వీజిత లజ్జాపద సమారాధ్య లంపటాల కులేశ్వరి లబ్ధమాన లబ్ధరస.

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேயர்களினை கேட்கலாம் குரல் அமுதம்.

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம்

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார்.

உள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 6:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
2: பக்தி நேரம்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான பக்தி பாடல்களோடு இந்த காலை பொழுதை வந்து துவங்க போகிறோம். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் இந்த நல்ல நாளில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஆனந்தம் என்று தொடங்கக்கூடிய கேஜே ஏசுதாஸ் குரலில் அமைந்த பாடல் இதோ நமக்காக. இணைந்திருப்போம் நேர்களே.

தந்தையே கணபதி குணநிதி ஆனந்த பொருள் என உறையும் ஸ்ரீ மகா கணபதியே வந்தனம். என்றும் பிறவியை தரவே உயிரை கட்டித்தான்

உற்சாகமான இந்த காலை பொழுதில் கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி நேரம் நிகழ்ச்சி உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியில். அடுத்ததாக தொடரக்கூடிய பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரலில் அமைந்த பாடல் இதோ.

கே ஜே ஏஸ்தாஸ் குரலில் அமைந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக பித்துக்குழி முருகதாஸ் குரலில் முருகா உனக்கு என்று தொடங்கக்கூடிய பாடல் இதோ.

0: பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக பி. சுசிலாவுடைய குரலில் தங்கத்தேரில் முத்து என்று தொடங்கக்கூடிய பாடல்

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லி

0: புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச்சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர்காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நேர்களை நீ கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள நிர்மலா மேடம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். காட்டுல தீ பத்தி எரியுதுன்னா உடனே நாம எல்லாரும் கவலைப்படுறோம். ஆஹா, இந்த தீ இப்படி காட்டை அழிச்சிடுச்சே, இவ்வளவு மரங்கள் தீயினால் சேதம் அடைஞ்சிடுச்சேன்னு. இயற்கையா நடைபெறும் எது ஒன்றிலும் நன்மை தீமை என இரண்டுமே உண்டு. அந்த விதிப்படி காட்டு தீயினாலும் பல நன்மைகள் உண்டுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் நெருப்பு அதிகமான தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் நன்மையும் செய்யுது. சொல்லப்போனா இயற்கையின் சமநிலையை காப்பதில் நெருப்பு முக்கிய பங்காற்றுது. காட்டுல பல்வேறு விதமான மர வகைகள் இருக்கின்றன. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மரங்கள் அங்கங்க வளர்கின்றன. ஊசி இலை காடுகள் கேள்விப்பட்டிருக்கோம், கோனிஃபர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வகை மரங்கள் உயிர் வாழ்தலுக்கே காட்டு தீ மிகவும் அவசியம். ஊசி இலை காடுகள் குறிப்பா பைன் மரங்கள் எங்கு நிலத்தில் நிறைய வெயில் அடிக்குதோ அங்கதான் இந்த மரங்கள் வேகமாக வளருமா?
4: நிர்மலா மேடம், நிலத்தில் விழுந்த விதைகள் வளரும் போது வேகமாக பக்கத்தில் இருக்கும் தாவரங்களோடு போட்டி போட்டு வளரும். காலப்போக்கில் உயரமான அடர்த்தியான இலைகள் கொண்ட மரங்களாக மாறி அந்த பகுதியையே மூடிடும். அப்போ நிலத்தில் சூரிய ஒளி படுவதே அரிதாகிவிடும்.

0: ஒளி படாததுனால அந்த இடத்துல விதைகள் முளைப்பது, புதிய மரங்கள் உருவாவது சாத்தியமற்றதாகிவிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருந்தால் இந்த வகை மரங்களின் பெருக்கம் காலப்போக்கில் அழிஞ்சிடும். காட்டு தீ ஏற்பட்டு எரிந்து போன மரங்களின் சாம்பலில் அதிகமான சத்துக்கள் உண்டு. அந்த சாம்பல் நிலத்தில் சேர்ந்து புதிய காடுகளுக்கு ஊட்டம் கொடுக்கும். இந்த மாதிரி தீயினால் தீமை செய்யும் உயிரினங்களும் அழிந்து போக வாய்ப்புண்டாகுது. வன தீயில் எல்லா உயிரினங்களும் அழிந்து போகுங்கிறது தவறு. ஒரு சில உயிரினங்களுக்கு தீ பிடிப்பது முன்கூட்டியே தெரிய வருமா, அந்த ஆற்றல் கொண்டவை அந்த உயிரினங்கள். இதனால் தீ பரவத் தொடங்கும் போதே அவை ஓடி தப்பித்து கொள்ளும். சில இயற்கை இடர்பாடுகள் நடைபெறும் முன்னர் நாய்கள் வித்தியாசமான ஒலி எழுப்பி குறைக்கும். அப்போ கிராமங்களில் பெரியவங்க, என்னடா அது நாய் வித்தியாசமாக குறைக்குது, என்னன்னு பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மனித இறப்பு ஏற்படுவதற்கு முன்னால நாய் ஊளையிடும். இப்படி மனிதனால் கண்டுபிடிக்க முடியாததை விலங்கினங்கள் கண்டுபிடிச்சிடும். நிர்மலா மேடம், மெலனோஃபிலா என்ற இனத்தைச் சேர்ந்த வண்டினம் ஒரு வகை உணர்வுகள் மூலம் தீப்பிடித்து எரிந்த பிறகு அந்த பகுதிக்கு போய் தீயினால் கருகி இருக்கும் மரங்களில் முட்டையிடுமா. எரிக்கப்பட்ட அல்லது தீயினால் பாதிக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து சத்துக்கள் பூமிக்கும் கிடைக்கும். குப்பை கூளங்கள் எரிவதால் புதிய தாவரங்கள் முளைத்து வளர இடம் ஏற்படுத்தப்படுது. தீமை விளைவிக்கும் பூச்சி இனங்கள் நோய்வாய்ப்பட்ட தாவரங்களை அழிக்கும் துப்புரவு பணியையும் தீ செய்யுது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கிற மாதிரி எந்த செயலுக்கும் நன்மை தீமை என்ற விளைவுகள் இருக்கும். எது அதிகம்ங்கிறத ஆராய்ந்து அறியணும். அதன் மூலம் நமக்கும் நமது சூழலுக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: கேமரா ரோலிங், ஆக்சன்.
3: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
4: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
5: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
6: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. வணக்கம் சென்னை ஷோ, உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். இந்த காலை பொழுது உங்கள் எல்லாருக்கும் சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இப்பதான் எழுந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுடைய டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா மாறணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்களா இருக்கு. இந்த வணக்கம் சென்னை ஷோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கேள்வி வந்து கேட்போம், அதுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுவீங்க. இன்றைக்கி என்ன கொஸ்டினை நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா, புகழ்பெற்ற வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார்? இதுதான்

கேள்வியாருக்கு வந்தே மாதரம் அப்படின்றது சமீபத்திலலாம் அந்த 150 வந்தே மாதரம் 150 அப்படின்றத கொண்டாடினது தான் என்னுடைய நினைவு. ஸோ அதனால் இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆன்சர் தெரியணும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜ் போங்க. அங்கே நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே உங்களுடைய விடையை வந்து பதிவு பண்ணலாம். வழக்கம் போல் நல்ல தத்துவங்கள் அருமையான வாழ்த்துக்களோடு வந்து உங்களுடைய மெசேஜஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாகவே எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல், ஏஆர் ரகுமானுடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் அவர்களே பாடிய பாடல், வாலி வரிகளில் ஏஆர் ரகுமான் அவர்கள் பாடிய பாடல் இதோ நமக்காக.

வாலியார்கள் வரிகளில் அந்த பாடலை கேட்டு முடிக்கும் போது 7:08 ஆகிட்டுருக்கு. எஸ் நிகழ்ச்சியினுடைய இன்னைக்கான டாபிக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புகழ்பெற்ற வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார், இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. வந்தே மாதரம் அப்படின்றது ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு பாடல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தேசப்பற்ற நாடு முழுக்க விதைத்த ஒரு பாடல் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அந்த ஒரு பாடலை யார் எழுதினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய நினைவுகள் வந்து நம்முடைய மனசில் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகக்கூடிய தருணத்தில் சிலதை நம்ம வந்து மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு கேள்வி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆன்சர் தெரியணும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவு போடலாம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளை கடந்தாலும் இந்த பாடல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் வந்து பிரபலமாக இன்றளவும் தேசபக்தியை விதைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்து இந்த பாடல் இருந்துகிட்ருக்கு, வந்தே மாதரம். எஸ், அடுத்த ஒரு பாடல் நோக்கி பயணிக்கலாமா? எதிர்நீச்சல் படத்தில் வந்து அடுத்த ஒரு பாடல் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 103.4.

101.4 இங்க எல்லாமே தூளு. வணக்கம், சென்னை ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே ராகுல். எஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்றத நிகழ்ச்சியுடைய நிறைவாகவும் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, புகழ்பெற்ற வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நண்பர்கள் பலரும் facebook.com/rainbowfm வழியாக உங்களுடைய பதிலை வந்து ஆன்சரை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தர்மபுரி முருகன் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. சாமுனி கும்மணன் சாவடியிலேருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்களாம். கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ரகராஜன் தித்திக்கும் தீபாவளி ஆர்ஜே அவர்களே, தித்திக்கும் இனிய காலை வணக்கம். ஓ, தீபாவளி மாதிரி சரவடியாக இருக்குது பாடல்கள்லாம் அப்படின்றது தான் பதிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். எஸ், தூத்துக்குடி பாலசுப்ரமணியனுடைய பதிவும் கிடச்சிருக்கு. மீரா வெங்கட் ரமணன் அவருடையும் பதிவும் கிடச்சிருக்கு. பார்சாரதி முனுசாமியுடைய பதிவு கிடச்சிருக்கு, ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. பண்ணைபுரத்திலிருந்து மணிகண்டன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீதுடைய பதிவு கிடச்சிருக்கு, ஆன்சரும் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழுமகுண்டான் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. தாமலேரி முத்தூர் சரவணன் அவருடைய பதிவு கிடச்சிருக்கு. பாலச்சந்தர் அவரும் நிகழ்ச்சி கேட்டிருக்காராம் சைதாப்பட்டியிலிருந்து. சிவன் அருணுடைய பதிவு கிடச்சிருக்கு. சுஜாதா சந்திரசேகருடைய பதிவு கிடச்சிருக்கு. மாலினி தேவி அருணாச்சலம், இப்படி பல நண்பர்கள் அவங்களுடைய வந்து ஆன்சர்ஸ் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பதிவாக வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜ் போயிடுங்க. அங்கே நான் போஸ்ட் போட்டிருக்கேன், வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடலுக்கு போயிடலாமா? எஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதாவுடைய குரலில் திருமலை படத்தில் இருந்து பாடல் இதோ. இணைந்திருப்போம் நேர்களே.

0: action.
1: Students, என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. எஸ், இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடலை எழுதியவருடைய பிறந்த நாளும் கூட இன்றைக்கி. வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார், இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக, தேசப்பற்ற வந்து விதைக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இருந்திருக்கு. இந்த பாடல் வந்து வந்தே மாதரம் 150 சொல்லிட்டு நாடு முழுக்க வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வந்தே மாதரம் பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு தெரியக்கூடிய நண்பர்கள் WW, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் www.facebook.com/rainbowfm என்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதிவு வந்து போடுங்க. வந்தே மாதரத்தினுடைய 150 அப்படின்றத கொண்டாடக்கூடிய விதத்தில் இந்தியா முழுமைக்கும் இந்த ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மத்திய அரசு கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி இதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. நாடு தழுவிய கொண்டாட்டங்களுக்கு வந்து அமைச்சரை வந்து ஒப்புதல் அளித்தது. வந்தே மாதரம்ன்ற தேசிய பாடல் ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய நினைவேந்தல் அப்படின்றத நம்முடைய பாரத பிரதமர்கள் கடந்த நவம்பர் 7 வந்து தொடங்கி வச்சார். சுமார் 2500 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அன்றைய நிகழ்ச்சியில் வந்து பதிவு செஞ்சுருந்தார். வந்தே மாதரத்தினுடைய வரலாறு என்ன, அது எந்த அளவுக்கு நாட்டு மக்களுடைய உயிர் நாடிகளில் கலந்த ஒன்றாக இருக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட வந்தே மாதரத்தினுடைய பாடலை எழுதியவர் யார், இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நண்பர்களுடைய பதிவுகளை குயிக்கப்படிச்சலாம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து மந்திரமூர்த்தியுடைய பதிவு கிடச்சிருக்கு. சூளை ரீஜா மனோகரனுடைய பதிவும் கிடச்சிருக்கு. அது தொடர்ந்து அலிநகரம் எஸ் மகாதேவனுடைய பதிவு கிடச்சிருக்கு. ஹிரமணி வர்மா அவங்களும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரனுடைய பதிவு கிடச்சிருக்கு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம், ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. சந்திரசேகருடைய பதிவு கிடச்சிருக்கு. மிக நீண்ட ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு, ஆன்சரோட சேர்த்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத நிகழ்ச்சியுடைய நிறைவாக பார்த்துடலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடல் நோக்கி பயணிச்சிடலாமா? எஸ், நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடல் ஸ்டார் படத்தில் இருந்தால் வர காத்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு, ரசிகா பாட்டு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

0: நேர்களினை கேட்கலாம். சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே

0: தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. 7:40 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. நான் இங்க என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, புகழ்பெற்ற வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார், அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. பல நண்பர்களும் ஃபேஸ்புக் வாயிலாக வந்து உங்களுடைய பதிவுகள் வந்து போட்டுட்டே இருக்கீங்க, குயிக்காக படிச்சிடலாம். எஸ், சிவன் அருடைய பதிவு கிடச்சிருக்கு, சுஜாதா சந்திரசேகருடைய பதிவு கிடச்சிருக்கு, சோமசுந்தரம் பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம். சோமசுந்தர பிரபு அவர்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அதை தொடர்ந்து பத்மா சவுந்தரராஜன் அவர்களுடைய பதிவும் கிடச்சிருக்கு, பூலுவபாளையம் ஆனந்தபுரைய பதிவு கிடச்சிருக்கு, திருமழிசை அஸ்வினி நாகராஜுடைய பதிவு கிடச்சிருக்கு, அந்தோணி ராஜுடைய பதிவு கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து அசோகன் வரதா அவருடைய பதிவும் கிடச்சிருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம். எஸ், நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடல் நோக்கி போயிடலாமா? மஜ்னு படத்தில் இருந்தால் அடுத்த ஒரு பாடல் வர காத்திருக்கு. வைரமுத்து வரிகளில், அரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில், அனுபமா மற்றும் ஹரிஹரன் டிம்மி இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் இதுவும்.

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:47 ஆயிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன க்வெஸ்சன் நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன்னா, புகழ்பெற்ற வந்தே மாத்திரம் பாடலை எழுதியவர் யார், இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஜீவா அவங்களுடைய பதிவு கிடச்சிருக்கு, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்களாம். பத்மா சௌந்தரராஜன் அவங்களுடைய பதிவு கிடச்சிது. ஆர்எஸ் கண்ணன் ஒரு வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி வந்து ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணி போட்டிருக்காரு. எஸ், அதை தொடர்ந்து மதுரை சண்முக சுந்தரம் அவருடைய பதிவு கிடச்சிருக்கு. முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியாபாளையம் கிராமத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்களாம் ஃபேமிலியோடு சேர்ந்து. மணிலி பெரிய சேக்காடு ஜெயக்குமாருடைய பதிவு கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து யாருடைய பதிவு கிடச்சிருக்கு? எஸ், சபரி மனோஜ் ராஜா.

அவங்களும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்குறாங்களாம். கமலா வரதனுடைய பதிவு கிடச்சிருக்கு. ராஜா மாணிக்கம் கோபி இப்படி பல நண்பர்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த வந்தே மாதரத்தினுடைய முழக்கம், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வந்தே மாதரத்தினுடைய தோற்றமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பின்னணியில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த ஒரு நிகழ்வே இதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக அமைந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பெர்ஹாம்பூரில் நியமிக்கப்பட்ட முர்ஷிதாபாத் மாவட்ட ஆட்சியரான பங்கிம் சந்திரர் அப்படின்னு ஒருவர் ஒரு பல்லக்கில் தன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த பல்லக்கை சுமந்து சென்றவர்கள் அங்கிருந்த கிரிக்கெட் மைதானத்தின் உள்ளே சென்று சாலை அடைவார்கள். அதாவது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் உள்ளே போயிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாயில் வழியாக வந்து வெளியேறது ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் மைதானத்தில் இருந்த அன்றைய ஆட்சியாளர்கள் கர்னல் டர்ஃபின்ற தலைமையிலான ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. அந்த டைமில் இந்த பல்லக்கால வந்து விளையாட்டு வந்து தடைபெறுது, கிரிக்கெட் விளையாட்டு. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த அன்றைய வீரர்களும் அன்றைய ஆட்சியாளர்களும் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய பேர் சொன்னால கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய விடையே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவர் மேலே வந்து ரொம்ப கோபமாயிடுறாங்க. நாங்கள் விளையாடுற இடத்துல எப்படி நீங்கள் வந்து பல்லக்கில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து ஏன் நம்முடைய நாட்டுக்கு அந்நியமானவர்கள் நம்மளை வந்து ஏன் அதிகாரம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி இவர் வந்து நாட்டு மக்கள்கிட்ட ஒரு விடுதலை வேட்கையை வந்து தோன்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்தே மாதரம் பாடலை எழுதியிருக்காரு. நான் இருந்தாலும் எத்தனை பேர் வந்து நானே ஆன்சர் சொல்லிவிட்டு அதை முழுசாக கவனிச்சிருப்பீங்களான்றது தெரியல. இருந்தாலும் நிகழ்ச்சியுடைய நிறைவாக வந்து கிளியராக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததில்ல. மஜ்னு படத்துலேருந்து கொல்முகர் மலரே அப்படின்ற ஒரு பாட்டு. வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து அழகாக எப்படி கொல்முகர் மலரை கூட கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக பாடலை எழுதியிருப்பார் அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ணி கேட்க முடிஞ்சுது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நோக்கி போகலாமா? எஸ், அடுத்த ஒரு பாடல் வந்து கில்லி படத்தில் இருந்தா வரப்போகுது. கில்லி படம் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் என்ன பாடலாக இருக்கும் அப்படின்றது தான் தோணும். கில்லி படத்தில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் சில பாடல்கள் வந்து எப்பயுமே மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறமா பாடல் கேட்கலாம். இணைந்திருப்போம் நேர்களே.

0: போனினாலே இங்க எல்லாமே தூளு.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
3: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
4: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் டு த ஷோ. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நான் கேட்டிருந்த க்வெஸ்சன் என்னென்னா, புகழ்பெற்ற வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். பல நண்பர்கள் வந்து ரொம்ப சரியாகவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றது தான் சரியான பதில். அவருடைய பிறந்தநாள் தான் ஜூன் 26 1838 நைஹேஹாட்டி பெங்கால் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து பிறந்தார். நாடு முழுக்க பல கவிஞர்கள் வந்து தேசப்பற்ற விதித்திருந்தாலும் கூட இவருடைய வந்தே மாதரம் பாடல் இன்றளவும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளை கடந்து நாடு மக்கள்கிட்ட தேசப்பற்றை வந்து விதைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம். இன்னொரு பெருமகனாரை பற்றி இந்த தருணத்தில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சர்வதேச போதைப்பொருளுக்கு எதிரான ஒரு தினம். போதைப்பொருள் அப்படின்றது இளைஞர்கள்கிட்ட, முதியவர்கள்கிட்ட, பல தரப்பினர்கிட்டையும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் உடல்நல கோளாறும் சரி, குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் வந்து சீர்கேடுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த போதைப்பொருள் அப்படின்றது எந்த ஒரு விதத்துலேயும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒன்று. அதனால் அது யாராவது பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய உறவினர்களோ அல்லது சுற்றுதாரோ இருந்தால் அவங்கக்கிட்ட இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபடலாம். ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் வளமான எதிர்காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அமையும். அந்த வளமான எதிர்காலத்தை அமையணும்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு போதைப் பொருள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் கண்டிப்பாக வளரணும். அதுக்கான முயற்சிகளை இன்றைய தலைமுறையினா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த சமுதாயமாக இந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாம். அரசினுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கத்திலையும் வந்து நம்ம இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
2: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 8 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: மற்றும் நீங்கள்
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 8:03 ஆயிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 ரஷ்யா ரெயின்போ. அவசரமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இனிமையான பாடல்கள் கொண்டு உங்கள் எல்லாரையும் வந்து மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலே வந்து ஒரு அட்டகாசமான பாடல் எடுத்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் சூப்பர் டூப்பர் சாங்ஸ் தான் இருக்க போது. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் அருள் படத்துக்காக வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ராஜ் ஜெயராஜ் மியூசிக்கில் பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க எல்லாரும் பரபரப்பாக அவங்களுடைய வேலைகளை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டுருக்கக்கூடிய தருணத்தில் இதமான இசை மூலமாக அவங்கள மகிழ்விக்கலாம் அப்படின்றதுக்காக அருமையான பாடல்கள்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு பாடலாக பிதாமகன் படத்துக்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவுடைய இசையில் இதோ நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

வினை தாண்டி வருவாயா படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலா டியூட் படத்துல இருந்து சாயா பிங்கர் பால் டபா ரெண்டு பேருடைய வாய்ஸ்ல பாடல் வந்துட்டு இருக்கு. நினைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தன்

0: இரவு நேரங்களிலும்.
1: நேரம் 9 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 9:02 மைட் இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூள். 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க.

இந்த ஒரு காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது அமையவும், இந்த ஒரு நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமையவும் ஆர்ஜே வைக்கூடிய அன்பு வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து உரித்தாக்கி மகிழ்கிறேன். எஸ், நீங்கள் வந்து காரில் போயிட்டே கேட்டிருந்தாலும் சரி, டீக்கரில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, எலிவேட்டர் கடையில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே இப்போது இந்த ஒரு 1 ஹவருக்கு நான் போகிற பாட்டு எல்லாமே வந்து செம்மையாக செம்ம வைபாக உங்களை வந்து பயங்கரமாக வந்து குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், முதலாவதாக ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துடைய வரிகளில், பரத்வாஜுடைய இசையில், மனோவுடைய குரலில் ஆரம்பமே அட்டகாசம் திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ. ஸ்டுடியோக்களுக்கு நேரம் சரியாக 9:10 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூர். நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் என் கூட வந்து ரெயின்போ ஆப் தான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம அடுத்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம். எஸ், உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் அப்படின்ட்டு அகேன்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரக்ஸ். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை வந்து நம்ம எதுக்குனால எதுக்காக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும், போதைப்பொருட்களே இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கவும் தான் நம்ம வந்து இந்த டேவை வந்து குறிப்பாக நம்ம வந்து கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருட்கள்னால ஏற்படுற ஆபத்துக்களை எப்படி நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதெல்லாமே நம்ம வந்து இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், மற்ற சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து கொண்டு சேர்க்க உடைய நோக்கமாக தான் இந்த நாளை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இந்த போதைப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எங்கேருந்து தொடங்குது, இதோட ஆரம்பம் வந்து எங்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டீனேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஏஜ் தான். ஸோ என்ன சொல்கிறது, இந்த ஓடுற பாம்பை வந்து மிதிக்கிற வயசு, இந்த ரத்தம் வந்து சூடாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு வயசில் தான் நம்ம என்ன வேணாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து ட்ரை பண்ணுறது, இல்லை சம்திங் ஏதாவது டிப்ரெஷனால் காதல் தோல்வியாக இருக்கலாம், சம்திங் ஏதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களோட சேர்க்கையால் இருக்கலாம், இல்லை கூட இருக்கிறவங்களோட வற்புறுத்தலாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபேக்டரும் ஒவ்வொரு செக்டர்னால தான் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போகும். ஆரம்பத்தில் இது ஒரு பழக்கமாக இருந்தாலுமே போக போக போக போக இதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆயிடும், அதாவது இந்த ஒரு போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிடும். ஸோ இதனால் வந்து அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட நபரை சார்ந்த குடும்பத்தினரும் சரி, நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, அந்த மனிதன் வாழ்கிற சமுதாயமும் சரி, எல்லாமே பாதிக்கப்படுது. எஸ், இந்த விஷயத்தினால எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் எல்லாமே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், அவங்களோட தனிப்பட்டமான ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல இந்த சமுதாயத்தில், அது எல்லாமே பாதிக்கப்படும். இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த நபருக்கு தன்னோட உடல்நிலையில், அதாவது ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்காது, ஒரு சரியான ஒரு போக்கு இருக்காது, ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இருக்காது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி போதைப்பொருட்களை பயன்படுத்துகிற உங்களோட நண்பர்களோ இல்லை நீங்களே பயன்படுத்திகிட்டு இருந்தாலுமே இன்னையோடு வந்து ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு புரியுது.

இது ஒரு அடிக்ஷன், இது ஒரு பழக்கத்தை வந்து உடனே வந்து நம்மளால் வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலுமே அது முழுமையாக கட் பண்ணுறதுக்கான முதல் படியை வந்து இன்றைக்கி எடுத்து வைங்க. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணாலே வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பிற்காலத்தில் ஒரு அதாவது ஒரு 2-3 மாதத்தில் வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து விட்டுடலாம். இதற்கு பதிலாக வேற ஒரு விஷயங்களை வந்து தேடி போங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணுமா, உங்களுக்கு வந்து இதை பண்ணால் தான் இந்த ஒரு போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் தான் உட்கொண்டால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களோட உங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான விஷயங்கள்லேருந்து வெளிவரத்துக்கு வேறொரு வகையை பாருங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், புக் ரீட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், விளையாடலாம், நீங்கள் ட்ரிப் போகலாம், டூர் போகலாம், இல்லை இந்த இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே ரசிக்கலாம், பீச் போகலாம் அப்படி இப்படின்னு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணாது, அது இன்னும் மெருகேட்டுமே தவிர அது இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடடான தான் வருமே தவிர அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம கூட இருந்தால் அவங்கள வந்து மாக் பண்ணுறதோ, அவங்க வந்து கலாய்க்கிறதோ, அவங்கள வந்து கொஞ்சம் புறந்தள்ளி வைக்கிறதோ அப்படின்ற விஷயங்களை பண்ணாமல் அவங்க கூட இருந்து அவங்க தோல் மேலே கை போட்டு இதெல்லாமே தப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு சரியான ஒரு வழிநடத்தில் வந்து நம்ம கொடுத்தாலே அவங்களும் கண்டிப்பாக அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. எஸ், இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு எதிரியாக பார்க்காம நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே கை போட்டு ஒரு நண்பனாக வந்து நம்ம அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை ஒரு நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து பாங்க. ஸோ நீங்களும் இந்த போதை பொருட்களிலிருந்து விடுபடுங்க. தயவு செஞ்சு எடுக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து விடுபட்டுருங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையும் இதை வந்து தொடவிடாமல் பார்த்துக்கோங்க. எஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து இங்கே சென்னையில் வந்து மாரத்தான் வந்து நடத்துனாங்க. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து சில வாசகங்கள் வந்து நல்லா எல்லாருக்குமே தெரியும், ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படின்ற இதெல்லாமே. எஸ், ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து விளையாடுங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. போதைப் பொருட்களை தயவு செஞ்சு உட்கொள்ளாதீங்க, அது வந்து உடல்நலத்துக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு, அனைவருக்கும் கேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அடுத்த பாடல் வந்து ப்ளே பண்ண போகிறேன். எஸ், அன்னியன் திரைப்படத்துலேருந்து சங்கருடைய இயக்கத்தில் ஹாரிஸ் ஜாஜாவோட இசையில் ஜெஸ்ஸி மற்றும் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

சரி, இந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்து நான் போடுற பாட்டு எல்லாமே உங்களுக்கு செம்மையாக வந்து பயங்கரமாக வந்து குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், நாம் வந்து முன்னாடியே பேசின மாதிரி தான் இன்றைக்கி வந்து உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் இதோட பர்பஸ் என்ன, இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ போதைப்பொருளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அதன் மூலிமா அந்த சமுதாயத்தை வந்து ஆரோக்கியமான சமுதாயமாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றத இது நாளுடைய நோக்கமே. எஸ், அதனை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு அரசு வந்து இங்கே சென்னை மெரினாவில் வந்து மாரத்தான் ஓட்டம் வந்து தொடங்கி வச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் சைடு, போதையை விடு, ட்ரக்ஸை விடு அப்படின்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய அந்த ஒரு மாரத்தான் ஓட்டம் வந்து இன்றைக்கி வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதனாலுமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து முன்னாடி வந்து பேசியிருந்தோம். இது வந்து எதனால் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இந்த விஷயம் வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ரொம்பவே அழுத்தம் தருத்தமாக வந்து இந்த விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் ட்ரக்ஸ்ன்றது வந்து ஒரு தனிநபர் வந்து எடுத்து அந்த தனிநபரை மட்டுமே வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாக வந்து கண்டிப்பாக இருக்காது. இதனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவோம். அவங்க குடும்பத்தார்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தினராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இதனால் வந்து ஒரு பாதிப்பும் ஒரு அவப்பெயரும் உண்டாகும். அண்ட் தென் குறிப்பாக அவங்களோட உடல்நிலைக்கும் வந்து மிக மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு வந்து உருவாகிறதுக்கான அனைத்து வகையான வாய்ப்புகளுமே நம்ம வந்து வழங்குகிறோம். இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பழக்கமாக எடுத்துக்கலாம் தானே, என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம் தானே, வீக்கெண்ட் தானே, மந்த்லி ஒன்ஸ் தானே, மந்த்லி டுவைஸ் தானே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது வந்து அடிக்டை நோக்கி வந்து நம்மளை வந்து நகர்த்திட்டே இருக்கும். அதனால் நேயர்களே, நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சும்மா தானே அப்படின்ட்டு இந்த மாதிரியான போகிற விஷயங்களாலுமே தவிர்த்துட்டு, இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால் நான் போயிட்டு அதை எடுக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து போயிட்டு நான் வந்து மது உட்கொள்கிறேன் இல்லை ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. என்றைக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மனக்கவலையாக இருந்தாலுமே இந்த விஷயம் வந்து உங்களை வந்து அதுலேருந்து விடுபடுத்தாது, மீண்டும் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து அதுக்கு வந்து அடிமைப்படுத்த தான் பார்க்குமே தவிர கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்லாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மேற்கொள்ளலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப் போகிறது, இல்லை டிராயிங் வரைகிறது, புத்தகங்கள் படிக்கிறது, ஒரு அமைதியை நோக்கி பயணிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களை வந்து ஹீல் பண்ணுமே தவிர உங்களை வந்து நிறையா வந்து திங்க் பண்ண வைக்குமே தவிர இந்த ஒரு விஷயம் உங்களை வந்து அழிவு பாதைக்கு தான் நோக்கி கூட்டிகிட்டு போகும். பட் இட்ஸ் ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரக்ஸை வந்து உட்கொண்டுட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிருக்கிறீங்கனாலுமே உங்களால் பின்னாடி போயிட்டு எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் வரும் காலங்களில் உங்களால் அதை வந்து தவிர்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் பேசுகிறேன், மூச்சு பிடிக்காமல் பேசுகிறேன், மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறேன், ட்ரக்ஸ் வேண்டாம், போதைப்பொருளை ஒழிச்சிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுப்போம். இதுக்கு மேலே எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து தொடாதீங்க. சப்போஸ் நான் உடனே விட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இங்கே முடியாதுன்றதுல எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களோட மனநிலை தான், உங்கள் மனசு தான், கண்டிப்பாக அது முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ பேசினால உங்களுக்காக ஒரு பாட்டு போடாமல் இருப்பினா என்ன. எஸ், அடுத்து தம் திரைப்படத்துலேருந்து, அதாவது இது படம் பேர் தான் தம்மே தவிர மற்றபடி நான் தான் சொல்லலை. எஸ், தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் அனுராதா இருவரும் இணைந்து பாடிய செம்மையான பயங்கரமான ஜாலியான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த என்ஜாய்மெண்ட்டில் இந்த மாதிரியான என்ஜாய்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கோங்க, போதைப்பொருள் பக்கம் போகாதீங்க அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்காக சொல்லிக்கொண்டு இந்த பாட்டை வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ. கிளக்கல் நேரம் சரியாக 9:22 மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட வந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. நான் முன்னாடி சொன்ன

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

சேர்ந்து ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ரேப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சில பாடல்கள் வந்து என்ன தான் எவ்வளோ தான் பழமையான பாடல்களாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பழசான பாடல்களாக இருந்தாலும் சரி, கரண்ட் ட்ரெண்டில் வந்து வச்சுக்கிறது நம்முடைய இன்ஸ்டாகிராம் தான். எஸ், பயங்கரமாக ரீல்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போயுமே வந்து ட்ரெண்ட்லேயே இருக்கிற ஒரு பாடல் தான் நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்பட்டியான். எஸ், இந்த படத்தோட பேரை கேட்டோடனே கண்டிப்பாக நீங்களே வந்து அந்த பாட்டு வந்து என்னன்னு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த பாட்டுக்கு எழுந்து டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஜாலியாக இருந்தீங்க, அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு கிடையாது. பிகாஸ் இந்த பாட்டை கேட்டாலே எல்லாருக்குமே ஆட்டுந்தான் தோணும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. தமனுடைய இசையில், நாமுத்துக்குமாருடைய வரிகளில், தமன் ஸ்ரீ வானதி இருவரும் இணைந்து பாடிய மலையூர் நாட்டம் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. செம்மையான பாடல், கேட்டு ஜாலியாக வந்து வைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ளு.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:42 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ், 101.4 நான் உங்க ஆர்ஜே விவேக் தான் பேசிட்டுருக்கேன். ஏன் கூட சேர்ந்து வந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நிறைய ஒரு ஸ்பெஷலான டேனே வந்து சொல்லலாம். அதாவது போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கிய நபருடைய பிறந்த நாளும் கூட இன்றைக்கி. எஸ், மாப்போ சிவஞானம், அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அவர்களுடைய அகவை தினமும் இன்றைக்கி தான், அதாவது பிறந்த நாளுமே இன்றைக்கி தான். எஸ், நம்ம ஏன் வந்து இன்றைக்கி வந்து இவரை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு வரலாறை வந்து கொஞ்சம் அலசி பார்த்தாலே, ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்மளே வந்து மூக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்து மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து இந்த தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் வந்து போராடி இருக்காரு. அதாவது தமிழ்நாடுனா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சொல்கிறீங்க, ஆனால் அந்த தமிழ்நாடுன்ற பெயர் வரத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக முக்கிய காரணமாக வந்து சிவஞானம் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது 1968 சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடத்துல வந்து கோரிக்கைகள் எல்லாமே வலுக்குது. ஸோ அப்போ இருந்த அரசாங்கமும் வந்து தீர்மானத்திலுமே நிறைவேற்றாங்க. ஆனால் அந்த ஒரு கோரிக்கை வலுக்கிறதுக்கும் அந்த ஒரு தீர்மானம் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கும் பின்னாடி ஒரு களப்பணின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ களத்தில் இறங்கி இது பண்ணுறது அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு அப்போது சென்னை மாகாணமாக இருந்தப்போ வந்து பயங்கரமாக வந்து தன்னோட வீரியம் மிக்க போராட்டங்கள் வந்து முன்னெடுத்தவர் தான் மாப்போ சிவஞானம் அவர்கள். அதனோட எதிரொலியாக தான் தமிழ்நாடுன்ற பெயரோட மாற்றமும் கூட நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுமே கூட. ஸோ நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்ட்டு பல்வேறு போராட்டங்களையும் வந்து இவர் வந்து முன்னெடுத்திருக்காரு. சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழரசு அமைந்தே தீர வேண்டும். தமிழ் வளர, தமிழர் வாழ, தமிழ்நாடு செழிக்க தமிழரசு வேண்டும். அத்தகைய சுதந்திர அரசியலை நிர்ணயிக்கும் சுய நிர்ணய உரிமை தமிழருக்கு உண்டு என தமிழ் தேசிய முழக்கமிட்டவர் தான் இந்த சிவஞானம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் வந்து இருக்கோம், சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடோட தலைநகரம் வந்து சென்னையாக இருக்குது. ஒருவேளை இந்த சென்னை வந்து நமக்கு இல்லாமல் இருந்திருந்தா, வேறொரு ஸ்டேட் கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ சென்னை அப்படின்ட்டு இப்போது தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டே இல்லை. நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து தலைநகராக எடுத்துருப்போம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டிகன் சிட்டியும் நமக்கு வந்து கிடச்சிருக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எஸ், நம்மளால் வந்து இது யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து வந்தது. அதாவது ஆந்திரா மாநிலத்து கூட வந்து சென்னையை வந்து இணைக்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே போராடினாங்க. அப்போது இல்லை, சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம், தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தான் அப்படின்ட்டு தன்னுடைய பல்வேறு போராட்டங்களால் இந்த சென்னைன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டு கூட சேர்த்து தமிழ்நாட்டோட தலைநகராக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறவர் தான் சிவஞானம் அவர்கள்.

அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம். எஸ் கேட்கும் போதே அப்படியே பாருங்கள், புல் அரிக்குது நமக்கெல்லாம். அதாவது தமிழ்நாடுன்னு பேர் சொல்லும் போதும் சரி, சென்னை வந்து தமிழ்நாட்டு கூட இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே இவர் தானா அப்படின்ட்டு கேட்கும் போதும் சரி, எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து அவரோட பர்த்டே அப்போ மட்டுமே, அவரோட பிறந்தநாள் அப்போ மட்டுமே, ஒரு வாழ்த்து மட்டுமே தெரிவிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக, ஸோ அட்லீஸ்ட் அவங்களுடைய இந்த மாதிரியான முக்கியமான தினங்கள்லையாவது அவங்களுடைய வரலாற்றை பற்றி, அவர்கள் தமிழ்நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகணுன்றதில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் வந்து கவனமும் செலுத்தணும். எஸ் அது மட்டும் இல்லை, அப்போது அதாவது இப்போ வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற திருப்பதியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும், அதுவுமே வந்து தமிழ்நாட்டு கூட இணைக்கப்பட வேணும் அப்படின்ட்டு போராடியவரும் அவர் தான். அதோடு சேர்த்து திருத்தணியும் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்ட்டு போராடியவரும் தான். ஆனால் திருத்தணி வந்து இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது, இருப்பினும் திருப்பதி வந்து இப்போ வந்து ஆந்திரா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது கீழ் அதாவது குமரி மாவட்டமே கேரளாக்கிட்ட இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு கூட வந்து இணைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமும் இவர் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நபருக்கு வந்து எக்கச்சக்கமான விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சிலம்பு செல்வர், அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்து இவர் வந்து மேலோங்கி வந்து காணப்பட்டிருக்காரு. அதனால் வந்து இவருக்கு வந்து சிலம்பு செல்வர் என்ற விருது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டங்களையும் வந்து வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலை பல்கலைக்கழகம் பேரவை செல்வர் என்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதுமே இவருக்கு வந்து கொடுத்து இவரை வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. எஸ் மாப்போசி, அதாவது மாப்போ சிவஞானம் இவர்களை பற்றி பேசிகிட்டே இருந்தோன்னா பேசிகிட்டே தான் இருக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து இருக்குது. இவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால தன்னோட பள்ளி படிப்பை வந்து மூணாவதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இருப்பினும் இந்த நாட்டு மக்கள் மேலே இருக்கிற பற்றினாலையும் அவர் கொண்ட கொள்கையில் ரொம்பவே உறுதியாக இருந்தனாலையும் வந்து தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டோட உரிமைகளை காத்து இன்றைக்கி சென்னை வரைக்குமே வந்து தமிழ்நாட்டு தலைநகர் இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்படின் போது எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் அப்படின்ட்டு நம்மளால வந்து இதுலேருந்தே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எஸ் இவ்வளோ விஷயங்களை பேசிவிட்டு இந்த அளவுக்கு பேசிவிட்டு நான் பாடல் மட்டும் வந்து ஏதோ ஒரு சினிமா பாட்டிலிருந்து போட்டால் நல்லாவா இருக்கும். எஸ் அதனால தான் பராசக்தி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அருவியுடைய இசையில் வேல்முருகனுடைய குரலில் ஹரிச்சரண் இருவரும் இணைந்து பாடிய ஜிவி பிரகாஷுடைய இசையில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாடல் வந்து இவரோட பர்த்டேக்குன்னு கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து டெடிகேட் கூட பண்ணிக்கலாம். எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிவர்ஸ் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எஃப்எம் எஸ் எம் அதுவுலே.

Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. பராசக்தி திரைப்படத்துலேருந்து சூப்பர்வான ஒரு சாங் வந்து பார்த்தோம். அதனை தொடர்ந்து ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில வைரமுத்துடைய வரிகளை திப்பு மற்றும் ஸ்ரீலக்கா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ளே.

திருமலை திரைப்படத்தில் வந்து சூப்பர்வான ஒரு சாங் வந்து பார்த்தீங்க. ஸ்டுடியோ கார்டில் ஆரம்பிச்சா 9:55 நம்ம மைட்டர் இருக்கு கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹேலாமே எப்போமே செம தூள். எஸ் ரெயின்போ ரேப்போட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து செம்ம ஜாலியாக செம்ம வைபாக வந்து போயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். நான் போட்ட பாடல்கள் எல்லாமே உங்களை வந்து செம்மையாக குதுகலப்படுத்தியிருக்கும் வைப் பண்ணியிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வந்து உங்களுக்காக என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூத் திரைப்படத்துலேருந்து, அதாவது இப்போ தற்காலிகமாக வந்த யூத் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து ஜி வி பிரகாஷோடைய இசையில் கென் கருணாஸுடைய வரிகளில் கென் கருணாஸுடைய குரலில் ஒரு அழகான பாடல்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெயின் வாஃபம் 101.4 இங்கே எல்லாமே அப்போமே செமதலும் மீண்டும் 10:02 சந்திப்போம். டாடா பை பை சி யூ.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மற்றும்
2: ஆர்ஜே விவேக். வணக்கம் ராகுல், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர் விவேக், ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்றோம்.
2: முன்னாடியே பண்ணிருக்கோம், நம்ம
1: பண்ணிருக்கோம்,
2: ஞாபகம் இருக்கு.
1: இதுல இருந்து என்னுடைய நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நேர்களை தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாடல் வரிகளை வந்து நானும் விவேக்கும் வந்து சொல்ல போறோம். அது என்ன படம் அப்படின்றத, என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர் 0442986008 மற்றும் ஒரு எண் 0442952.

0: 0554 ரெண்டு நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்க. எஸ் விவேக், நான் நிறைய டஃப்பான சாங்ஸ்லாம் எடுத்துக்கலான் இருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி சாங்ஸ்?
1: நான் ரொம்ப ஈஸியான சாங் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஈஸியான சாங்கே வந்து நேர்களுக்கு ரொம்ப டஃபாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது.
0: பரவாயில்ல, ஒருத்தர் ஈஸி ஒருத்தர் டஃபாக கொடுத்தா தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: எஸ்
0: ஓகே நேர்களே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் போயிட்டு வந்துடலாம். ஜீன்ஸ் படத்தில் வந்து பாடல் இருக்காத்திருக்கு. உன்னி கிருஷ்ணன் அண்ட் எஸ்பிபி பல்லவி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே தொழு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: ஓகே, நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாடலே ரொம்ப அசலான ஒரு பாடல் பார்த்துட்டோம். நேரும் இணைப்பில் இருக்காரு, முதல் நேர் பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் ராகுல்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? கண்ணன் சார், உங்களுக்கான பாட்டு லைன் சொல்லட்டா?
5: சொல்லுங்க. ஒரு
4: 85-87 நான் 90
5: கேட்டுறேன்.
4: உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். பாதி நீ என் பாதி, நீ நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீ என் ஆயுள் நீயே, ஆணி வேறே நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணா இனி நீயே காக்க கண்ணீரையும்

0: నేను
1: అది తెలిసే పాట మాదిరి இருக்கு. திருப்பி சில லைன் பார்த்தா தெரியாத பாட்டு மாதிரி தெரியும்.
0: ஆமா, எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் சதே பாட்டை போட்டுடலாம்.
1: ஆமா, எனக்கு மூளை கெட்டத வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றி நண்பா, நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீயே என் ஆயுள் நீயே, ஆணி வேறே நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணா எனினியே காக்க கண்ணீரையும் காணேனோ. இல்லையே இல்லையே. சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஹீரோவா? சரி விடுங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளோ கஷ்டமாக எடுத்துகிட்டு வந்துருக்கூடாது. நான் எனக்கே இப்போ ரீவிசிட் பண்ணும்போது தெரியுது, தப்பாக பண்ணிட்டோமே, இவ்வளோ கஷ்டமாக எடுத்துகிட்டு அமரன் படத்தில். ஆமாம் ஆமாம், அமரன் படத்துலேருந்து வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர்காதல் நீன்ற ஒரு பாடல். ஹலோ, அதான் அமரன் படத்துலேருந்து வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர்காதல் நீன்ற ஒரு பாடல் இது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்படி கஷ்டமா கேட்டமே எடுத்த உடனே அப்படின்னு. பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த நேருக்கு பாத்துக்கலாம்.
1: கண்டிப்பா ராகுல் ஜி.
0: நன்றி நன்றி நன்றி. விவேக் ரொம்ப டஃபா கேட்டான்ல.
2: ரொம்ப ரொம்ப ராகுல்.
0: சரி விடுங்க, அடுத்தது நீங்க கொஞ்சம் ஈஸியா கேக்குறீங்களா பாக்கலாமா?
2: ஈஸியாவா? சரி ஓகே, சொல்லுங்க.
0: அடுத்த நேர்
2: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கணபதி.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது.
3: என்னங்க? மோகன்.
2: மோகன், அது தெரியலீங்களா எனக்கு? சரி சொல்லுங்க.
0: பூங்கா நல்லா இருக்கும்.
2: ஹலோ.
3: ஆமா சார், மோகன் படம். இதே ஒரு கோவில்.
2: தப்பு, தவறான ஒரு விடை. அடுத்து வேற வேற வேற.
0: பூஞ்சோலையில் வாடை காற்றும் அதனே.
2: அவர் பாட்டியே பாடிட்டாரா? நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்க. சரி சொல்லுங்க, அவர் பாட்டியே பாடிட்டாரு பாருங்க.
0: கணபதி சார், உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க சார். ஆன்சர்
2: கரெக்ட் தான். ஆக்சுவலி அவர் பாட்டியே பாடிட்டாரு. கமான், உங்களால முடியும்.
4: உங்களுக்கான
2: கேள்வி சொல்லவா, அதாவது பாடல் வரிகள் சொல்லவா?
0: குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், உங்களுக்கான அந்த பாட்டு லைன் கேட்டிருந்தாங்க, நான் கூட க்ளூ கொடுத்துட்டேன்.
2: சரி ஓகேங்க, நான் அதே பாடலையும் நான் உங்களுக்கு திரும்பி கேட்குறேன். பூஞ்சோலையில் வாடை காற்றும் பாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. ஐயோ, தவறான விடைங்களே. வேற வேற
0: பாருங்க, உங்களுக்குலாம் க்ளூவாகவே கொடுக்குறேன் நான்.
2: எங்க அவர் பாட்டியே பாடிட்டாருங்க முன்னாடி. சரி சரி ஓகே ராகுல், நீங்கள் பாட்டியே பாடி விட்ருங்க. என்னாலேயே இதுக்கு வந்து இந்த க்யூரியஸாக வந்து எனக்கே இருக்குது. பாடுறேங்க, விட்டா நான் பாடுறேன் போல. எஸ்
0: இருங்க, அடுத்து ஒரு நேரம் பாடலாம், அதுக்கப்புறம்.
2: ஓகேக்கா மேம், வாழ்த்துக்கள். நன்றி.
5: சார், சென்னை நோம்பலேருந்து ஹேமா சார்.
2: வணக்கம் ஹேமா மேம், எப்படி இருக்கீங்க? மௌனராகம் படம் தான் ஒரு பாடல்ல இருந்து இடைப்பட்ட வரிகள் தான் அது. ஆனா உங்களுக்கான கேள்வியை வந்து அந்த பாடல் வரிகளை வந்து இப்ப ராகுல் அவர்கள்

0: கேட்பாங்க.
1: எஸ் உங்களுக்கு ஹேமா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கேள்வி கேட்குறேன்.
2: சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வரிகள். அன்பு காதலன் வந்தான் காற்றோடு அவள் நாணத்தை
2: காற்றோடு அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன.
1: ஆஹா, பழைய நினைவுகள்லாம் வந்து நன்றி. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. என்ன படம்?
3: வணக்கம்
0: தமிழ் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ராகு சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி.
1: ஆமாம் சார். சரி, உங்களுக்கான பாடல் லைன் கேக்கிட்டா?
3: இதே கேளுங்க, பாடலாம்.
1: ஓகே. நண்பா பெண் பாவை கண்வண்ணம் கள்ளம் இல்லாத பூவண்ணம் கண்டேன், சிங்கார கைவண்ணம் தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம்.
3: நீ இதுக்கு மேலே சொல்லிடுவீங்க, நான் கேட்டிருக்கேன். இந்த உயர்ந்த உள்ளம் படத்தில் ஐயோ வரமாட்டேன் எனக்கு.
0: உங்களோட பின்னாடி ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தமிழ்.
1: சார்
3: அந்த வந்தவன்
1: என்ன சார்?
3: வந்தால் மகாலட்சுமி.
1: வாவ், சூப்பர் சார், கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்க சார்.
3: நன்றி. இதுமே நீங்க சொல்லிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன், எனக்கு பாட்டு தெரியாது அவ்வளவா.
1: பரவாயில்ல சார், உங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு சார்.
3: சரி, பரவாயில்ல, நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த ஒரு நேருக்கு போயிடலாமா விவேக்?
0: எஸ், கண்டிப்பா கண்டிப்பா.
1: அடுத்த கேள்வி உங்களுதான் இருந்தா அப்படின்னு பாக்கலாம். நேர்களை நீங்களும் கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0444-298-6008. அடுத்த நேரம் இணைப்புல வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: எஸ்
4: வணக்கம், சேர்ந்த பூந்தம்பள்ளி ஜி போஜராஜன்
1: பேசுறேன்.
0: ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு போல.
1: இல்ல இல்ல, நம்ம காலையில வணக்கம் வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போமா, அதே ஒரு டோன்ல ஆரம்பிக்கிறாரு. சரி நண்பா, உங்களுக்கான கேள்விய விவேக் நீங்களா? நானே
0: கேக்குறேன் சார். உங்களுக்கான கேள்வி வந்து, உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன். ஆஹா, அவ்வளோ ஈஸியான
1: பாட்டு அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறது ஆசையா இருக்கு.
0: இங்க என் டேஸ்ட்ல நல்லாதாங்க இருக்கும். என்னங்க நீங்க?
1: இல்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து பழைய பாடல்கள்,
0: பழைய பாடல்கள் அதெல்லாம் இப்ப இப்ப அதெல்லாம் ஏசத்திக்குன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம.
1: ஓகே ஓகே,
0: சொல்லுங்க. உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன். என்னது?
4: என்ன
0: மனிதன்?
4: அவன்தான் மனிதன்.
0: தவறான விடையாச்சுங்களே. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான், ஈஸியா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்.
1: உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற, அழகா சொல்லியிருக்காரு.
0: நல்ல நல்ல பாட்டு இல்லைங்களா? எஸ் எஸ், நல்ல பாட்டு.
1: சரி ஓகே, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்தலாம்.
4: கொடுங்க சார்.
1: சூப்பர், தேங்க்யூ. அடுத்த நேர்
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம் சார், ரெண்டு சாருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: உள்ள
0: அழுகிற வெளியே சிரிக்கிற நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன்.
5: சூப்பர்
0: பாட்டாச்சு. ஆமா, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, வாய் வெளியே வரமாட்டிருந்தே. அதுதாங்க கஷ்டமா இருக்கு. என்னது? முதல்
5: முதல் மரியாதை.
0: ஆஹா, சரியான விட. என்ன பாட்டு முதல் முதல் மரியாதையில?
5: பூங்காற்று திரும்புமா.
0: ஆஹா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பருங்க. எட்டிங்க,
1: நன்றி ராஜபாலட்சுமா. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துலாம், அடுத்த நேர் இனிப்புல.
6: இனிய காலை வணக்கம் ராகுல் ஜி.
1: இனிய வணக்கம் சார். வண்ணமயிலே ஏ வண்ணமயிலே, மலைச்சரமே வண்டு குடையும் மாம்பழமே, வளைச்சு புடிச்சு இழுத்து அணைச்சு காதல் தான்
6: பண்ணுவேன்.
1: நீங்களும் கால் பண்ணுன்னு 0444-298-6003-8. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
7: கார்த்திக்

0: உங்களுக்கான பாடலை நான் சொல்லியிருந்தேன், கவனிச்சிருப்பீங்க நினைக்கிற மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். வண்ணமயிலே ஏ வண்ணமயிலே, மலைச்சரமே வண்டு குடையும் மாம்பழமே, வளைச்சு பிடிச்சி இழுத்து அணைச்சு காதல் தான் பண்ணுவேன். வண்ணமயிலே ஏ வண்ணமயிலே, மலைச்சரமே வண்டு குடையும் மாம்பழமே, வளைச்சு புடிச்சு இழுத்து அணைச்சுதான் காதல்
1: பண்ணுவேன்.
0: கமல் ராதா நடிச்சிருப்பாங்க. சூப்பர்.
1: சும்மா நிக்காதீங்க,
0: சூப்பர் சார், கிரேட். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி இருந்த நேர்களுக்கு இந்த குழு கொடுத்துருந்தா ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சிங்கச்சோழன் சார் நினைச்சிருப்பாரு. நான் நம்மளும் ஒரு ரெண்டாவது காலரா மூணாவது காலரா அந்த குழு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு. நன்றி நண்பா, கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நன்றி நன்றி.
0: ஓகே நேர்களே, ஒரு சின்ன இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து உங்களுக்கான கேள்விகளை வந்து நானும் விவேக்கும் கேட்க காத்துட்டு இருக்கோம். சிட்டிசன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துள்ளு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ கேப் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. இனிமையான பாடல்களும் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் என்ன இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாடல் வரிகளை நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன படம் என்ன பாடல் அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நேர்கள் பலரும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்களுக்கு யார் இங்கேருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: குயில் கோபி
0: சார். நான் அடிச்சா தப்பாயிடும் சார், அதனால நீங்களும் குயில் கோபின்னு சூப்பர் அடிக்கிறீங்க சார்.
1: ஹலோ,
0: ஏன் சார் குயில்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்?
1: சொல்லுங்க. இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் நண்பா, இருவருக்கும் வணக்கம் சொல்லிருக்கீங்க. இல்ல என்ன தெரியல, குயில முன்னாடி அடைமொழியா சேர்த்துட்டீங்க, என்ன காரணம்?
1: அத படம் பேசல சொல்றீங்க.
0: அது கேம் ஷோல தெளிவா இருக்காரு, நீங்க என்னனாலும் கேளு தம்பி, நான் நேரா ஷோல தான் போவான்றாரு. சரி சார், உங்களுக்கான பாட்டு லைன் சொல்லட்டா?
1: ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்துவிடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை
1: மதித்தேன்.
0: சரி கோபி சார், நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க, யோசிச்சீங்க. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம் நண்பா.
1: ஹலோ,
0: அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் சார்.
3: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: அந்த பாட்டு தேவிகா பலாவத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, என் உள்ள எங்கும் சொல்கின்றது. அந்த பாட்டு தானே சார்?
0: கரெக்ட். என்ன படம்?
3: கரெக்ட்,
2: அமர்கலம்.
0: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்மா. அடுத்த கேள்வி வந்து விவேக் கேப்பார் நினைக்கிறேன்.
3: எஸ், கண்டிப்பா.
0: அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ,
0: அடுத்த நேர் யாருங்கிறதுமா பேசுறீங்க? கங்கையே இங்கு வந்ததே, தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் ரெண்டு இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது. சந்தமே இன்பம் தந்தது, கங்கையே இங்கு வந்தது, தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் ரெண்டு கன்றுகள் ரெண்டு இன்று போல் இன்றும் வென்று வாழ்கின்றது. பாட்டு சூப்பரா இருக்கும், இந்த பாட்டுலாம் கேட்டீங்கன்னு
2: வச்சுக்கோங்களேன்.
0: ஆமா சொல்லிடுறாங்க, என்ன பண்றது, சீக்கிரமா சொல்லிடுறாங்க. வணக்கம் வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், என்ன வணக்கத்துக்கு இவ்வளவு நேரம் கேப் கொடுத்துட்டீங்க? சொல்லுங்க பத்மா. அதிகமா பாட்டு இல்லைங்க, நான் சொல்றேன் என்ன பாட்டு என்ன பாட்டு கண்டுபிடிக்கணும். சந்தமே இன்பம் தந்தது, கங்கையே இங்கு வந்தது, தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் ரெண்டு இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது.
5: இதுவுமே
0: பழைய பாட்டுதான்.
5: நடிகரா?
0: சரி, படம் பேர் சொல்றேன். அந்த ஒரு நிமிடம்.
5: அந்த ஒரு நிமிடம்.

0: படம்
1: விவேக் யோசிக்கிறாரு அப்படி ஒரு படம் வந்துதான்னா அப்படின்றாரு. சரி ரைட் ஓகே. நான் பார்த்தீங்களா மக்களே, என்னோட கஷ்டம் ஒன்று வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப பழைய பாடல்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, விவேக் அப்படி ஒரு படம் வந்துதான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பார்த்து நான் ஷோ பண்ணிருக்கேன். ரைட், ரொம்ப ஃபன்னியாக தான் போயிட்டு இருக்கு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். யாரு இங்க இருந்து சார் பேசுறீங்க? ஜானகிராமன் சார். ஆஹா சூப்பர் சார். அந்த ஒரு நிமிடம் படத்துல
2: பாட்டு
1: போட்டாலும் ஜாலியா கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதனால வந்து கண்டிப்பா உங்களுடைய ரெக்வஸ்டையும் நம்ம வந்து கண்டிப்பா பரிசீலனை பண்ணி கண்டிப்பா போட்டுடலாம். எல்லாருக்கும் எல்லா விதமான கலந்த ஒரு பாடல் போடுறதான். பேர்லயே பாருங்க, ரெயின்போ எஃப்எம்னு இருக்கு. பல விதமான கலர்கள் இருக்க மாதிரி பல விதமான சாங்ஸும் நமக்கு சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நேருக்கு போயிடலாமா? விவேக் அடுத்த கேள்வியோட ரெடியா?
0: கண்டிப்பா நான் ரெடியா தான் இருக்கேன். நேர் ரெடியா கேட்டுக்கோங்க.
1: எஸ் நேர்,
0: வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே வெங்கட், உங்களுக்கான வரிகள் சொல்லவா? அமரன் திரைப்படத்துல இருந்து
1: ஜானகிராமன் வந்தாரு, சிறிய பறவை சிறகை விடிக்க துடிக்கிறதே பாடிட்டாரு.
0: உங்களுக்கான வரிகள் வந்து முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என்மேனி உன் தொழிலாடும் நாள். அவர் பார்த்து பாக்குறாரு பாருங்க, ராகுல் என்ன பாக்குறாரு, கண்டுபிடிச்சிட்டே இதெல்லாம் கேள்வியே கிட்ட கேக்குறாரு, கண்ணாலே கேக்குறாரு இவ்வளவு சுலபமா கொடுத்துருக்கே அப்படின்ட்டு. நீங்க கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியும் வெங்கட் சார், கண்டிப்பா நீங்க வந்து சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. கமான் கரெக்டா தப்பா சொன்னீங்க. ஆனா அந்த படம் வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து ஒரு சிக்னேச்சரான ஒரு இதை நான் சொல்றேன். நீங்க பஸ்ல போயிருக்கீங்களா? பஸ்ல போயிருக்கீங்களா? பஸ்ல அப்படியே தொங்கிட்டு படிக்கட்டுல தொங்கிட்டு போயிருக்கீங்களா? முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என்மேனி உன் தோளில் ஆடும். பஸ்னாலே வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. எஸ்
1: கரெக்ட். எனக்கு வந்து இன்னொரு பஸ் உடனே என் கண்மணி.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்த ஒரே ஒரு காலர் போயிடலாம், அதுக்கப்புறமா பாடல்
0: கண்டிப்பா.
1: எஸ் அடுத்த நேயர்.
0: ஹலோ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: உங்களுக்கான
0: பாடல் வரிகள் சொல்லவா? ஓகே. இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது, அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது. இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது, அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது. உங்களுக்கு இயற்கை இளமை ரொம்ப பிடிக்குங்களா? ஓகே, இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆரம்ப வரிகள் தான் இது. நடிகரா? அவரு தாங்க உச்சபட்ச நடிகரான வந்து நாம கருதிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நடிகர் இவரு.
2: விஜய்
0: பாட்டு தானே சார்? இல்ல இல்ல, இயற்கை வளங்கள்ல இருந்து இந்த பாடல் வந்து தொடங்கும் சொல்லிட்டேன். இதை விட என்ன க்ளூ சார்? ஓகே ஓகே சார், முயற்சிக்கு வாழ்த்து.

0: கண்டிப்பாக அடுத்த நேரம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம வந்து அப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: அடுத்த நேரம்
2: மீண்டும் மீண்டும் வீடியோ கண்ணன் கணபதி.
0: வணக்கம் கணபதி சார், எப்படி இருக்கீங்க?
2: கண்ணன் கண்ணன்
0: கண்ணன் ஓகே. வணக்கம் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான கேள்வி நான் சொல்லவா? இது வந்து அவருக்கான கேள்வி. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. எவ்வளோ கஷ்டமான ஒரு வழிகள் பார்த்து
3: விவேக் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியிருக்காப்புல.
0: தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை.
3: பாடிய பாடல் அது.
2: ஒரு முறை
0: தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்றும் யாரேனும் நினைக்கவில்லை. இந்த வரிகளை படிச்சு படிச்சு
3: அப்படிப்பட்ட கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் என்று நானும் நினைக்கவில்லை. என்றீங்களா?
0: கண்டிப்பா.
3: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சார்.
0: உங்களுக்கான கேள்வி வந்து இது இல்லைங்களே. உங்க பின்னாடி இருக்க வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ரேடியோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. கம்மி பண்றீங்களா? ஓகே. உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லவா? பட்டம் தர தேடுகிறேன், எங்கே அந்த நாயகன், மலையின் காட்சி, இறைவன் ஆட்சி. தெரியலீங்களா? நீங்க ஜீப் ஓட்டுவீங்களா? ஜீப் ஜீப். ஹலோ. இந்த இந்த பாடல், அதாவது இந்த ஜீப் ஓட்டுற இந்த ஒரு ஐக்கானிக்க நம்ம வந்து நினைவு கூர்ந்தாலே போதும் அந்த பாடல் என்ன பாடல்னு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன என்ன பாடல்மா?
2: செந்தாழம்
0: பூவில் சூப்பர், அருமையான ஒரு பாடல் வரிகள் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஒரு பஸ் சொன்ன உடனே வளைய வசை சாங் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஜீப்னு சொன்ன உடனே இந்த ஒரு பாட்டு தான் எல்லாருக்கும் மனசுக்கு வரும்.
0: எஸ் கண்டிப்பா.
3: பஸ் சொன்ன உடனே இன்னொரு பாட்டு இருக்கு, அதுல வந்து என் கண்மணி என் காதலன் அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. அடுத்த நேருக்கு போயிடலாமா?
0: எஸ் கண்டிப்பா. ஹலோ வணக்கம்.
5: ஹாய் வணக்கம். பெரும்பாக்கம் மனஜா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லவாமா? நள்ளிரவு துணை இருக்கு, நாம் இருவர் தனி இருக்கு, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனது
5: என்ன?
0: நள்ளிரவு துணை இருக்கு, நாம் இருவர் தனி இருக்கு, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனது
5: என்ன?
0: என்னங்க திரும்ப சொல்லுங்க?
5: ஆயிரம் இளவேவா.
0: ஆஹா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். அதே அதே பாட்டு அதே பாட்டு.
3: ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஓகே வேக், அடுத்த நேர்கள்கிட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இதே கோவில் படத்துலேருந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அந்த சாங் சொன்னீங்கல்ல, அதே சாங் கேட்கலாம்.
0: வாழ்த்து
3: சொல்லியே சாங் வர காத்துக்கு இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே தூள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. பாடல்கள் நிறைய நல்ல பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அண்ட் இன்பிட்வீன் அந்த பாடல் கேட்கும் போதே வந்து நிறைய விஷயங்களை நானும் விவேக் வந்து ஷேர் பண்ணிட்டோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து சர்வதேச போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நாள் அப்படின்றது நானும் விவேக்கும் பேசிகிட்டு இருந்தோம். விவேக் சொல்லுங்கள், விவேக் நீங்கள் இந்த சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை எப்படி பார்க்குறீங்க?
1: எஸ், ஆக்சுவலி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது, கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது போதைப் பொருளுக்கு அந்த ஒழிக்கிறதுக்காக ஒரு நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. ஏன்னா போதைப் பொருள்ன்றனால அந்த தனி மனிதனை மட்டுமே அதை சார்ந்தது இல்லை, அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது, அந்த நண்பர்களை சார்ந்தது, உறவினர்களை சார்ந்தது, அவங்க சுற்றி இருக்கிற மனிதர்களை சார்ந்தது, அதையுமே தாண்டி இந்த சமுதாயத்தை சார்ந்தது. ஸோ அவங்களுக்கு மட்டுமே அதை வந்து உடல் நலத்துக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதை தாண்டி அனைவருமே சார்ந்து இருக்கிறதுனால ஸோ போதைப் பொருள் உட்கொள்வதோ அதை வந்து எடுத்துக்கிறதோ வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை ஒழித்து இந்த சமுதாயத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமான சமுதாயத்தை மாற்றுறதுக்காக இந்த ஒரு நாளை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்.
0: அந்த போதைப் பொருள் அப்படின்றது யாராவது ஒருத்தர் வந்து அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுறது, அதெல்லாம் ரெண்டாம் பக்கம் இருந்தாலும் கூட அதிலிருந்து அவங்கள மீட்டு வெளில கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம வந்து செய்யணும். அதுக்காக அரசுகளும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. மருத்துவத்துறை சார்பாக பல்வேறு ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு, அதிலிருந்து வெளில வரதுக்கான செயல்முறைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம எஃப்எம் ரெயின்போல அழகான பாடல்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது என்ன விதமான கவலையாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தவறான பாதைகளில் நம்ம செல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முயற்சி பண்ணணும்.
1: எஸ் எஸ், கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற சில பேரான ஒரு இளைய தலைமுறை வந்து இதெல்லாமே உட்கொண்டாதாக ஒரு லைக் கெத்து, ஒரு மாசான ஒரு விஷயம், ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவுமே செட் பண்ணுறாங்களே, இதுவுமே ரொம்ப தவறான விஷயம். லைக் இது உள்ளே வர்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது மன கஷ்டம் இருக்கலாம், காதல் தோல்வி இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து வெளிப்பட தன்னை விடுவிக்க இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ட்ரி ஆகலாம். இல்லை சும்மா ஜாலி தானே, என்னையாவது ஒரு பழக்கம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், பழக்கம் தானே, அந்த பழக்கம் தான் நாளடைவில் வந்து அடிமைத்தனமாக வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால உள்ள வரவங்க, ஒரு ரிலீஃபை தேடி உள்ள வரவங்க தான் இங்கே வந்து அதிகமே கூட.
0: அதனால இளைஞர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான அட்வைஸ் கிடைக்கிறது வந்து இன்னும் பெருமையாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து தவறான சேர்க்கை மூலமாக வந்து தவறான பாதையை நோக்கி போகிறாங்க. அதுலேருந்து விடுபடணும். ஒரு வாட்டி அப்படின்னு கூட போக வேண்டாம், ஒரு துளியானாலும் விஷம் விஷம் தானே அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க.
1: எஸ் எஸ், ஆக்சுவலி அந்த லைக் ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நம்ம வெறுமனே போதைப் பொருள் பின்னாடி தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்லாம், ட்ரிப் போகலாம், புக்ஸ் படிக்கலாம், இல்லை பீச் போகலாம், இயற்கையை ரசிக்கலாம், அந்த நமக்கு பிடிச்ச புத்தகங்கள் வந்து வாசிக்கலாம், மனிதர்களோட மனம் விட்டு பேசலாம், இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் வந்து அதில் ரிலீஃப் ஆகிறதுக்கு இருக்குது. நமக்கான டைம் காலங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு வழி தான் அப்படின்ட்டு கிடையாது. எஸ் கண்டிப்பாக போதைப் பொருள் உட்கொண்டு இருந்தாலும் இதுக்கு மேலே போய்ட்டு உங்களால் பின்னாடி எதுவும் மாற்ற முடியாது. இதுக்கு மேலே வரும் காலங்களில் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் தான், ஆப்வியஸாக நான் வந்து இல்லைன்னே சொல்ல, இன்றைக்கி நம்ம சொல்லிட்டா நாளைக்கு போய் நிறுத்திடுவாங்க கேட்டால் கிடையாது.
0: இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குறிப்பிட்டு சொல்லலாம், அதிகாலை வேளையில் நான் ரேடியோக்கு பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காமராஜர் சாலை முழுக்க வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஓடிட்டு இருந்தாங்க மாரத்தானுக்காக. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக
0: அழகான ஒரு தருணம்.
1: எஸ் கண்டிப்பாக. அண்ட் தென் இளைஞர்களும் சரி, யார் யாரெல்லாம் உட்கொண்டுட்டு இருக்கீங்களும் சரி, இதுக்கு மேலே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அந்த கம்மி பண்ணிக்கிட்டாலே வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் முற்றிலும் வந்து ஒழிக்க முடியும், முற்றிலும் வந்து விட முடியும். அண்ட் தென் இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்ட்டு யாருமே போயிட்டு அந்த வழியில் வந்து சிக்கிக்காதீங்க அப்படின்ட்டு தான் என்னோட வேண்டுகோள்.
0: ஒரே வேண்டுகோள் என்னென்னா, நிறைய கடையில் வர நிகழ்ச்சி நம்ம கடைக்காரங்க அண்ணங்கள்லாம் கேட்டுட்ருப்பாங்க, ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா இனிமேல் வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பசங்களை வந்து பாதுகாக்கிறது எப்படியோ எப்படி முக்கியமோ, அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம வீட்டு குழந்தைங்களா பாவித்து அவங்களையும் வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைன்னு அன்பாக உங்கள் வீட்டு ஒரு தம்பியாக வந்து உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம், டீ கடைக்காரன் நம்ம தான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு.
0: சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கமுங்க.
1: வணக்கமுங்க, யாருங்க எங்கேருந்துங்க பேசுகிறீங்க?
2: காந்திலேருந்து பேசுகிறேங்க.
1: வணக்கம்ங்க, உங்க பேருங்க?
2: கிருஷ்ணா.
1: ஓகே கிருஷ்ணா, உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில்
0: கோலம் போடுது அதுவா.
1: அங்க பாருங்க, நான் இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்றேன், ஒரு நாலு லைன பாடி முடிக்கிறாரு. ஆனா நீங்க வந்து ஹலோ கேக்குதுங்களா, இருக்கீங்களா இணைப்புல?

0: அறகுறையா கேக்குதுங்களா? ஐயோ, கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா. சொல்லுங்க சொல்லுங்க.
1: பக்கத்துல எடுத்து குடுக்குறாரு, பரவாயில்ல, எனக்கு எடுத்து கொடுத்தா பரவாயில்ல.
0: அவரு உங்களுக்கு தான் எடுத்து கொடுக்குறாரு, என்னைக்கு எடுத்து
2: கொடுக்கலீங்க? உங்களுக்கு தான் எடுத்து கொடுக்குறேன்.
0: அவர் வந்து உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றாரு.
1: நண்பா, அடுத்த மாசம் ஆறாம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு வந்தா கூட சப்போர்ட்டா இருக்கும்பா.
2: ஆறாம் தேதி எக்ஸாம் இருக்கா, வந்தா சப்போர்ட்டா இருக்கும் சார். அது தப்பு சார். ரைட், வெளில உள்ள ஆளுக்கு போற வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ணாலும் உள்ளலாம் நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி நண்பா, நன்றி நன்றி. ஓகே நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு பாடல் நோக்கி போகிறோம்னு நினைக்கிறேன். விவேக், இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, பாடல்கள் நல்லா பண்ணோம்.
0: எஸ் கண்டிப்பாக, இந்த ஒரு மணி நேரம் வந்து நானும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நேர்களும் வந்து நிறைய ஃபன்னாக ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, சரியான விடைகளை சொன்னாங்க. நேர்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
2: பொறுப்புணர்வோடு வந்து சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டோம்.
0: எனக்கே இதெல்லாம் சொல்லும்போது பொறுப்புணர்வா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கே இருக்குது. பட் ஆனால் எஸ் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வெறுமனே வாயில் மட்டுமே சொல்லாமல் அதை நம்ம வந்து செயல்பாடுகள்லையும் காட்டி நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நானுமே அதை வந்து கடைபிடிப்பேன்.
2: நன்றி நண்பா. ஓகே நேர்களே, இந்த ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல் மற்றும்
0: ஆர்ஜே விவேக்.
2: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக அமர்கலம் படத்தில் இருந்து பாடல் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள. நூற்றி ஒன்று புள்ளி நாளில் நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. எஸ், உங்களுடன் ரெயின்போவில் இன்றைக்கி நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனச்சோர்வாக இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர என்ன விஷயம் வந்து செய்வீங்க அப்படின்ட்டு தான். வாட் இஸ் யுவர் சீக்ரெட் டு ஹீலிங் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் வந்து உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். எஸ், நீங்கள் உங்களோட கருத்துக்களை உங்களோட பதில்களை வந்து என்கிட்ட தாராளமாக வந்து கால் பண்ணி பேசலாம், கால் பண்ணி தெரிவிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 மற்றும் 2952005. மீண்டும் சொல்கிறேன், அதாவது வாட் இஸ் சீக்ரெட் டு ஹீலிங் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் மனச்சோர்வாக இருக்கும்போது அதிலிருந்து வெளியே வர என்னெல்லாம் செய்வீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்வீங்க அப்படின்ற கேள்வியோடு தான் வந்து நான் வந்திருக்கேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட வந்து பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008 மற்றும் 2952005. எஸ், ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். பத்ரி திரைப்படத்தில் வந்து பழனி பாரதியுடைய இசையில் ரமணா கோகுலுடைய இசையில் பழனி பாரதியுடைய வரிகளில் விஜயுடைய குரலில் பத்ரி திரைப்படத்தில் ஒரு அழகான

0: doesn't she just love me? Rainbow FM, nothing but the bully love.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாம் எப்போ மிஸ் மதுர் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், என் கூட வந்து உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. 11:11 எத்தனை பேர் வந்து நம்புவீங்கன்னு தெரில, எத்தனை பேருக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பிலீவ் இருக்குன்னு தெரில. இட்ஸ் கரெக்டாக நான் 11:11 அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் இந்த அதாவது இந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே திங்க் பண்ணுறோமோ, அது எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி இந்த யூனிவர்ஸ் இல்லை கடவுள் நம்பிக்கை என்ன வேணால் அதை வந்து சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மன வேறுபடும் இல்லையா. அதனால் இன்னும் கரெக்டாக ஒரு 20 seconds இருக்குது. ஸோ அந்த 20 seconds வந்து நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வீங்க அப்படின்ட்டு. இந்த 11:11 வந்து இதெல்லாமே நான் உங்களுக்காக வந்து சொல்லிக்கிறேன். நானும் வந்து நம்புவேன். ஆனால் இந்த ஒரு யூனிவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்புறதுனால எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வெறுமனே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், அது அதுக்கான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் வந்து நடக்கும். எஸ், கம் பேக் டு த டாபிக். இன்றைக்கி நம்ம உங்களோட ரெயின்போ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சோகமாக இருக்கிற டைமில், மனச்சோர்வாக இருக்கிற டைமில் நீங்கள் உங்களை எப்படி வந்து ஹீல் பண்ணிப்பீங்க, அதுலேருந்து வெளிக்கொண்டு வர நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஃபோன் அனுக்கா டயல் பண்ணுங்கள், 298-86-0038 மற்றும் 295-20-54. மீண்டும் சொல்ல, நீங்கள் என் கூட பேசணும் நினச்சிங்கன்னா நீங்கள் என் கூட வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தாட்ஸையுமே என் கூட ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஃபோன் அனுக்கா டயல் பண்ணுங்கள், 298-86-0038 மற்றும் 295-20-554. ஃபர்ஸ்ட் காலர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: கார்த்திக் பேசுமா.
5: வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க கார்த்திக். அதாவது இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டு இருக்கீங்களா உங்களோட ரெயின்போல?
6: ஓகே,
5: என்ன டாபிக் சொல்லுங்க பாப்போம்.
6: இல்லையா
5: மறந்து போயிடும், சோகங்கள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்ட்டு வந்து கார்த்திக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வேஸ் இருக்கும். நான் ஏன் குறிப்பா வந்து இந்த டாபிக் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலுமே சோகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், இந்த மனச்சோர்வுன்ற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையுமே எப்பயுமே வந்து இன்பமாவே இருந்துடாது இல்லையா? ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி தான், ஏறி இறங்கும் ஏறி இறங்கும் அப்படின்ற மாதிரி தான், ஒரு சமநிலையற்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த மாதிரியான சோகங்களும் நம்ம தாக்கும் போது அதுலேருந்து வெளியே வரதுக்கு யார் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கேட்குறேன். மேபி இதை வந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும், இல்லை கேள்வி கேட்குறேன் எனக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற பதிலிருந்து எனக்கும் இல்லை நேயர்களுக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் தெரிய வரலாம். ஓ, இப்படியுமே இருக்கா, ஓ இதுவுமே பண்ணலாமா அப்படின்ட்டு, மேபி இதுவுமே அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து நான் இந்த வந்து கேள்வி வந்து கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினம். எஸ், நிறைய பேர் மனச்சோர்வாக இருக்குது, மனம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்றாலும் இதில் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே தவிர்த்துட்டு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-86-0038 மற்றும் 295-20-54.

0: அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன பண்ணுவீங்க? மனச்சோர்வா இருந்தா அது வந்து வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணுவீங்க?
1: மனச்சோர்வா இருக்கும் போது
0: பாட்டு உள்ள முழுகிடுவீங்க.
1: ஒரு வேலை இப்ப நீங்க வந்து சோகமான வரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரியை கேட்கும் போது அந்த வலி இன்னும் அதிகமாகாதா அந்த சோகம் இன்னும் அதிகமாகாதா எப்படி அதை வந்து கட்டுக்குள் படுத்த முடியும் நினைக்கிறீங்க?
0: தத்துவ பாடலாம் கேட்கணும். அப்படியே அந்த ஒரு ஏஸ்தட்டிக்கான மூட்ல சொல்றீங்க இல்லையா? அமைதியான ஒரு இடத்துல நிலாவோட வெளிச்சத்துல அந்த கயிறு கட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ரேடியோ பிளே பண்ணி வச்சுட்டு பின்னாடி ராஜா பாட்டோ எஸ்பிபி சார் பாட்டோ ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க.
1: இரவு நேரத்தில்
0: முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிகள் இருக்கும். அந்த வழிகளை தான் வந்து இப்ப நாம வந்து கேட்டு இருக்கோம். வாட் இஸ் யுவர் சீக்ரெட் டு ஹீலிங்? அதாவது மனச்சோர்வாக இருக்கும் போது, மன கஷ்டமாக இருக்கும் போது அதுலேருந்து வெளியே வர நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் இன்றைக்கி டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பக்கத்தில் யாரோ சொல்கிறாங்க பாருங்கள். பேசுங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள், பேசுங்க. ஹலோ ஹலோ, ஆ இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, நீங்கள் பேசலாம்.
1: ஒரு பாட்டு பாடி காட்டலாமா?
0: சரி பாடுங்க, இரண்டு வரி மட்டும் பாடுங்க நேரம் கருதி.
1: மனிதருக்குள் மாணிக்கம் மக்கள் போற்றும் தலைவராம், புனிதமான விடுதலை பெற உழைத்த ஜவஹராம், பெருமை மிக்க குடியிலே சிறந்த பெரிய தலைவராம், அருமையான தொண்டுகள் அதிகம் செய்த நேருவாம், இங்கும் போன்ற வீரத்தார் திறமை மிக்க செய்கையால், தங்கமான குணத்தினால் கரணி போற்றும் தலைவராம்.
0: அருமை அருமை அருமை அருமை அருமை அருமை. இதெல்லாம் நீங்களே எழுதி பாடுறதுங்களா? பாடுறதாமா?
1: இல்ல, எனக்கு எழுதி காட்டினாங்க, அதை பாடு. இதை எடுத்துட்டு வந்து
0: வெறுமனே எண் மட்டும்தான் நம்ம மனசுல உறுதி இருந்தா போதும் எதனா சாதிக்கலாம் சரிங்களா ஓகேங்க. வாழ்த்துக்கள். உங்களோட முயற்சிக்கும் உங்களுடைய திறமைக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டேஜ் உனக்கு கிடைக்கும், கண்டிப்பா நீங்களும் வந்து வெளியே தருவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்னேர்களே தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்து நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003838 மற்றும் 2952054. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து காலர்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேட் யூனிட் திரேன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதூள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி கேட்கலாம். ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 11:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவும் எஸ்எம் அது 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டுருக்கேன். ஏன் சேம் கூட வந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்களோட ரெயின்போ ஷோவில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், வாட் இஸ் யுவர் சீக்ரெட் டு ஹீலிங்? அதாவது நீங்கள் மனச்சோர்வாக இருக்கும்போது, நீங்கள் மன கஷ்டமாக இருக்கும்போது, அந்த ஒரு சோர்விலிருந்தும் அந்த ஒரு வருத்தத்திலிருந்தும் வெளியே வருவதற்காக நீங்கள் என்ன விஷயங்களாமே மேற்கொள்கிறீங்க, நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் என் கூட பேசணும்னு, நீங்களும் எனக்கு வந்து கால் பண்ணி உங்களோட கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 2952-0054. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் இருந்து பேசுறீங்க? வணக்கம் கலாமம், எப்படி இருக்கீங்க? தலைப்பு சூப்பரா இருக்குங்களா? ஓகே மேம், நன்றி நன்றி. சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: என்ன
1: வேலை? வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கீங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை வந்து கிடைக்கும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேம், நன்றி. அடுத்த கால யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம்மா, சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: வணக்கம் ராஜேஸ்வரி மேம், எப்படி இருக்கீங்க? கோவையில எங்க லண்டனுக்கு போனாலுமே, அமெரிக்காக்கு போனாலுமே நம்ம ஊர் தானே நமக்கு.
3: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா?
1: அதுதான். சரி சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து ஹீல் ஆவீங்க? அதாவது ஒரு வருத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க என்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்வீங்க?
3: அதாவது
1: உங்க மனசுல தோன்ற அந்த வலிகள் எல்லாமே ஒரு பேனா மூலமா கடத்தி அந்த காகிதத்துல விட்டுருவீங்க இல்லையா?
3: ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான எண்ணங்கள் புதுமையா வரும், ஆனா அதைகளை என்ன செய்வோம், அப்பப்ப அதை எடுத்து அதை விட்டுருவோம். விட்ட உடனே அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிருப்பா, காணல் நீர் மாதிரி. அது அதையே நம்ம எழுதி வச்சுக்கணும். இங்கன இப்ப உதாரணத்துக்கு, போதை பொருளை தொடர்ந்து சுவித்தால் மூளை மணிங்கிடும், கைகால் நடுங்கிடும், கண்கள் மங்கிடும்,
1: எப்படி நான் நல்ல மியூசிக் போறேன்னா,
3: நடுக்கம் கொண்டு முதுமை வந்திடும், நூலகத்தில் நுழைந்தார் மாறும் நெஞ்சம் தான், வானொலிக்கு பூந்தார் என்றும் இன்பம் தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினம், இதை தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த பாட்டை வந்து நீங்க பாடுறீங்களா, இல்ல எதர்ச்சியா பாடுறீங்களா?
3: படித்ததை தான் எழுதி பழகி உள்ள ஆற்றலை வெளி

0: கொண்டு வா அப்படின்னு இந்த பாடலை முழுமையா நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி விழிப்புணர்வு பாடம் எழுதும் போது எனக்குள்ள உள்ள அந்த இது பழகிதான், எனக்குள்ள உள்ள துன்பம், எனக்குள்ள உள்ள அந்த வறுமை, இதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. அதையெல்லாம் தூக்கி அப்படியே ஓர கட்டி வச்சுட்டு எப்பவுமே நான் இதா இருக்கேன், ரசனையோட இருக்கேன், எப்பவுமே தேடலோட இருக்கேன். அதனால நான் வந்து எல்லாத்தையுமே கடந்து போறதுக்கான ஒரு ஆயுதத்தை தேடிக்கிறேங்க. என்னோட கூட இருக்கிறவங்களையும் நான் எப்பவுமே மகிழ்ச்சி கடந்து ஆழ்த்திக்கிட்டே இருக்கேன்.
1: சூப்பர், நன்றி நன்றி, தொடர்ச்சியா பண்ணுங்க. நன்றி
0: நன்றி.
1: எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக போன நேயர் கூட வந்து அதாவது நான் வந்து எழுதுவேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பிகாஸ் லைக் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அப்படின் போது அந்த கிரிப்பை வந்து கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணி விடுறது அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கான ஒரு வழி தான் இந்த பேனா மூலயமா வந்து நம்ம வந்து பேப்பரில் எழுதுறது. அதாவது நம்ம மொபைலில் டைப் பண்ணுறதோ லேப்டாப்பில் டைப் பண்ணுறதோ கிடையாது. ஆனால் நீங்கள் பேனா மூலயமா பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே அது வந்து தெரிவிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து அந்த விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. இன்னொன்று அந்த மாதிரி எழுதும்போது லைக் நமக்கே தெரியாமல் நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாமே வரும், பல்வேறு விஷயங்கள் வரும். அதுதான் வந்து நம்ம கவிதைன்னு சொல்லுவோம், அதை தான் வந்து நம்ம வந்து பாடல்னு சொல்லுவோம், அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு சிறுகதைன்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம வந்து ஒரு படத்தோட கதை அப்படின்ட்டு கூட சொல்லுவோம். எஸ் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து வந்தது தான் இந்த சிறுகதைகளும் சரி, கவிதைகளும் சரி, படத்தோட கதையுமே சரி. எஸ் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது எப்பயாவது மன கஷ்டமாக இருந்தால் அது என்ன கஷ்டம் தோணுதோ அதை அப்படியே வந்து எழுதிடுங்க. கண்டிப்பாக அதெல்லாமே ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். அந்தன் உங்களோட மனசுக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த காலருக்கு போயிடலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: எங்களை பத்தி விவேஸ் கண்ணன்.
1: சொல்லுங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன்.
1: அருமையா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: அதாவது போதை பொருள்ன்றது நம்ம உடம்பு அழிச்சுக்கிறது. அது அதுல போனோம்னா நம்ம உடம்பு அழிஞ்சு நம்ம வாழ்க்கை அழிஞ்சு நம்ம வந்து அவருக்கு நம்ம உடம்பு நம்ம மொத்தத்துல நம்மளுடைய பிறந்தது வேஸ்ட் மொத்தத்துல. அது
1: இப்ப நீங்க போதை பொருள் எடுக்கிறது இல்ல இல்லீங்களா? அது உறுதிப்படுத்துறீங்க. டீ எடுக்கிறதுல போதை பொருள் சொல்லக்கூடாது சரிங்களா? அதாவது அளவுக்கு மீறினாலும் அமுதமும் நஞ்சுன்றது உண்மைதான். அது வந்து சாப்பாடா இருந்தாலும் சரி, டீ
2: எடுக்கிறேன். அதாவது எதுக்குமே அடிமையாக கூடாது.
1: அது சரி, அதுதான் அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுன்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். எதுக்குமே அடிமையாக கூடாது. ஆனா போதை பொருள் உட்கொள்றதே தவிர கை காலெல்லாம் வெயில் சுட்டேரிச்சாலும் போயிட்டு ஜூஸ் குடிக்க மாட்டோம், டீ தான் குடிப்போம்.
2: இருங்களா, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேங்களா. நம்ம நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோல வச்சிருக்கணும். அதாவது டீ காபி கண்ட்ரோல் வச்சுக்க கூடாது, இந்த போதை பொருளுக்கு இந்த உடம்பு வச்சுக்க கூடாது. ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்ன செய்யணும், உயிருக்கு பத்து ரசிங்க. ஒரு ஒரு விவசாயம் பண்ணுவா, போய் விவசாயத்தை ஆரம்பிக்கணும். பண்ற விவசாயத்தை பாருங்க, அதை பாத்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம பாருங்க, நம்ம பண்ண விவசாயம் அருமையா இருக்கிற இப்படி நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அது மனசு ஒரு ஆர்வம்.
1: நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: ஒரு பெரிய மலைங்களா இருக்குது, அருகி இருக்குது. திடீர்னு அங்க போய் நின்ன பாட்டு நான் பாட்டு ஒராளா போய் நான் நின்ன பாட்டு அது ரசிப்பேன், அருகி ரசிப்பேன், விழுதுகிட்டே இருக்க அருகி நமக்கு தான விழுது சொல்லிட்டு நான் நினைப்பேன்.
1: சூப்பர் சூப்பர், இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்வீங்க இல்லையா? இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்வீங்க.
2: அதாவது அந்த அருகி விழுகுது இல்ல, அது யாருக்காக விழுகுது? நமக்காக விழுகுது.
1: ஓகே சார், ஓகே ஓகே, சூப்பர், நன்றி நன்றி, தேங்க்யூ,
2: நன்றி நன்றி நன்றி.
1: எஸ் நேயர்களே, நம்ம வந்து என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மனசு சோர்வாக இருந்தால், மனசு கஷ்டமாக இருந்தால் லைக் என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298688.

0: 0038 மற்றும் 2952054 தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட பேசுங்கள். நீங்கள் எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 மணிக்கு

0: தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:30 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. எஸ் நான் உங்கள் ஆர்ஜே வேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட வந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்களை பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்க சொல்றதுலயே நானும் செம்மையா ஜாலியா ஹாப்பியா இருக்கேன்.
3: வெளியே
2: வரதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு, அதாவது என்ன பண்ணலாம்னு கேக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன்.
3: நான் யூஸ்வலா என்னுடைய கால் பண்ணி பேசுவேன் சார். ரொம்ப டல்லா இருக்கும் பொழுது அல்லது சோர்வா இருந்ததுன்னா உற்சாகம் தர மாதிரி என்னுடைய ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க கூட பேசுவேன். அவங்க இனிமையான நினைவுகள், சில ஜோக்ஸ் அது மாதிரி எல்லாம் போடுவாங்க. அது நான் கேட்கும் பொழுது எனக்கு சோர்வா எங்கடா இருந்தது அப்படிங்கிற மாதிரியே அந்த விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும். அப்ப ரெண்டாவது இருக்கவே இருக்கு, நம்ம ரேடியோ அதுவும் லைவ் ஷோஸ் எல்லாம் நீங்க பேசுறது, நீங்க பாட்டு போடுறது, அதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த சோர்வு இருந்தது அப்படின்னா
2: வெளியே வெயில் அடிக்குதுன்னு நீங்க உள்ள ஐஸ் வைக்கிறீங்களா?
3: இல்லப்பா, ஐஸ் வைக்கிறது இல்ல, உண்மையா நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம தான் ரேடியோலயே இருக்கோம் இல்லையா, எல்லா ஷோஸ்லயும் ஆக்டிவா கால் பண்ணி பேசுறோம். அந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுதான் எனக்கு. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலாம் அந்த ரேடியோவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆப் மூலியமா ஷோஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த சோர்வு அப்படிங்கறது இல்லாதே போயிடுச்சு. அதுவும் நீங்க பேசுற அந்த ஒரு பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அதுவும் அந்த கொரோனா காலகட்டத்துல அவ்வளவு ஒரு சோர்வா எங்களுக்கு இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு திரும்ப நீங்க தான் உங்க
2: எஃப்எம் கேப்பீங்க.
3: அந்த காலகட்டத்துல எனக்கு சோர்வு அண்ட் ரேடியோ இது ரெண்டும் தான் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அண்ட் சோர்வு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து என்ன வெளிவர
2: வச்சிருக்கோம்.
3: தான்
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. எஸ் தேங்க்யூ
3: சார்.
2: எஸ் நேயர்களே, ஆக்சுவலி இப்போது சந்திரசேகர் வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது நான் வந்து நண்பர்கள்கிட்ட கால் பண்ணி பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ எத்தனை பேர் வந்து இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல, அதுவும் இந்த ஒரு காலகட்டத்தில். ஆக்சுவலி உண்மையாகவே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். நமக்கு 108 பிரச்சனை இருக்கட்டும், 108 கவலை இருக்கட்டும், சும்மா வெளியே போயிட்டு அந்த ஈவினிங் டைமில் ஒரு 1/2 ஒரு 1/2 ஒரு டீயை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு டீக்கல் நின்று நண்பர்கள் கூட வந்து பேசினா வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். சீரியஸாக சொல்கிறேன், நமக்கு இருக்கிற கவலைகளும் சரி, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் சரி, மனசோர்வா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கேட்போமே தவிர. ஏன்னா பிகாஸ் லைக் ஆரோக்கியமான நண்பர்கள் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதை வந்து இது வந்து காட்டுது இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு விஷயம் சோகமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட லைக் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பேசுவோம் இல்லைங்களா. லைக் அவங்ககிட்ட தான் நமக்கு வந்து பவுண்டரிஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, இதை தான் பேசணும் அதை தான் பேசணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இருக்காது. மனசு ஃப்ரீயாக மனசு விட்டு ஜாலியாக வந்து அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக உண்மையாகவே வந்து அந்த விஷயங்கள் வந்து பறந்து போகுன்றதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எஸ் நிறைய பேர் நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, லைக் சந்திரசேகர் அவருடைய வே ஆஃப் ஹீலிங் வந்து இதுவாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பு தான். எஸ் அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழகான ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாந்தோடைய இசையில் பேரரசுடைய வரிகளில் மாணிக்கா விநாயகம் மற்றும் சுமங்கலி இருவரும் இணைந்து பாடிய திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: குட். எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சென்சென்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 11:41 ஆயிட்டிருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே செம்மதோட எஸ் நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட வந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் இருந்து கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். எஸ் நேர்களே, நம்ம இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் மனச்சோர்வாக இருக்கும் போது அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு என்ன விஷயங்களாக மேற்கொள்வீங்க அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாரும் இருந்து பேசுகிறீங்க?
4: சார், கேட்க சார், ராஜசேகர் சார்.
3: வணக்கம் ராஜசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். சோர்வாக இருந்தாவா சார்?
3: ஆமாம் சார், சோர்வாக தான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்?
4: சோர்வா தான் நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன் சார். செஞ்சிட்டு பாப்பேன், ஏன் இப்படி சோர்வாகுதுன்னு. அப்புறம் என்ன பண்ணு பாப்பேன், நேரம் பீச்சுக்கு போயிடுவேன்.
3: பீச்சு போயிடுவேன். ஓ சூப்பர்.
4: அங்க போயிட்டா இயற்கை காத்து அருமையா வரும். அப்ப மூச்சு காத்து நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா பிரெயின் ஃப்ரீ ஆயிடும் சார், சோர்வெல்லாம் நீங்கிடும். அந்த அலைகள் வந்து வந்து போது பாத்தீங்களா, அது எல்லாம் சோர்வு அடையுதுல்லாம் பாத்தீங்களா, ஒரு நாளா அது.
3: ஆஹா, என்ன ஒரு உதாரணம்.
4: அதான் சார், அது அதனால நாங்க போயிடுவேன். அந்த சோர்வு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து விலகிடும் சார். இது
3: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நல்ல விஷயம் அது, இது இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி சார்.
4: ஓகே சார், தேங்க்யூ சார்.
3: நேர்களே, ஆக்சுவலி எனக்குமே வந்து இந்த பழக்கம் இருக்குது. என்னடா இவன் யார் சோ எதை சொன்னாலும் வந்து எல்லாமே எனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்கலாம் நினைக்காதீங்க. எஸ் உண்மையாகவே எனக்குமே இந்த மாதிரி பீச்சுக்கு போகிற பழக்கலாமே இருக்குது. அது வந்து இரவு நேரமாக இருந்தாலும் சரி, என்ன நேரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏதாவது மன கஷ்டம் மனசோர்வுலாம் வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு பென்னும் பேப்பரையும் ஒரு நோட் புக்கையும் எடுத்துகிட்டு நான் போய்ட்டு பீச்சில் போய்ட்டு அமைதியாக உட்காந்து யாருமே இடத்துல உட்காந்து அந்த கடல் அலையை வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த காற்றோட சவுண்டில் வந்து மனசில் பட்டது எல்லாமே எழுதுவேன். ஸோ அப்போது அந்த ஒரு க்ரிப் இருக்கு இல்லையா மனசில், அந்த ஒரு இது இருக்கு, ஹோல்டு இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அந்த டென்சிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காலையில் இன்னும் பிள்ளை இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க?
5: ஹலோ
3: ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள்.
5: யார்
3: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
5: சென்னை பெருமல இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
3: வணக்கம் வள்ளி மேம், சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து சோர்வா இருக்கும்போது?
5: நான் ஒரு கால் மணி நேரம் அமைதியா இருப்பேன், அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகலன்னா உள்ளல் பாட்டு குத்து பாட்டு எல்லாம் போட்டு கேட்பேன், கானா பாட்டுலாம்.
3: குத்துப்பாட்டு கானா பாட்டுல, அதாவது முன்னாடி வந்த காலர் என்ன சொன்னாங்க, நான் வந்து நல்லா மெலோடிஸா போட்டு கேட்பேன், அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி அப்படின்னாங்க.
5: நீங்க நல்ல வந்து பாட்டு பாருங்க, ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டு ஆ முதல் தானே அந்த பாட்டுல கேட்டா ரிலாக்ஸ் ஆயிடும்.
3: சூப்பர் சூப்பர் மேம், வாழ்த்துக்கள்.
5: போட்டு கேட்டுருவேன்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம்.
5: தேங்க்யூ சார், நன்றி.
3: எஸ் ஆக்சுவலி நேயர்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மனசோர்வம் மன வருத்தத்தில் இருக்கும்போது எப்படி எல்லாமே வந்து ஹீல் ஆவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எஸ் அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு வந்துடுறேன். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அப்பா விஜயோடைய வரிகளில் கார்த்திக் திப்பு மற்றும் டிமி மூவரும் இணைந்து பாடிய சூப்பரான சாங் பாய்ஸ் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ட்டு நான் கேட்கல, அந்த பாட்டோட பேரே அதுதான். எஸ் அந்த பாடல் தான் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் 101.4 எல்லாமே அப்போ மிஸ் அமதுலே.

0: நேரம் சரியாக 11:52 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூர். எஸ் 101.4 நான் உங்கள் ஆர்டர் விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நான் என்ன டாபிக் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் மனசோர்வாக இருக்கும்போது, உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும்போது, அதுலேருந்து நீங்கள் வந்து ஹீல் ஆகி வர என்ன விஷயங்களாமே மேற்கொள்வீங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன். நேருக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2985008 மற்றும் 2952054. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாமே என் கூட வந்து பகிர்ந்துக்கணும், என் கூட வந்து ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 மற்றும் 2952054. எஸ் அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம் சொல்லுங்க, யாரே எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க யாரே எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோட்ல இருந்து தங்கலங்க சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சோர்வா இருக்கும்போது?
1: சோர்வுனா உடல் சோர்வா இருந்தா டாக்டர் போய் பார்ப்பேன். மனச்சோர்வா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்குவேன். அப்படி இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் படத்துக்கு போயிடுவேன். ஒரு நல்ல படமா, அது எல்லா படத்துக்கும் போகமாட்டேன். நான் கடைசியா பார்த்த படம் கூட வாழை தான். அந்த படம் தான் லாஸ்டா பார்த்தேன். தேர்ந்தெடுத்த படங்கள் தான் பார்ப்போம். கொஞ்சம் மன சோர்வு அதிகமா இருந்ததுன்னா எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, செல்லுல ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படத்துல ஒரு 3 மணி நேரம் வந்தோம்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்.
0: பிரச்சனைக்கு
1: உண்டான தெளிவு. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் கூட சொன்னார், டீ வந்து ஒரு போதை பொருள், அது ஏழையினுடைய உணவே. அதுதான்
0: நினைச்சேன், கண்டிப்பா வந்து எத்தனை பேர் இதுக்காக கொதித்தெழ போறாங்க தெரியலையே அப்படின்னு நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க.
1: போதை பொருளே கிடையாது. சில நேரங்கள அந்த
0: இல்ல, அவர் வந்து அடிக்ஷன் தான் சொன்னாரு ஆக்சுவலி. அதாவது அதுக்கு அடிக்ட் ஆகிறன்ற விஷயம் தான் சொன்னாரு. அடிக்ட் ஆகுறது எந்த ஒரு விஷயமா தவறுதான். அடிக்ஷன்
1: அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க செல்போன் கூட அடிக்ட்.
0: அதுதான் எல்லாமே தான், செல்போனும் அடிக்ஷன் தான், சிஸ்டம் பாக்குறது எல்லாமே தான் சொல்றேன்.
1: மொபைல கூட வந்து போதை பட்டியல சேருங்க அப்படிங்கிற, ஏன்னா குழந்தை கையில கொடுத்து கொடுத்து உணவு ஊட்டி பழக்கிற
0: நினைக்கிறேன். பார்த்தலாம் யாருன்னு. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலி சோர்வா இருக்கும் போது?
2: திருவேட்டூர் பத்மாவதி விஜய் சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நான் வந்து சோகமா இருந்தேன்னா பாட்டு கேப்பேன் சார்.
0: ஆ ஓகே,
2: அதை கேட்டாக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்.
0: அவ்வளவுதான். ஆ
2: சார்,
0: ஓகே மேம், நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஆ நன்றி சார்.
0: எஸ் நேர்களே, இந்த ஒரு 1 மணி நேரம் வந்து உங்ககிட்ட வந்து பேசினதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், வேண்டப்பட்ட ஒரு டாபிக் வந்து நான் வந்து நினைக்கிறேன். எஸ் நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து வித்தியாச வித்தியாசமான பதில்கள் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே முதல்ல இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் லைக் இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலி பொதுவாகவே இன்றைக்கி வந்து நம்ம சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு வந்து நம்ம அடிமையாகிறது வந்து எந்த விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ரிலீஃபாக இருக்குது, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற வழியில் போய் தான் இதுக்கு வந்து நம்ம வந்து அடிமையாகிறோம். அதனால தான் நான் இந்த டாப்பிக்குமே இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. எஸ் நீங்கள் சொன்னதான் சரியான விடை, நீங்கள் சொன்னதான் எல்லாமே கரெக்டு. ஸோ போதைப்பொருளை வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த போதைப்பொருள் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்றத வந்து நம்ம வந்து மனசில் ஏற்றிக்கணும். அது அப்படியே ஓரமாக வச்சாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு மனசோர்வாக இருக்கும்போது, மன கஷ்டமாக இருக்கும்போது, சில பேர் வந்து பீச் போவேன்னு சொன்னீங்க, சில பேர் வந்து நான் திரைப்படம் பார்ப்பேன்னு சொன்னீங்க, பாடல் கேட்பேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய எழுதுவேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நேயர்களே, கண்டிப்பாக உங்களுக்கும் மனசோர்வு எல்லாமே ஏதாச்சும் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு கிரிப்பாக, அந்த ஒரு ஹோல்னஸ் வந்து அப்படியே மனசுள்ளே வச்சுக்காதீங்க. நண்பர்கள்கிட்ட பேசுங்க, மனமிட்டு பேசுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அதாவது இயற்கையோட இயற்கையை ரசிங்க, பீச் போங்க, அந்த அலைய பாருங்கள், திரைப்படம் பாருங்கள், அதில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாமே மேபி உங்களை வந்து ஹீல் பண்ணலாம். இல்லைனா ட்ரிப் போங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு தோன்றதை வந்து எழுதுங்க, புத்தகங்கள் படிங்க, டிராயிங் பண்ணுங்கள். எத்தனையோ எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு இந்த ஒரு வாழ்க்கையில். ஸோ அதை வந்து மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய சோகங்கள், உங்களுடைய இந்த சோர்வு எல்லாமே வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் என் கூட வந்து பேசிகிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுகிற நேரம் வந்தாச்சு. அதாவது தற்காலிகமாக தான் விடைபெறனே தவிர எப்போதுமே வந்து விடைபெறல. மீண்டும் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு மணிக்கு வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஷம் விவேக். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி சாக்லேட் திரைப்படத்துலேருந்து ஒரு

ஜாலியான வைபான செம்மையான சாங் ஒன்று போடுறேன், அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே மிஸ் அமதுல பாவிஜயுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கார்த்திக் திப்பு மற்றும் திமி மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மன்னிக்கவும், ஆக்சுவலி தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய ஒரு பாடல் சாக்லேட் திரைப்படம் வந்துட்டு இருக்குது. ஸ்டேட்யூன் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே மிஸ் அமதுல.

நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்க இருப்பது

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு

தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கிக் கொண்டான். ஆடு மாடு நீர் நிலம் மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: குட் ஆஃப்டர்நூன் மக்களே, நேரம் 12 மணி 6 நிமிடம் ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளுக்கு ஹாய் சொல்லி நிகழ்ச்சியில் உங்க கூட சேர்ந்து பயணிக்க இணைந்திருப்பது நான் அர்ஜுன். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னதாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. தொடர்ந்து முயலுங்கள், எதுவும் நம் வசப்படும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? ரைட்டு தம்பி, மோட்டிவேஷன்லாம் நல்லா இருக்கு. இன்றைக்கி ஷோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க நேரம் 12 ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு. ஏ, சாப்பாடுனா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான், ஆனால் சமையல். அடடா, சமையல் அப்படின்னு சொன்னோடனே ஆண்கள் இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லையே அப்படின்னு ஜெகா வாங்குறது எனக்கு புரியுது. அது என்னன்னு தெரியலங்க, சமையல் அப்படின்னு சொல்லிட்டா அது பெண்களோட பிரத்யேக கடமை அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு கொடுமை வந்து இங்கே நிகழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்ல. சாப்பாடு எல்லாருக்கும் பொது, ஆனால் சமையல் மட்டும் பெண்களுக்கு பொதுவானதா என்ன? இதை நான் சொல்லுங்க, ஒரு டேட்டா சொல்லுது என்னன்னா, இந்தியாவில் வந்து 92% வீட்டு வேலை செய்பவர்கள் வந்து பெண்களாக தான் இருக்காங்களாம். வேற ஆண்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 27% தானா ஆண்களே. ஆனால் இந்த மனநிலைமை இருக்குல்ல, இது வந்து பெண்களுக்கும் தொடர்ந்துட்டு தான் வருது. நான் எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க அம்மாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆண் பிள்ளைக்கு எந்த வேலையும் சொல்லித்தரது கிடையாது. அந்த பெண் பிள்ளையை கூட்டி நீ தான் நாளைக்கு வர வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி அந்த சமையல் விலையாகட்டும் வீட்டு விலையாகட்டும் எல்லாமே சொல்லித்தர முற்படுவாங்க. ஸோ இந்த மனநிலைமைன்றது பெண்கள் வரைக்கும் அப்படியே தொடர்ந்துட்டு தான் வருது. அப்போ இதை களையணும் அப்படின்னா அந்த மனநிலைமையிலேருந்து களைய வேண்டியதாக இருக்குது. என்ன தம்பி என்னமோ சொல்றீங்க, அப்ப என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆமாங்க, உங்க வீட்டில் ஆண் சமையல்ல ஆண்களின் பங்கு என்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விரிவான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு இருந்தேன். தம்பி உங்களுக்கு விவரமே பத்தல, நீ இவ்வளவு சொன்னா கூட எங்க வீட்டில் சமைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கணவர், இல்ல என் பிள்ளைங்க கூட சமைக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற பெண்களும், தம்பி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, எங்க வீட்டில் சமையல் என்ன சமையல், இந்த கிச்சன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ ஏன் சாப்பிட்ட பிளேட்டை கூட எந்திரிச்சு போய் சிங்க்ல போட மாட்டாங்க அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் நிகழ்ச்சியில என் கூட இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சு என் கூட பேச வேண்டிய நம்பர் 298-600-3 மற்றொரு எண் 295-200-554 முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற எண்ணை சேர்க்க மறந்துடாதீங்க. எஸ், இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க போதான்னு நினைக்கிறேன். சில பெண்கள் வந்துட்டு நீ உண்மையாக சொன்னால் போதும், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நசுக்கெல்லாம் பதிலெலாம் சொல்ல வேணாம். உங்கள் வீட்டில் என்ன நிலவரம் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பனாகவே சொல்லலாம். எங்கள் வீட்டில் என் கணவர் ஹெல்ப் பண்ணுவாருங்க, இல்லைங்க என் கணவர் ஹெல்ப்பே பண்ண மாட்டாருங்க அப்படின்னு நீங்கள் வந்து இதை குறை சொல்கிற செஷனாக வேணாம். ஆண்களும் இதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். ஓகே, பல வீடுகள் இதெல்லாம் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களுக்காக இன்றைக்கி நல்ல பாடல்களும் நான் ப்ளே பண்ணிருக்கேன், நீங்கள் நல்ல டாபிக் வேறு நம்ம போக இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் நம்ம முதல் கேட்கற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமையல் சார்பாக தானே பேசிட்டு இருக்கோம், அதனால வந்து உன் சமையல் அறையில் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். அந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா, குரலில் கபிலன் அவர்களின் வரிகளில் வித்யாசாகர் அவர் திசையில் பாடல் கேட்கலாம். அந்த பாடல் கேட்பதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் Rainbow

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:15 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வீட்டு சமையலில் உங்க வீட்டு ஆண்களின் பங்கு என்னங்க அப்படின்னு சொல்லி தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ நம்ம ஸ்நேகிதிகளும் லைன்ல தொடர்ந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களை வரவேற்றலாம். முதல் நேயர் யார் என்னன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், அண்ணா இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: மாலிதேவி அம்மா சொல்லுங்க, உங்க வீட்டுல ஆண்களோட பங்கு என்ன?

0: சப்பாத்தி மாவு ஊத்திச்சா ஊத்தி போட்டுருவாங்க, செஞ்சிருவாங்க. அது மாதிரி காய்கறி வெட்டினால எங்க சில பேர்லாம் நல்லா ரொம்ப சாப் பண்ணி வெட்டி
1: கொடுத்துருவான்,
0: அழகா வெட்டிடுவான். அது மாதிரி சமையல் செய்யலன்னா இப்ப ஏதாவது பண்ணிருந்து வைக்கணும், அவன் தான் வைப்பான்.
1: சூப்பர்மா, அப்ப ஒரு தாயா நீங்க சிறப்பா செயல்பட்டிருக்கீங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் நீங்க சமையல் கத்து கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா, ரெண்டு பேருக்கும் கத்து கொடுத்துருக்கேன். என்னனாலும் அவங்க ரெண்டு பேருமே செய்வாங்க. பெரியவனும் செய்வான்,
1: நன்றி. நிகழ்ச்சியில நீ மனத்தினர் வருக, வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்ய ரவி.
1: சொல்லுங்கம்மா, உங்க வீட்டு நிலவரத்தை பத்தி சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல சண்டே ஆன ஹஸ்பண்டோட சமையல் தான்
1: சிறப்பு. ஞாயிறு மதியம் சமையல் உனது, அப்படியா?
2: ஆமா கண்டிப்பா.
1: ஓகே,
2: ஞாயிற்றுக்கிழமையும்.
1: ஓகே, மத்த நாட்கள்லாம் வந்து அது உங்களோட பொறுப்பா?
0: தட்டுல கை கழுவிட்டு போவாங்க, தண்ணி கூட மொண்டு குடிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நடந்து போய் கைக்கு தட்டு வச்சுட்டு கழுவிட்டு வருவாங்க. பையன் எல்லா வேலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அதுக்கே எங்க மாமியார் சொல்லுவாங்க, என்ன ஆம்பளை பிள்ளைகள்லாம் தட்டெல்லாம் எடுத்து சொல்ற, கையெல்லாம் கழுவ தட்டெல்லாம் எடுத்து வைக்க சொல்ற அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா என்னோட பையனுக்கு நான் எல்லா சமையலும் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு கத்து கொடுத்துருக்கேன்.
1: பரவாயில்ல, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து ஜென்ரேஷன் சேஞ்ச் நடக்குது. முதல் ஜென்ரேஷன் வந்து உட்காந்து எடுத்து நகர மாட்டாங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தான் வருது அப்படிங்கிறீங்க.
0: நான் அப்பயும் பாத்திருக்கேன், இப்பயும் பாக்குறேன். 70s 80s 90s வர எது வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் இப்ப எல்லாம் நல்லா செய்யறாங்க.
1: பரவாயில்ல, காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்றது உங்க வீட்டுல நடக்கிறது இல்ல போல. உங்க வீட்டுல செய்யறாங்க வேலைகள், ஆனா வந்து பெரும்பாலான வேலைகள் நீங்க தான் செய்யறீங்க சமையல், அப்படிதானே?
0: ஆமா, நான் தான் செஞ்சாகணும் காலையில. அவங்களும் கிளம்புற அவசரத்துல இருப்பாங்க, முதல் நாளே எல்லாம் நறுக்கி அறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில எழுந்து எல்லாம் 9 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றது, பேக் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புவோம்.
1: எனக்கு நெவர் அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகேமா, பரவாயில்ல.
0: தேங்க்யூ சார், சூப்பர் டாபிக்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி,
0: எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து. ரொம்ப அருமையான டாபிக்.
1: நன்றிமா நன்றிமா நன்றிமா,
0: தேங்க்யூ.
1: எஸ் பேசின எல்லாரும் வந்துட்டு, ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடந்திருக்குங்க, அது உங்களுக்கு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் அதை நோட் பண்ணும் போல. ஸோ அடுத்து வர நேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்க ஆர்வமாக இருந்தேன். போன பாடல் ஒன்று கேட்டோம் இல்லையா, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு யாராச்சும் ஆண்கள் கேட்டா நீங்க என்ன சொல்லும் தெரியுமா? என் சமையலறையில் நீ தான் கிரைண்டர், வந்து மாவு அரைச்சு கொடு அப்படின்னு சொல்லணும். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ் நேரம் 12:20 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 ஹை ஸ்நேகிதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம கூட ஸ்நேகிதிகள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அந்த வயசில் யார் எடுத்து பேசலாம் அப்படின்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறா?
3: ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: ஆவடியிலிருந்து ராணி, ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க? நல்லா சத்தமாவே பேசலாம்.

0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். எக்கோ ஆகுது. நிகழ்ச்சி நீ அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். அப்பாடா, ஒரு ஆள் பேசிட்டாங்க நம்ம கூட. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறா?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, சொல்லுங்க, உங்க வீட்டோட நிலவரம் இப்படி நல்லதான் போயிட்டு இருக்கா?
1: எங்க வீடு சார், பொண்ணு வந்து பெரிய பொண்ணு, பையன் கொஞ்சம் சின்னவன், அவன் ரெண்டு பேரும் காலேஜ் போறாங்க.
0: ஓகே.
1: அப்பா பொண்ணு என்ன செய்ய சார் கேட்டா, அவனதான் வேலை வாங்க, அவனதான் செய்ய சொல்லு. நாளைக்கு அவன் பொண்டாடி தான் செய்வாங்க. இப்ப அவங்க சொன்ன அந்த மாதிரி மருமகளுக்கு வேலை செஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இப்பயே அவன் வேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லு சார்.
0: அப்ப நான் டாபிக் மாத்தணும் நினைக்கிறேன். உங்க வீட்டுல வந்து பெண்கள் வேலை செய்வாங்களா அப்படின்னு அடுத்து டாபிக் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? உங்க பையன் செய்வாருமா? உங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்றாரா உங்களுக்கு?
1: நன்றிமா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: பூந்தமல்லி
0: வணக்கம் ஐயா. இது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஐயா. உங்க கருத்துக்களை நம்ம வேற ஒரு ஷோல பதிவு இல்லாமா?
2: சரியா.
0: நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம். கலாமா சொல்லுங்கம்மா, உங்க வீட்டு நிலவரம் அருமையா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கருத்துக்களையும் சொல்லலாம்.
3: சார், எங்க அம்மா தான் சமைப்பாங்க, நான் சமைச்சிருக்கேன். அம்மா உதிர்ச்சிட்டாங்கன்னா நான் சமைப்பேன். என் தம்பி அவன் கலந்துக்கிறியும், அவன் என் ஹெல்ப் பண்ணுவான். அக்கா என்ன செய்யணும் செய்ய கால் கட் பண்ணி கொடுப்பான், எல்லாம் செய்வான். அவன் கால் கணிச்சுமே, அதனால என் ஹெல்ப் பண்ணுவான் சார். அதெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு அப்புறம் அம்மா வந்து நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன்.
0: ஓகே, நீ அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ஓ, இப்ப வரும் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த குக்கிங் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது சொல்லித்தர வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க?
4: நீங்க முன்னாடி இப்ப வந்து எல்லாம் கொண்டுட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுங்க. அது மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் காலங்களாகவும் வந்துட்டு, அதை விட சமையல்

0: வைக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாம் அடுப்பு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப எல்லாம் ஈஸி, குக்கரு, மிக்சி, கிரைண்டரு, அந்த மாதிரி வந்ததுல வந்து இந்த இண்டக்ஷன் அடுப்பு சுட வைக்கிறதாகட்டும்
1: அதெல்லாம் மாறிடுச்சுமா. ஆனா நான் கேக்குற கேள்வி, அது எல்லாமே மாறிடுச்சு. சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய நடந்துருச்சு. ஆனா அங்க அந்த உட்காந்து சமைக்கிற ஆள் யார், இதெல்லாம் மேனேஜ் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா, அது பெரும்பாலும் இல்லத்தரசிகளோட ஒரு வேலையா தானே இருக்கு அப்படின்றத என்னோட
0: வேலையா இருக்குது. இப்ப வந்து இப்ப எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க பையனும் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த
1: நன்றிமா. நிகழ்ச்சியில கடைசியா இருந்த நேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாரும் சமைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் சமைச்சாதாங்க வேலை வண்டி ஓடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், ஒரு பாடல் கேட்டு வந்தால் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூம் திரைப்படத்திற்கு ஒரு அருமையான பாடல் ஒழிக்க இருக்கு. ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி குரலில், வைரமுத்து ஒரு வரிகளில், விஜயாண்டனி இசையில், இதுவும் ஒரு அருமையான பாடல். இந்த பாட்டில் ஒரு மேட்ருக்கு நான் அது என்ன வந்து சொல்கிறேன். ஸோ கேட்டு நினைந்திருக்கிற மக்களை 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி
2: லெமன்.
3: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:32 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி ஐஎஸ். ஸ்நேகிதிகள்கிட்ட ஒரு அருமையான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு சமையலில் உங்கள் வீட்டில் இருக்க ஆண்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஏன்னா போன பாட்டில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், என்னப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் வந்து ஒரு அருமையான லைன் வருங்க. அதாவது, லட்சம் பல லட்சமான தாய்மொழியில் சொல்லியிருந்தும் ஒத்த சொல்லு சிக்கவில்லை எதனாலே அப்படின்னு சொல்கிறதுக்கு கவிஞர் ஒரு கற்பனை வந்து சொல்கிறார். என்னன்னா, பந்தி வைத்த வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியாய் படுப்பாளே அது போல அப்படின்னு கவிஞர் வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னா, பந்தி வச்சாலும் சில வீட்டில் வந்து நல்லா ஆக்கி போட்டாலும் கடைசியில் பட்டினியா கிடக்கிற நிலவரெல்லாம் இங்கே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்தீங்களா, அதையும் நான் எப்படி கனெக்ட் பண்றேன் பாத்தீங்களா. எஸ், இந்த மாதிரி தான் நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் எங்க பேசுறா?
4: வணக்கம் சார், நான் சசிகலா பேசுறேன். லைன் கட் ஆயிடுச்சு சார். அப்போ
3: அப்படிங்களா, சொல்லுங்க மேம்.
4: சார், எங்க வீட்டுல வந்து எங்க பையன் எல்லா வேலையும் செய்வார் சார்.
3: சூப்பர் மேம். உங்க பையன்
4: சமைக்கிறதெல்லாம் எங்கயாவது வெளியில, நாங்க எங்கயாவது வெளியில ஒரு ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெளியில எங்கயாவது போனோம்னா எங்க பையன் எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவார்.
3: அப்படியா? அப்ப எல்லா வேலையும் உங்க பையன் செய்றாரு. உங்க கணவர்மா?
4: எங்க ஹஸ்பண்ட் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க.
3: அப்படி இப்படி ஓபனா சொல்லி விட்டீங்களே, ஏதாவது சொல்லலாம். இந்த மாதிரி சண்டே செய்வாரு இல்ல ஈவினிங் செய்வாரு அப்படின்னு. அவங்க வீட்டுல இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க என் ஹஸ்பண்ட் வந்து சமைக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி உங்க மருமகள் சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பையனை கடிவீங்களா இல்ல வந்து?
4: நிச்சயமா நம்ப மாட்டேன்.
3: நம்பவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் என் பையன் சமைப்பாம்பா அப்படின்னு. பரவாயில்ல, பையனை விட்டு கொடுக்காத இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றிமா. ஏஸ், ரொம்ப அருமையா சொன்னாங்க. என் பையன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என் கண்டிப்பா அவெல்லாம் சமைக்கதான் செய்வா அப்படின்னு ஒரு விட்டு கிடைக்காத தாயா பேசுறாங்க. சோ நிகழ்ச்சி நீ அடுத்த நேர் யாரு பாத்துடலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், யார் எங்கிருந்து பேசுறா? பழக்கம் வந்துருச்சுங்க, மாத்த முடியல. பரவாயில்ல, மாத்திருவோம். சொல்லுங்கம்மா, நீ யார் எங்கிருந்து பேசுறா?
5: வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி நன்றிமா, நன்றி. சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லலாம்.
5: சொல்றீங்களா?
3: கத்துக்க முடியும்
5: என்ன
3: சொல்றாங்க, எனக்கு நான் செஞ்சாதாங்க பிடிக்கும், நான் யாரையும் கூட போறது இல்லையா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. பொதுவாக நம்ம பேசுகிறோம் அப்படின்ற, நான் பொதுப்பணியில் தான் பேசுகிறேன். எல்லாருக்கும் இதே மாதிரி நினைப்பு இருக்கணும்னு அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சார், நான் ஒரு நாளாச்சு எனக்கு லீவ் இருந்தால் நல்லாயிருக்குமே, ஒரு நாளாச்சு எனக்கு ரெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் தான் இங்கே அதிகம். அதனால் ஆண்களாகிய நாமும் வந்து சமையலை கற்றுப்போம். கந்து நம்ம அடுத்து கிச்சனில் இறங்குறோம். அடுத்து கிச்சனும் நம்மது தான், என்ன சொல்கிறீங்க? நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டிருந்தாலும், அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து முதல்வன் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கு. ஜானகி சங்கர் மகாதேவன் அவர்களின் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். இந்த பாடல்லையும் ஒரு விஷயம் இருக்குங்க. இது என்ன அப்படின்றது அந்த பாட்டு முடிஞ்சக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து

0: கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப் பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர்

0: பேச்சு நடத்த உள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி, இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 10:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:51 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இதுவரை இணைந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. என்னப்பா இணைந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன தலைப்பு கீழே உரையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் சமையலில் ஆண்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம நேர்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். நேர்கள் ஒரு வாரம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எண்ட் ஆஃப் த டைம், இது வாட் இஸ் த கருத்து யூ சேயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அன்னை கற்றுத்தந்த பாடத்தை விட சென்னை கற்றுத்தந்த பாடம் தான் அதிகம். இப்போ நீ சமைப்பியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் வரேன். நான் படிக்கிறதுக்காக சென்னை வந்தப்போ முதல்ல ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தேன். அப்போ தான் அந்த சமையலுக்குள்ளேயே நான் இறங்குறேன். அப்போ எங்கள் அம்மாட்ட டெய்லி கால் பண்ணி ஆகட்டும், சில வலைதளங்களில் வந்து பார்த்தாகட்டும், நான் சமைக்கிறது கற்றுக்கிட்டேன். அப்படி பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு சமையல் எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. ஆமாங்க, அது வரைக்கும் சாப்பாடுன்றது தட்டுக்கு ஏதோ ஈஸியாக வர ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சமைக்கும் போது தான் தெரிஞ்சிச்சா இதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கா. ஒரு வாட்டி உப்புக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது மாற்றி போட்டால் கொஞ்சம் கூட குறைய போட்டால் நம்மளால் வாயிலே வைக்க முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் இதை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கமே ஆண்டாவா அப்படின்னு சொல்லி நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவோட சமையல் எவ்வளோ தேவாமிரதம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. எஸ், இந்த மாதிரி தான் பல பேரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஆண்கள் சமைக்கிறதே இல்லை அப்படின்னு நான் சொல்ல, இந்த மாதிரி என்ன மாதிரி வெளியூரில் தங்கி படிக்கிற ஆண்களாகட்டும், வேலை பார்க்குற ஆண்களாகட்டும், ஏன் உலகில் முக்கால்வாசியான பெரும்பான்மையான இடங்களை சமைக்கிறது ஆண்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டு சமையல் அப்படின்னு வரப்போ மட்டும் அது ஏதோ பெண்களோட டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அந்த விஷயத்தை தான் நான் வந்து ஏன்னு கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய திறன். எப்படி வந்து ஒரு நீச்சல் டிரைவிங் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய திறன்ற மாதிரி இருக்கும், சமையல் அப்படிங்கிறது எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ஒரு பேசிக் நீடு. இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கும், திடீர்னு நம்ம அப்படி தான் இருக்கும், அப்போ சமைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் வந்து ஒரு ஹோட்டலோ வெளியே போய் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம சமைச்ச கற்றுக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ அதனால் ஆண்களே, பெரும்பாலும் ஆண்களே, நான் இது குற்றம் சொல்வதற்கான ஷோ அல்ல. இது மூலமாக பார்த்து நிறையா பேர் ஓகே பரவாயில்ல, இதில் நிறைய நல்ல விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அதாவது என்னோட பசங்க அவங்களாம் இந்த சமையல் கற்றுக்கிறாங்க, வாலண்டியாக வந்து கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக பார்க்குறேன். ஆனால் அது மட்டும் போதாது, போதுமான அளவு நம்மளும் அந்த சமையல்ன்றதை சொல்லித்தரணும். இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நிகழ்ச்சியோட முதலே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சமையல் சொல்லித்தர வேண்டிய ரெண்டு பேரோட கடமையாக தான் இருக்கணும். இப்போ வீட்டில் வந்து கூட்டுறது பெருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறும் பெண்களோட டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடாது. தாய்மார்களும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் செய்யுங்க அப்படின்றத வந்து முதல்லேருந்தே சொல்லணும். அவன் ஆம்பளை பையன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமையுது. இது ரொம்ப சீரியஸான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப ஜாலியான டாபிக் தான். பட் இதோட சீரியஸ்னஸ் வந்து பெருசு தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் கூட அதை சொல்லியிருக்காங்க, நம்ம பெண்கள் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்க செய்கிற வேலையை வந்து கணக்கிடவே படுதில்லை. இந்தியாவோட ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ரோல் தான் அதிகம். அவங்களோட வருமானத்தை அது வருமானமாக கணக்கு பண்ணிங்கன்னா, நீங்கள் வீட்டில் செய்கிற வேலையோட வருமானமாக கணக்கு பண்ணிங்கன்னா அது 30,000 வரைக்கும் பெறும். ஒரு மாதம் 30,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்கணும். ஆனால் நம்ம சம்பளம் இல்லாமல் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நான் எப்படி முடிக்கிறேன், அதாவது இருந்தாலும் 1000 சொன்னாலும் வந்து என் பிள்ளைக்காக நான் சேரப்பா, என் கணவருக்காக நான் சேரப்பா அப்படின்னு சிரிச்ச முகத்தோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தினம் தினம் எங்களுக்காக சமைச்சு எங்களை எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கும் தாய்மார்களுக்கு ஒரு சமர்ப்பணமான கடைசி ஒரு பாடல் போடலான் இருக்கேன். ஸோ நம்மளும் புரிந்து அறிந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை என் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நின்வரை நான் நினைவது அர்ஜுன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராண்மை திரைப்படத்திற்கு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार
4: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.

0: நேரம் 1 மணி, தொடரவிருப்பது
1: பிஆர் ஆர்ட் ஃபில்ம்ஸ் மனோஜ் கிரியேஷன்ஸ் கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடிப்பவர்கள் ரஜினிகாந்த், அமலா, சுஜாதா, ஜனகராஜ், மணிவண்ணன் மற்றும் பலர். இசை அம்சலேகா, பள்ளி கொண்டே வசனம் ஆர் செல்வராஜ், இயக்கம் பாரதி ராஜா, அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் வி குமார். கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஏய் ஜிடி, நீ பெரிய கேடி.

0: இன்னும் ஒரு வாரத்துல ஜெயில இருந்து என்ன வெளியில எடுக்கலைன்னா உன்னை பத்திய உண்மையெல்லாம் வெளியில சொல்லி பழையபடி நீ தூக்கு கைத்துல தொங்கணும்னு சுருக்கமா காலிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானடா வெளியில எடுத்த.
1: உன்னை ஒரு நிரந்தரமான நிம்மதியான இடத்துல கொண்டு போய் வைக்க ஆசைப்படுறேன். பிரச்சனைகளே இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஏன் டிக்கெட் கூட எடுக்காம உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறேன்.
2: நன்றி.
1: என்ன பண்ணிட்டு
3: இருக்காரு?
1: எழுப்பி கூட்டிட்டு போய் அவன் ஜெயில இருந்து பெயில் எடு.
4: இவர் தான் ராம்போ. சண்டைக்காகவே ஜெயில இருந்து பெயில வந்திருக்கிறாரு. கும்பிட்டு வணங்கிய பெரியாதானவரு. அதான் மரியாதையை மடார்னு காட்டிட்டாரு. இவருக்கு 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சிஷ்யங்க உண்டு. அதுவும் உங்களை மாதிரி பொம்பளை சிஷியங்கள் நிறைய உண்டு.
5: தொழில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அங்க பாருடி.
6: அவனை இறக்கி விடுங்க.
7: யாரது?
6: ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல பரட்ட. உன்னை புரட்டி எடுக்க போற 16 வயது நில பரட்ட.
4: உன்ன ஒன்னே ஒண்ணு பாக்கிக்குது வாத்தற. தாதா மகராஜிக்கு, தாதா மகராஜிக்கு சின்ன தாதாவின் பல கோடி நமஸ்காரம்.
6: ரொம்ப பெண்டாகாத பெண்டை கட்டிடுவேன். ஆம்பளைங்க பெண்டான எனக்கு பிடிக்காது.
4: சவால் விடாதீங்க தாதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பெண்டாக போறீங்க.
6: என்கிட்ட சொல்லாத, என் சரித்திரத்துல நான் பெண்டானதே கிடையாது
4: தாதா.
6: தாதாவோட பொண்ணா?
4: இல்ல,
6: உன் தங்கச்சியா?
4: பட்லி.
6: பட்லியா? இவங்க ஏன் என் கால உள்ளோம்?
4: தாதாவோட வாரிசான உங்ககிட்ட சொத்தை எல்லாம் ஒப்படைச்சா மாதிரி தாதாவோட பட்லியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்.
6: யாப்பா.
8: சரி, பேப்பர் படிச்சீங்களா?
1: ஏண்டா கண்ணா, ஒலிம்பிக்ல யாராவது இந்தியன் கோல்டு மெடல் வாங்கிருக்கா? வாங்கி இருக்க மாட்டாங்களே.
8: அது இல்லப்பா, யாரோ ஒருத்தன் தாதா போட்டியில ஜெயிச்சிருக்கானா. தாதா என்ன பெரிய பதவியா?
1: நல்லா கேட்டம்மா. அதாவது மளிகை கடையில இருந்து மார்க்கெட் வரைக்கும் பில் போட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணா அது கார்பரேஷன். பில்லு போடாமலே மாமூல் வாங்குறான்னு வச்சுக்க, அவன் தான் தாதா. புரியலையா? இப்ப சொல்லுங்க, இந்த பேட்ட ரவுடியில இருந்து பிக் பாக்கெட், சோடா பாட்டில், இவங்க எல்லாத்துக்குமே எவன் தாதாவா வரணும்? அவன் காட் ஃபாதர் மாதிரி.
9: வணக்கம் தாதா.
10: வணக்கம்.
9: கும்பிடுங்க
10: ஐயா. ஐயா வணக்கம்.
1: ஏமா, பஞ்சவர்ண கிளே
9: அது என்ன போட்டிருக்க? பஞ்ச கச்சமா? ஆம்பளைங்க போடுறது ஒண்ணு விட மாட்டீங்களே. ஆமா, சோப்பு வாங்கி கொடுத்தா போதுமா? தேய்ச்சி விடுறது யாரு? உங்க அப்பனா?
8: இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா ஜிடி.
9: ஜிடி? நான் யார் தெரியுமா கண்ணு? ஜே டி பி. ஜே டி பி ஜகதல பிரதாப்.
8: என்ன பாக்குற? சீவிடுவியா? ஐயோ, தரங்கல ப்ளீஸ். எல்லாம் பயந்த பசங்க. என்ன மெரிட்ரியா? நாட்டில் லா அண்ட் ஆர்டரே இல்லையா? நல்ல வாங்கலே இல்லையா? மிஸ்டர், இந்த ஆள் அப்ப எங்க போறீங்க? ஹலோ ஹலோ, நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், யாருமே கண்டிங்களே.
1: யாரையாவது கூப்பிடலாம்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட இருக்காது. சூடு. ஒரு வயசு பொண்ணு வாயிலிருந்து ஐஸ்கிரீம் வந்து விழுந்தது சந்தோஷமா இருந்தாலும் விழுந்தடும் மூஞ்சி பாரு. அது எடுக்கல, என்ன நல்லா இருக்காது. நீ எடுத்துட்டு எனக்கு தெரியும். என்னது கரிச்சிப்பா? உள்ள வச்சிடுமா? உள்ள வச்சிடு. கண்ணா, நான் பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன். அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே, அதாவது உங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ ஃபாலோ பண்றவன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முள்ள முள்ளால தான் எடுக்கணும், உயரத்தை உயரத்தால தான்.

0: இப்ப நீ என்ன பண்ற? உன்னுடைய இனிமையான இளமையான நளினமான உதட்டிலிருந்து வெளியே வந்த ஐஸ்கிரீம் அந்த உதட்டாலேயே வெளியெடுக்கிற. கண்ணா, நீ உதட்டால எடுக்காமலேயே இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. நீ முட்டையும் பாலுமா தின்னு சேர்த்து வச்சிருக்கிற மொத்த ரத்தத்தையும் ஒரே குத்துல வெளியெடுத்துருவ. அப்புறம் தேவைப்படுறப்ப சிந்தது கூட ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது. என்னடா கண்ணா தயக்கம், நான் 9 என்றதுக்குள்ள சொன்னதை செஞ்சிடு.
1: ஜெயிலர் சார், தாதா எப்படி தப்பிச்சான்னு சொல்லிடுங்க சார். உங்க கேஸ விசாரிக்க போற அசிஸ்டன்ட் கமிஷனர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு முரட்டு கால.
2: நீ ஒரு பொறுப்புள்ள சாரி பொறுப்பு இல்லாத ஜெயில் அதிகாரி. ஜெயிலுக்குள்ள இருந்த எந்த பூட்டு எந்த கதவு உடையல. பூட்டுக்கான எல்லா சாவியும் உன்கிட்டதான் இருக்கு. அப்படி இருந்தும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தாதா எப்படி தப்பிச்சு போனா? என் பேர் ஈரோடு சிவகிரி, உன் பேர் என்ன?
3: மெய்யப்பன்.
2: என் பேர் ஈரோடு சிவகிரி, உன் பேர் என்ன?
3: மெய்யப்பன்.
2: எத்தனை வருஷம் சர்வீஸ்?
3: 11 வருஷம்.
2: 11 வருஷம் சர்வீஸ்ல 20 தடவை சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ்ல உள்ள வந்திருக்கு. உன் பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் உன்னை இருட்டறையில வச்சு அடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. உன்னை வெளிச்சத்துல விசாரிச்சா உன்னை வெளிச்சத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. என் பேர் ஈரோடு சிவகிரி, உன் பேர் என்ன?
3: மெய்யப்பன்.
2: மெய்யப்பன். பொய்யப்பனா இருக்கிறவங்க எல்லாம் மெய்யப்பன் பேர் வச்சிருக்கீங்க. நீ சர்க்காருக்கும் நல்ல ஊழியனா நடக்கல, பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இருக்கல. இந்த நாட்டுல தொகுதிக்கு போகாமலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ உன் மனைவி. அவ்வளவு நாணயமானவங்க அவங்க. அவங்க மேல ஜனங்க உசிரியே வச்சிருக்காங்க. நீ ஒரு சமூக விரோதியா சந்தர்ப்பவாதியா இருக்கிறதுனாலதான் சமூக சேவைக்கா இருக்கிற அவன் பொண்டாட்டி உன்னை பிரிஞ்சு 7 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ விரோதிகள் கிட்ட வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா நடக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டப்படுவேன். உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உண்மைய சொல்லல.
4: அப்படியா? அந்த ஜெயில கதைய முடிச்சிருங்க.
0: ஜெயிலர் மெய்யப்பனாச்சே,
5: போலீஸ் விசாரணையில இருந்தாரு.
1: மன்னிக்கணும் சார், நீங்க பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. ஜெயில இருந்து தப்பிச்ச பெரிய பேட்ட தாதா மர்மமான முறையில சாகடிக்கப்பட்டிருக்காரு.
6: ஆமா சார், சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஜெயிலர் போலீஸ் பேரடிலே வச்சு குத்தி கொண்டிருக்காங்க. நகரமே பதட்டமா இருக்கு. இது பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
7: ஒரு கேஸோட முடிவு விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
6: செத்து போன பெரிய பேட்ட தாதா முதல்ல எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சானு ஜனங்க பேசிக்கிறாங்க சார்.
8: சார், விசாரணையில இருந்து போலீஸ் அதிகாரி போலீஸ் பரேட்ல சாகிறதுக்கு நீங்க தான் காரணம் வெளியில பேசிக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க
9: சார்? நீங்க கோவக்காரரு, புலி வேஷம் போடுற எலி மாதிரின்னு. சாரி சார், அந்த தாதா தான் சொல்லியிருக்காரு சார்.
2: இந்த சிவகிரி எலியா புலியாங்கிறது போக போக தெரியும். ஆனா ஒண்ணு, எங்கேயோ குப்பத்துல இருக்கிற தாதாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். பத்திரிகைக்காரங்கிற முறையில நான் உங்களை மதிக்கிறேன், பதில் அளிக்கிறேன். கூடி சீக்கிரத்துல எல்லாத்தையும் பிடிக்கிறேன். நீங்களா போயிட்டு வாங்க.
10: தேங்க்யூ சார். யாரோ ஒரு தாதா ஒரு குப்பத்திலிருந்து கேள்வி கேட்கிறான், இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்கிறார் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி ஈரோடு சிவகிரி. சிறை அதிகாரியாக இருந்த என் கணவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக நான் போராட்டம் நடத்தப் போவதில்லை. சட்டத்தை ஏமாற்றிய அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர்தான். சமீப கால கொலைகள் பற்றி துப்பு துளக்க போலீஸ் பயப்படுகிறது. ஏன்? யாரோ ஒரு பெரிய மனிதரின் பைக்குள் சட்டம் மூக்குப்பொடி டப்பாவை போல் முடங்கி கிடக்கிறது. அந்த உண்மைகள் வீதிக்கு வர வேண்டும், அவைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும்.

கொலகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க தெரு தெருவா கோஷம் போட்டி, நான் தான் அந்த கொலகாரன். பாத்துக்க, சுமாரா இருக்கனா? பயந்துட்டிய? என்ன அறிக்கை விட்ட, சாகுற வரைக்கும் உன்ன வரது இருக்கிறியா? உன்னை அப்படி சங்கடப்படுத்தி சாகடிப்பனா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் நீ மட்டும் செத்துரு.

0: இருந்தாங்கய்யா. நான் கீழே டிஃபன் ரெடி பண்ணேன், போய் ரொம்ப நேரம் ஆச்சே காணோன்னு இங்க வந்து பார்த்தப்பதான்யா அம்மா இந்த மாதிரி கிடந்தாங்க.
1: யாராவது புதுசா வித்தியாசமான ஆளுங்க வந்தாங்க?
2: இல்லைங்கய்யா, காலையில புதுசா ஒரு பார்சல் தாங்க வந்துச்சு.
1: போஸ்ட்லி
2: இல்லைங்க, பால் கவர் எடுக்க போன இடத்துல இதுவும் கூட இருந்துச்சு. அதை கொண்டாந்து அம்மா கையில கொடுத்தேன், அம்மா அதை கோவமா பார்த்துட்டு குப்பை கொடையில போட்டாங்க.
3: அப்பாடா, இன்னைக்கு டியூட்டில நம்ம ஆளுதான் இருக்கணும். யாரு வெள்ளசாமி? என்ன வருத்தமா இருக்கீங்க? வருமானம் பத்தலையா?
4: வண்டி கஷ்டம் இல்லாம ஆந்திரா செக் போஸ்ட் தாண்டிருச்சா?
5: கேட்ல இருக்க செக் போஸ்ட் எல்லாம் எப்படி போறதுன்னு எங்க ஜிடி அவனுக்கு தெரியும். ஆனா போலீஸ்காரங்க உங்க கஷ்டம் சீக்கிரத்துக்கு தான் நாங்க அங்கங்க வண்டியை நிப்பாட்டுறோம். நீங்க நல்லபடியா கவனிச்சுட்டு வாங்க
3: சார். சரி
6: வாங்க, உள்ள வாங்க. வாங்க,
4: ட்ரிப் கொடுங்க.
1: இறக்குங்க. என்னப்பா வண்டியில
5: பார்த்தா தெரியல, பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. பெட்ரோல் வண்டி சார்.
1: ஏதோ கவர்மெண்ட்ல தெரியாதமா வேலை கொடுத்துட்டாங்கப்பா. நான் ஏதோ முறை ஏற்றிட்டு வர வண்டின்னு நினைச்சிட்டேன். ஆமா, பெட்ரோல் வண்டிதா. ஆ, துரை வண்டி வட்டி கீழே இறங்க மாட்டீங்களோ? அது என் ஜீப்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போடுங்க, சில்லரை கொடுத்துட்றேன்.
3: சில்லரை வியாபாரம்லாம் கிடையாது சார், மொத்த வியாபாரம் தான். வண்டி சீல் வச்சிருக்கு. வண்டி யாருக்கு தெரியுமில்ல? ஜிடி வண்டி.
1: ஜிடியா? கொஞ்சம் புடியா. ஜிடி என்ன, பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா, இல்ல சீஃப் மினிஸ்டரா? ஜிடி இஸ் எ பிசினஸ் மேன். சிவகிரி இஸ் எ போலீஸ் மேன். நான் விசாரிக்கிற, நீ விளக்குற. ஜீரோடு சிவகிரி, சீபாலிய சீ விடுவ. அண்டர்ஸ்டாண்ட்?
3: அது இல்ல, வண்டி ஜிடியோட வண்டி. ஜிடியவே சந்தேகப்படலாமா?
1: அந்த சீதையவே ராம சந்தேகப்பட்டா, இந்த சிவகிரி ஜிடிய சந்தேகப்படக்கூடாதா? எப்படி மொத்தமா தான் வியாபாரம் செய்றீங்களா? சில்லறை பசங்களா? ஏடா பர்மிட் ஒரு சீட்டு
3: எடுக்கிறேன்.
1: குத்துனா குனிஞ்சிடுவீங்க, குனிஞ்சா குத்துடுவீங்க. டிப் ஷீட் செக் பண்ணீங்களா கண்ணனங்களா?
4: பண்ணோம்.
1: லோடு எங்க எங்க போகுது?
4: இருக்கேன்.
3: இருக்குங்க. லோடு
1: என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் திஸ்? சம்திங் சம்திங் மாமன் கொடுத்த மாமூல்.
7: சிவகிரி, யாரா இருந்தாலும் பார்க்கணும்னா நான் தான் வர சொல்லுவேன். வித்தியாசமா நீங்க என்ன வர சொல்லி இருக்கீங்க?
1: ஆக்சுவலி தலைவலி என்ன, டாக்டர் நம்ம கிட்ட வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதே ஆப்ரேஷன் கிப்ரேஷன் என்ன, நாம தான் நாட்டுக்கிட்ட போனோம். இந்த வண்டிங்களா உங்களுக்கு தானா?
7: எந்த வண்டி?
1: இந்த வண்டிங்க சார்.
3: ஆமா ஆமா, ஜிடி டிரான்ஸ்போர்ட் நம்ம வண்டி தான்.
7: ஆமா, வண்டி காணாம போயிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னே ஒரு பயலும் பண்ணலையா?
5: வண்டிங்க காணும்னு E3 ஸ்டேஷன்ல போன வாரமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு.
7: காணாம போனது 4 வண்டி, கண்டுபிடிச்சது 2 வண்டி. 50% தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க.
1: இது கொஞ்சம் நேரத்தில் 100% ஆயிடும். ஜிடி வண்டி மட்டும் உங்களுக்கு தானா, இல்ல அதுக்குள்ள இருக்கிற சரக்கு?
7: சரக்கா? பெட்ரோல்லாம் நீங்க சரக்குன்னு தான் சொல்லுவீங்களா?
1: நாங்க சரக்கு சரக்குன்னு எதெல்லாம் பிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் சரக்குன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு காலையில உங்க வண்டியில நாங்க பிடிச்ச சரக்கு கஞ்சா. இது நம்ம கவர்மெண்ட் ரேட்ல 2 கோடி ரூபாய் தாங்கும். உங்க ரேட்ல எவ்வளவு தாங்கும்னு எனக்கு தெரியல.
3: 3.5 கோடி தாங்கும்
7: அண்ணே.
1: அண்ணே என்னமோ சொன்னாங்க.
7: அது ஒண்ணும் இல்ல, அவரு மூச்சு விட்டாலே பேசுற மாதிரி தான் இருக்கும். சாரி ராபடி. ஆமா, இவ்வளவும் கஞ்சாவா? சிவகிரி, நாடு எவ்வளவு கெட்டு போச்சு பாத்து.
1: ஒரு சின்ன திருத்தம், நாடு கெடல, ஆளுங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க.
7: மிஸ்டர் சிவகிரி,
1: அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகிரி.
7: ஏதோ ஒரு கமிஷன். ஆமா, நீ சுத்தி சுத்தி பேசுறத பார்த்தா இந்த கஞ்சாவையெல்லாம் நானே கடத்திட்டு வந்திருப்பேன்னு சொல்லுவ போல் இருக்கேன்.
1: என்ன நம்ப வச்சதே உங்க நம்பிக்கையான ஆளுங்க தான்.
7: இவனா நம்ம பழைய டிரைவர் ஆச்சு, திருட்டு கஞ்சாவா கடத்தின.
1: உண்மையை சொல்லுங்கடா, நான் அடிச்ச? ஏண்டா உண்மையை சொன்னீங்க, நீங்க அடிக்கிறீங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு, உள்ள போடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. இந்த கஞ்சாவுக்கு எல்லாம் நீங்க தானே சொந்தக்காரர்.
7: நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற?
1: கேள்வி கேட்கறதே அவமானம்னா உண்மைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
7: எனக்கு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது.
1: பதில் வரலன்னா எனக்கு பிடிக்காது.
7: மிஸ்டர் சிவகிரி,
1: அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி.
7: அடாதவுடைய, எனக்கு 366 தொழில் இருக்கு. வருஷத்துல 365 நாள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொழில்னு பார்த்தா கூட மிச்சம் ஒரு தொழில பாக்குறதுக்கே வருஷத்துல ஒரு நாள் குறையுது. இதுல நான் எதுக்கியா கஞ்சாலாம் கடத்தணும்?
1: மிஸ்டர் ஜிடி, நான் செய்யறது ஒரே தொழில், அதனாலதான் அதை ஒழுங்கா செய்யறேன்.
7: விளையாட்டு பிள்ளையா?
1: இன்னும் நான் விளையாட்டே ஆரம்பிக்கல, இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். சோ யூ ஆர் நாட் அட் ஆல் கன்சர்ன் வித் திஸ். குட் குட். ஆக
7: என்ன பண்ண போற?
1: எரிக்க போறேன்.

0: அந்த ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுத்துட்டு வாங்க.
1: ஏய் சிவகிரி, நான் இங்க தான்டா இருக்கேன். எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்பீடா இருக்கியே
2: அங்கிள். இப்ப உலகம் போற போக்க பார்த்தா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரும் துப்பாக்கிய தூக்கிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரத்துல சுத்துற பூமியை 12 மணி நேரத்துல எப்படி சுத்த வைக்கிறதுன்னு விஞ்ஞானங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்பீடு, அதனாலதான் நாங்களும் ஸ்பீடா தான் இருக்கணும்.
1: இருந்தாலும் 3 கோடி ரூபாய் கஞ்சா பொருள ஒரே தீக்குச்சியில அழிச்ச உன்னோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகம் தான்.
2: ஓ, நீங்க அங்க வர்றீங்களோ அங்கிள். ஒரு நிதி அமைச்சர் மாதிரி பேசாதீங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுங்க. என்ன அங்கிள் அமைதியாயிட்டீங்க? நீங்க என் கால வார பாத்தீங்க, நான் உங்க கால வாரிட்டேன்.
1: நீ விளையாட்ட பேசுறடா. அண்ணா, அந்த ஜிடியோட கோவம் நான் அழிச்சிடுச்சுன்னா அதான் யோசிக்கிறேன்.
2: ஆமா, நெற்றி கண்ணை திறந்துருவாரு அங்கிள். தேச விரோதி சக்திகளுக்கு என்னைக்கு மனசாட்சி பயப்படுறதோ அன்னைக்கு இந்த காக்கி சட்டையை தூக்கி போட்டு குட் பை சொல்லிடுவேன்.
1: முதல்ல உன் பிரம்மச்சரியத்துக்கு குட் பை சொல்லிடு. உன் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்ண போறேன்.
2: எனக்கு கல்யாணமா? சும்மா இருங்க அங்கிள், வெக்கமா இருக்கு. ஆமா, என்ன சொல்றீங்களே, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த வயசுல இந்த பர்சனாலிட்டியா இருக்கீங்களே, இன்னும் சின்ன வயசுல சும்மா டக்கரா இருந்துப்பீங்களே.
1: சிவகிரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஈரோட்ல டியூட்டியில ஜாயின் பண்ணேன். நான் கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்ப நீ அனாதையா தெருவோரமா படுத்து கிடந்தேன். அப்பதான் நாம ரெண்டு பேரும் சந்திச்சோம். உன் மேல பரதாபப்பட்டுதான் உன் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வரப்போற மனைவி உனக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். சாகர வரைக்கும் நானே உனக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: எனக்கும் அதே கவலைதான். எனக்கு வரப்போற மனைவி நாளைக்கு உங்களை சரியா கவனிப்பான்னு என்ன நிச்சயம்? ரெண்டு பேரும் ஒரே கேஸ் தான். நான் வரேன். மோட்டர் பைக்க புதுசா கத்துக்கிட்டீங்களா? ஆஃப் பண்ணுங்க. கிளட்ச விடுறா முண்டோ.
3: ஏய், நீ தான் இந்த பேட்டைக்கு புதுசா வந்திருக்கிறதா? தாவா
2: இல்ல, உன் தாத்தா. என்ன விஷயம்?
1: உனக்கு எங்க ஜிடியா தெரியுமா?
2: ஜிடியா? எனக்கு இந்த குடி, பீடி, பேடி, ரவுடி, கேடி இந்த மாதிரி டீங்க தான் தெரியும். ஜிடி தெரியாது. யார் அவ?
1: எங்க ஜிடி ஒரே செக்ல எல்ஐசி பில்டிங்க விலைக்கு கேட்டாரு. அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறதால கன்ஃபியூஸ் ஆகி இல்லேன்னுட்டாங்க.
2: நான் யார் தெரியுமா?
1: ஐயோ, உங்களுக்கு தான் சார் ஜிடியை பத்தி தெரியாது. ஆனா எங்க ஜிடிக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும்.
2: என்ன பத்தி? எல்லாருக்கும் தெரியும்டா. ஆனா நீ இப்போ இங்க வந்த விஷயம் என்ன?
3: எங்க ஜிடி ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னார்.
2: என்ன கூட்டிட்டு வர சொன்னார்? மகாராஜாவே என்ன பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த தாதா மனசு வச்சாதான்டா முடியும். கஞ்சிக்கு வழி இல்லாதவன் என் காலை பிடிச்சி காப்பாத்துன்னு கெஞ்சினா அவனுக்காக உயிரே கொடுத்துருவேன். இந்த பணம், பேரு, பட்டம், பதவி இருக்கிற பந்தாவில என் கூட விளையாட நினைச்சா உயிரை எடுத்துடுவேன். இதை உன் ஜீவிக்கிட்ட சொல்லு. ஏய், வண்டி ஆஃப் பண்ணு. என் பேட்டை எல்லை தாண்ட வரைக்கும் மோட்டர் பைக்கை தள்ளிக்கினே போனோம். என்ன இருட்டு பசங்க, கூடவே போய் கவனி.
4: மிஸ்டர் சிவகிரி, இவங்க தான் நம்ம ஹோமுக்கு புதுசாக வந்தாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரச்சோம். அந்த
2: ஃபோட்டோ பார்த்தீங்களே, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்படும். அதை பார்த்த உடனே உங்களை யாருக்காவது ஏதாவது தோணுதாமா?
5: அப்படி ஒன்றும் தோணலையாப்பா.
6: எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை தம்பி.
4: மிஸ்டர் சிவகிரி, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இந்த ஹோமுக்காக உங்க சம்பளம் பூராவையும் தரீங்க, அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து இவங்களை பார்க்குறீங்க. ரியலி யூ ஆர் கிரேட்.
2: ஃபாதர், என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இப்ப முகம் தெரியாத இருட்டில் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்க அம்மாவை தான் நான் தேடுறேன். இவங்கள யாராவது எங்க அம்மாவை இருந்துட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசைதான்.
7: போலாம்.
5: ஏய், அந்த பைக்ல வரது யாருன்னு பாத்தியா?
7: ஸ்மார்ட்டா யாரா இருந்தா சொல்லு, சுட்டுடுவோம். ஓ மை காட், இவனா? ஒரு ஆம்பளை நம்மள அவமானம் படுத்திட்டு இன்னும் உருப்படியா சுத்திக்கிட்டு இருக்கான்னா நம்ம தாய் குலத்துக்கே கேவலம் தெரியுமா?
5: இப்ப என்னடி பண்ண போற?
7: பொறுத்திருந்து பார். ஹேய் ஜெனிபி,
8: ஐஸ்கிரீம்
7: பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே.
8: உன்னை எப்படிடா மறக்க முடியும் கண்ணு?
7: ஜெனிபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும்னு ஆசையா இருக்கு.
8: திடீர்னு இவ்வளவு பாசம், இப்பவே பேசுவோம்.
7: இப்போ டிராபிக்ல பேச விஷயம் ஆகுது. ஓ, நாளை காலையில 9 மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல ஐலண்ட் சிமெட்ரி.
9: தெரியுமா தெரியாதோ,
7: ஐலண்ட் சிமெட்ரி.
8: மேயா மாமா,
7: ஜேடிபி.

0: என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? என்ன விட்டுடுக்கு, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுக்கு, நான் போயிடுறேன். ஐயோ
1: மாட்டிக்கிட்டே.
0: யோ, இதுல அடிச்சு ஆள் செத்து போடுவாயா? அதுக்கப்புறம் உன்னை உள்ள கொண்டு போய் வச்சுடுவாங்க.
2: சாக மாட்டேன், கால் தான் ஓடியும்.
0: நேரம் பாத்தீங்களா, நீங்க கொடுத்து நாங்க சாப்பிடணும்.
1: இன்னும் உனக்கு திமிர் அடங்கலையா? ஜேடிபி நம்ம சீட்டாடி எப்படி?
0: சின்ன பாப்பா சிரிச்சது போதும். கோபத்திலேயே அழகா இருக்கிற உன் முகம் சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாக்கத்தா இவ்வளவு நேரம் வாங்கி கட்டிக்கிட்டேன். சிரிச்சா நீ இன்னும் அழகா இருக்க. பாப்பா, 10 பைசா கடன் வாங்கினாலும் பைனல்லா பைசல் பண்றதா நம்முடைய பழக்கம். நாம வாங்கின நாமளே எப்போ வச்சுக்க மாட்டோம், திருப்பி கொடுத்துரும். 1, 2, 3 ஜீன்ஸ் போட்டா சிட்டுங்களோட விளையாடலாம், சிங்கத்தோட விளையாடலாமா?
3: அம்மா ஐஸ்கிரீம் தட்டினாலே ஷாக் அடிக்குதா? இது எப்படி இருக்கு,
0: யாராவது காப்பாத்துங்களே. செல்றிக்கு ஆசைப்பட்டு சிக்கல மாட்டிக்கிட்டேனே. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே.
1: உன்னை நம்பனே பாரு. வேடிக்கை பார்க்க ஆள் குறைச்சலா இருக்குன்னு இவர் ஒத்த டப்பா வண்டியில இறங்கிருக்க. சும்மா சொல்ல கூடாது, நல்லாதான் இருக்கான். பாப்போம்.
4: வாங்க சார், பார்த்தா வெள்ளம் ஜெல்லியமா இருக்கு, காப்பாத்துங்க சார் ப்ளீஸ், சீக்கிரம் சார்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: சார், பாயமுத்தின கத்தி வச்சு பாதிக் பாட்டு ஆளை காப்பாத்துறீங்க சார். நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டேன்.
5: ஆமா சார், உங்க டப்பாக்கார பார்த்து நாங்க உங்களை
1: தெரியாது சார. இந்த பக்கம் 2000 கார் போயிருக்கு, 78 பஸ் போயிருக்கு, 800 சைக்கிள் போயிருக்கு, 500 சோம்பேறிகள் சும்மா இப்படி அப்படி நடந்திருக்காங்க சார். மீச வேற வச்சுக்கிட்டு உங்களை என்ன சொல்லுன்னு தெரியல சார். நீங்க நிச்சயமாவே ஹீரோ, சூப்பர் ஹீரோ. We really like you.
0: பேசிதான்
1: ஒரு ஜீடியோட பொண்ணு லவ் பண்ணதுக்கு பீடி குடிக்கிற தாத கூட திரு திரு அழியறோம். உங்களை மட்டும் எனக்கு பிடிக்காம போச்சு. இப்போ நீங்களே என்ன லவ் பண்ண போறீங்களா இல்ல? நான்

0: சிட்டுங்களா தங்க தட்டுங்களா வாழ்க வாழ்க அடடட துள்ளுதுங்கப்பா. வணக்கம் வணக்கம். இங்கே ஜிடி ஜிடி
1: அது நான் தான்.
0: ஒரு பட்லி வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டேன். நீங்க இவ்வளவு பட்லிங்க வச்சுக்கிட்டு யாப்பா
1: இவங்கெல்லாம் எனக்காக இல்ல அண்ணே.
2: உங்களை மாதிரி பாத்தீங்களா சந்தோஷப்படுத்துறதுக்காக
0: ராட்சசனுங்க மாதிரி குண்டனங்களை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க. இங்க என்னடா மோகினுங்க மாதிரி பொண்ணுங்க வச்சு குபேரனு கொடுக்கற வரவேற்பு கொடுக்கறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார்.
1: 80 கோடி இந்திய ஜனங்களை நான் அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுல்ல. நான் மட்டும் தனியா தெரியணுங்கிறதுக்காக அப்பப்ப இப்படி எல்லாம் விளையாடுவேன். தாதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஜிடி சார் சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
1: என்ன தப்பு?
0: ஆண்டவைய முன்னாலே வந்து உனக்கு உடம்புல பலம் வேணுமா மூளையில பலம் வேணுமான்னு கேட்டான். நான் தெரியாதரமா உடம்புல பலத்தை கேட்டேன். அதனால மூளையில ஒண்ணு இல்லாம போச்சு. உடம்புல 18 வெட்டுக்காயம் இருக்கு.
1: எங்க?
0: உள்ள இருக்கு. கையிலயும் காலையும் மெட்டல் வச்சு தைச்சு வச்சிருக்காங்க. இதான் என்னுடைய சர்டிபிகேட்.
2: சர்டிபிகேட்?
0: சர்டிபிகேட். சர்டிபிகேட் சிவனப்புள்ளி கரிஞ்சிருத்தேன்னு சின்ன பிள்ளையில பேரு. பாவர ஜனங்க தெரியாதரமா JDP பேர் வச்சிட்டாங்க.

0: ஜகதல பிரதாப. என்ன வலை வீசி கட்டி போட்டுக்க கொண்டு வந்தது உங்க பலத்தை காட்டுது. இப்போ சிரிச்சுக்கிட்டே நெளிஞ்சு விளைஞ்சு பேசுறது உங்க கஷ்டத்தை காட்டுறது. உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன்.
1: நீ என் எதிரிகளை ஒழிச்சு என்ன காப்பாத்து.
0: நீங்க இந்த மானத்திலேயே மிகப்பெரிய புள்ளைய, உங்களுக்கு ஏதாவது ஆச்சு சொன்னா சும்மா விடுவாங்களா? காவல்துறையே வந்து நிக்கும் இல்லையா உங்களை காப்பாத்துறதுக்கு போலீஸ்.
1: அந்த காக்கி சட்டையை நம்பாதனாலதானே இந்த கருப்பு சட்டைக்கு ஆள் அனுப்பிச்சு. பட்டாளத்துல குண்டு விட்டு சாகாதனா, பாளையங்கோட்டையில பாம்பு கடிச்சு செத்துறக்கூடாது இல்ல?
0: பாளையங்கோட்டையில பாம்பு? அவனும் புரியலையே.
1: பாம்புதான், காக்கி சட்டை போட்ட ஒரு பாம்பு கமிஷனர் ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நீதான் கர்மாதிபன்.
0: கொலையாயாப்பா?
1: பயந்துட்டிய?
0: இல்ல, செஞ்சு ரொம்ப நாளாச்சு, அதான் யோசிக்க. பரவாயில்ல, அது யாரு என்ன விவரம் சொன்னீங்கன்னா?
1: புதுசா வந்திருக்கானே ஒரு ஏசி, மத்த வரமெல்லாம் இந்த கவர்ல இருக்கு.
0: பக்கத்துல காகிதத்தை வச்சுக்கிட்டே காரியத்தை முடிக்கலாம்னு பாக்குறீங்க. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால அதை படிக்க முடியாது. விவரம் கிடையாது, அதனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை வேலை வரையும் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல சம்பளத்துக்கு வாங்க.
1: காசுலே குறியா
0: இருக்கேதா? துவாபராகத்துல கண்ணர் கடவுள், திரேதாயுகத்துல ராமர் கடவுள், கலியுகத்துல காசுதான் கடவுள்.
1: அடேங்கப்பா, அசத்திரியே, பெரிய அடியாள் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆன்மீகவாதியா இருப்ப போல் இருக்கே.
0: ராகவேந்திரா,
1: அப்போ என்ன கேக்குற?
0: நூறுங்க விட்டு பல வருஷங்கள் ஆச்சு, ஆயிரங்க விட்டு பல மாசங்கள் ஆச்சு. இப்ப எல்லாம்
1: தாதா தைரியமா இருக்கு. என்ன
0: கொஞ்சம் யோசிக்க விடுங்க.
1: கேக்குறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. 3 லட்சம், 4 லட்சம், என்ன தாதா பிடி கொடுக்க
0: மாட்டேங்க? ஆசையா போயிடுச்சு.
1: ஏன் தாதா என்ன கொல்ற? உனக்கு என்னதான் வேணும்?
0: ஒரு பொருள், 48 கேரட் தங்கம், அதை உருக்க முடியாது. சந்தன கட்ட, அதை அரைச்சு பூச முடியாது. கடிச்சு திங்கலான்னு தோணும், கடிக்கலாம், அதை திங்க முடியாது. அந்த பொருளுக்காக அழியாத ஒழியாத நலியாத தேவர்களும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது, மனுஷர்களும் கிடையாது.
1: நல்லாவே பேச கத்துக்கோ. தனலட்சுமிக்கு மயங்காதவன் எவன் இருக்கான்?
0: தனலட்சுமியா? ஐயா, இது ரொம்ப நல்ல பேராச்சே. அவங்களுக்கு வேற ஏதோ பேர் இருக்குங்க. நான் வச்ச பேர் ஐஸ்கிரீம்.
1: வெய்ய நாள்ல நீ வேற ஏன் கொள்ற? புரியும்படியா சொல்லு.
0: சொல்லிடுற. நீங்க கட்டி இருக்கிற இந்த தண்ணி தொட்டியில சலக்கு சலக்கு சலக்குன்னு துள்ளி விளையாடுதே இந்த தங்க மீன், கோல்ட் பிஷ். இதுதான் என்னுடைய சம்பளம். ஐஸ்கிரீம். JDP.
2: You? How the hell did you get in here? You stupid idiot, get out! Dad, why do you let this fool in here?
0: நல்ல வேளை நம்ம கொண்டு புரியல.
2: What?
0: Oh, beautiful. யப்பா.
2: Shut up.
1: டேய், தராதரம் இல்லாம பழகனே, தகுதிக்கு மேல ஆசைப்பட்ட.
0: தராதரத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது ஜிடி.
1: Shut up. சிப்பாய் கால் எடுத்தா சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுற.
0: என்னங்க இது? அப்பனும் பொண்ணு ஒரே மாதிரி கைதட்டி ஆளை கூப்பிடுறீங்க, எனக்கு பயமா இருக்குங்க.
1: எங்க அமைதியா இருக்கு. போனவங்களையும் காணா, என் பொண்ணையும் காணா. ஏதா கசம்சம் பண்ணிட்டானோ?
0: ஜேடிபி அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. உங்க அச்சத்தை போக்க அச்சாரமா கொஞ்சம் கொஞ்சம் விளையாட உங்க கோல்ட் பிஷ் கேட்ட. ஒப்பந்தம் ஒர்க் அவுட் ஆகல, பரவாயில்ல, நேரம் வரும்போது நானே புடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் இந்த கோல்ட் பிஷ் அப்போ உங்க தொட்டில
1: பார்த்து நிக்கிறீங்களே, கத்தி வீசுங்கடா.
0: ஜிடி சார், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை காட்டினேன், மன்னிச்சிடுங்க. ஜிடி சார், வலை வீசினா மீனைத்தான் பிடிக்க முடியும், மீன் அல்ல.
1: பய கெட்டிக்கார, இவனை விடக்கூடாது.
3: குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் மார்னிங்.
3: குட் மார்னிங். கோவத்துல நல்லதா இருக்கீங்க?
0: ரொம்ப பேசுற.
3: எஸ் சார், ரோட்ல பொம்பளை பார்த்து சிரிச்சா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லிருக்காங்க
0: வீட்ல. ஆமா.
3: ஓ, ஒரு கம்ப்ளைண்ட் சார். காலையில ஆனா காலேஜுக்கு போக முடியல, 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒழுங்கா கடைக்கு போக முடியல. ஏன்னு கேட்க மாட்டீங்களே, எல்லாம் ஒரு ரவுடி நாள் தான் சார். அந்த 7 ரவுடியில கல்யாணம் பண்ணிக்கணுமா?
0: 7 பணக்காரங்க மேல ஆசைப்படக்கூடாதா?
3: அவ படிக்காதவன் சார்.
0: படிக்காதவங்களா முட்டாளுங்களா?
3: என்ன பாதுகாக்க ஒரு ஆள் தேவை.
0: கூர்க்க வேலைக்கு ஆள் எடுக்க மாதிரி பேசுற.
3: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
0: ரொம்ப பேசுற.
3: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
0: ரொம்ப பேசுற.
3: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
0: ஏன் இப்படி கத்துற?
3: அப்பனா சொல்றத செய்யுங்க.
0: என்ன சொல்லு?
3: I love you. Love you. I love you.

0: நேற்றிரவு சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள். ராணுவமும் போலீசாரும் அவர்களை வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய தகவல் அனைத்து மாநில காவல்துறைக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.
1: எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுக்க நினைச்ச கில்பர்ட் தனசேகரனையும் அவங்க கூட்டாளியே நீங்க தானே பிடிச்சு கொடுத்தீங்க. அதனாலதான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. எங்க தப்பிச்சு வந்தவங்க நேரா இங்க வந்துட்டா
2: நாட்டுக்காக
3: உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன்.

நம்ம தேசிய கொடி மண்ணில் விளையாடுறதுக்கு முன்னால அந்த கொடியை போய் பிடி போ. எனக்கு கொடிதான் முக்கியம். போ செங்கப்பனா.

இந்த குடிக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். என் மரணத்துல கூட சிங்கமலம் அதனை காப்பாத்துறத நினைச்சு பெருமைப்படுறேன்.

0: என்ன கண்ணு இது?
1: கவர்மெண்ட்ல அதுக்கு மரியாதையா அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்றாங்க. எப்படி வசதி?
0: நல்லாவே இல்ல. பொதுவாவே என்ன பார்க்க வர்ற போலீஸ்காரங்க என் கழுத்துக்கு மாலை போடத்தான் வருவாங்க. ஆனா இதுவரைக்கும் என் கைக்கு விலங்கு போட யாரும் வந்ததில்ல. You are the first man.
1: Yes, the first man. உன் கோட்டைக்குள்ளேயே பூந்து உன்னை சொறிநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு உன்னை தெரு தெருவா இழுத்துட்டு கொண்டு போக போற ஃபர்ஸ்ட் மேன். சட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைக்குள்ளெல்லாம் பூந்து கண்ணாமூச்சி விளையாடுற உன்ன மாதிரி ராஸ்கல்ஸ வெட்டி எரிய போற ஃபர்ஸ்ட் மேன். நீங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டி தர்மத்தின் கூடிய பறக்க விட வந்திருக்கிற ஓன்லி மேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகி. அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா அடிச்சு எழுத்துட்டு போற. எப்படி வசதி?
0: தம்பி ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப பேசுறீங்க. ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு வேண்டியவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? சிவகிரி ஒன்னு பண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு உயிரோட வந்தீங்கன்னா ஒன்னா ஸ்டேஷனுக்கு போகலாம், இல்லைன்னா அண்ணே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. வசதி எப்படி? டென்ஷன் ஆகாதீங்க. தம்பி பாத்தியா வெள்ளக்கொடி காட்டிட்டு போகுது, சமாதானம்.
1: முதலையே சொன்னேன், அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா
0: தம்பி சின்னப்பையா அது என்ன ஊர்றது அடிக்கடி சொல்லுவே, சேலமா நாமகிரி பேட்டையா?
2: ஈரோடு. ஈரோடு.
0: ஈரோடு சிவகிரி. டேய் சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் பக்கத்தையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஒரு எஃப்ஐஆர் போட்டா உள்ள பிடிச்சு போட்டுற. புலியோட வாழை பிடிச்சிட்ட, இனி ஒன்னாலையும் வாழ விட முடியாது. இந்த புலியும்

0: உன்னை விடாது. புலி வாழை பிடிச்சிருக்கிறது இன்னொரு புலி. நீ சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் தெரிஞ்சு வச்சிருக்க, நான் சத்தியத்தோட ஒவ்வொரு வரியும் புரிஞ்சு வச்சிருக்கேன். இனிமே உனக்கு இந்த சிவகிரி தண்டனை கொடுப்பான்.
1: வா தாதா.
0: என்னையா யாப்பா, ராத்திரியில தனியா கூப்பிட்டுருக்கீங்க, ரகசியமா எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகல இருக்கு.
1: அன்னைக்கு நீ என்ன விரோதிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் உன்னை ஏன் கூப்பிட்டேன்னு இருக்கேன் தெரியுமா?
0: விஷயம் இல்லாமலையா கூப்பிடுறீங்க? தீ பிடிச்சாதான் பெரிஞ்சிருக்கே போன் பண்றோம், நாய கடிச்சாதான் 45 இன்ஜெக்ஷனே போட்டுக்கிறோம், ஜிடிக்கு ஆபத்து வந்திருக்கு, எனக்கு அழைப்பு வந்திருக்கு.
1: பெரிய பெரிய மினிஸ்டர் ஆபீசர் எல்லாருமா சேர்ந்து கட்டி தூக்கி எறிஞ்ச என்னோட பழைய ஃபைல நேத்திக்கு வந்த அந்த புது ஏசி திரும்பவும் எடுத்து தூசி தட்டிட்டாயா? செல்லரிச்சு போன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறான். பம்புக்கு வராத அப்படின்னு மிரட்டி பார்த்தேன், வசதியா வச்சுக்கிறேன் கிஞ்சி பார்த்தேன், அவன் ஐஜி ஆகிறதாவே சொன்னேன். இதுக்கு மேல என்னையா பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் அவசிய மாட்டான் போடு. அவன் என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு தான் தூங்குவான் போடு.
0: நீங்க நடக்கிற பாதையில ஒரு முள்ளு முளைச்சிருக்கு, அதை வேரோட எடுக்க சொல்றீங்க. அந்த சிவகிரி உங்களுக்கு யமனாக பாக்குற, நீங்க என்ன அந்த சிவகிரிக்கு யமன் ஆக்க பாக்குறீங்க? அப்பா
1: தாதா, சீக்கிரமே காரியத்தை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பல லட்சங்களை பேங்க்லவும் பேர்ல போடுறேன்.
0: பல லட்சங்களை துச்சமாய மூஞ்சில தூக்கி போட்டு காரியத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குறீங்க. ஜிடி சார், நான் கேட்ட அந்த பலான பலான விஷயம்.
1: அது என்ன விஷயம் தாதா?
0: ரெண்டு விஷயத்துல நான் ரொம்ப கட்டுநிட்டா இருப்பேன், ஒன்னு பேச்சுல, இன்னொன்னு வீச்சுல. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது, மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே பேச்சு தான். நான் கேட்ட இந்த தங்க மீன், கோல்ட் பிஷ், என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, உங்க மக கழுத்துல தாலி கயிறா இல்ல உங்க கழுத்துல தூக்கு கயிறான்னு. அது என்னமோ தெரியாது, உங்ககிட்ட மட்டும் டீலே ஒத்து வராது. நான் வரேன் ஜிடி சார்.
1: முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள
0: மாப்பிள்ளையா?
2: என்ன யோசிக்கிறீங்க?
0: நான் சேருது சரியா தப்பான்னு சொல்லி என்னை வழிகாட்டுறதுக்கு இந்த நேரத்துல என் தாய் இல்லையன்னு யோசிக்கிறேன்.
2: அவங்களதான் பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிருக்கீங்களே, உயிரோட இருந்தா அவங்க ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு உண்டு. இப்ப சாமி கும்பிடுங்க.

0: மனசுல ஒண்ணு நினைச்சுக்காது. நீ எல்லாம் ஏமா இங்க வந்த, சாதம் போடும்போது கூப்பிட மாட்டேனோ, தாலியை வேற தொட்டு தொலைச்சிட்டேன். அமங்கலி அமங்கலி போமா.
1: பரவாயில்ல அம்மா, தவறி விழுந்தத உங்க கையில எடுத்து கொடுங்க.
2: பாபு நீ நல்ல பிள்ளை, தவறுனா கூட நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இரு, கொஞ்சம் இரு, வெறும் நெத்தியா இருக்குல்ல.
3: இங்க அந்த அம்மா காணும்,
0: இங்கதான் இங்க படிக்கட்டுல உட்காந்துட்டு இருப்பா. சித்த இருங்க, பிரசாதம் வாங்கிட்டு போடுங்க.
1: அப்பண்ணா நீ விடா, அப்படியா நின்னது, என்னை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது, அந்த அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணது, நான் உன தாலி கட்டினது, இதெல்லாம் வேகமா மின்னல் மாதிரி நடந்து போச்சுல.
4: உங்களை மாதிரி
1: இப்போ நான் சொல்றேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ்.

0: பண்ணாதே, சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க. நீங்க என்ன சுட மாட்டீங்க.
0: என் குடிய கெடுத்தவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன்.
1: அது எங்க வேலை? அந்த துப்பாக்கி குண்டுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. கீழே இருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுல யார் யாரு யார் யார கொலை பண்ணாங்க, யார் யாரோட குடிய கெடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கதையும் இருக்கு.
0: அதுல என் கதை இருக்கா?
1: பார்க்கணும்.
0: என் கதை மயில இருக்காதே, என் புருஷன் ரத்தத்துலதான் இருக்கும். வராதே வராதே, சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க.
0: கிட்ட வராதே, சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க. அம்மா
0: அம்மா நான் சொன்னேன்.
1: ஆமா, வயித்துல பிறந்ததா அம்மாவா? வயசான தாயிங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தான். நான் உங்க புள்ளை மாதிரி கொடுங்க.
0: என்னோட பையன் எனக்கு வேணும்.

0: போடுதான். இது நாடி துடிப்பு பாபு. நீ பெரியவ நானாலும் இதே மாதிரி அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போன போவியா?
1: மிஸ்டர் சிவகிரி, கன்கிராஜுலேஷன்ஸ். உங்க உயிரை பணையம் வச்சு ஜிடிங்கிற ஒரு முக்கியமான புள்ளிய கொலவெறி பிடிச்ச ஒருத்திட்டே இருந்து காப்பாத்திட்டீங்க. It is indeed a brave deed.
2: Thank you, sir.
1: Keep it up. Hey, Kalavi. Hey, what are you doing?
3: Mile rakka.
4: இந்த அம்மாவுக்கு யாரோ அநாவசியமா தொந்தரவு கொடுத்தீங்க. யாரு என்னன்னு பார்க்காம அடிச்சே கொண்டுடுவே. அண்டர்ஸ்டாண்ட்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஏமா ஆடுறீங்க?
0: இல்ல, என்ன யாரும் அப்படி கேட்டதில்லை. நீ சாப்பிட்டியா?
4: என்னையா பணத்தை நடுவோட்டில் போட்டு வச்சுக்கிட்டு?
5: அதே சார் கேட்குறீங்க. பெத்ததுங்க ரெண்டு தரதலியா போயிருச்சு. பெத்தவள அனாதியா போட்டுட்டு சாராயம் குடிக்க போயிட்டானுங்க. யாராவது தூக்குறது கூப்பிட்டா கூலி கேட்குறாங்க. நான் என்ன சார் பண்ணுறது?
4: ஒரு மனுஷன் வாழ்றப்போ நாலு பேர் துணை இல்லா விட்டாலும் போகிறப்போ நாலு பேர் துணை வேணும்ப்பா. ராஷ்டபால், கொஞ்சம் உதவி செய்.
6: சார் மன்னிச்சிடுங்க சார், மலைக்கு மாலை போட்டிருக்கேன், பணத்தையே பார்க்கக்கூடாது.
4: சரிங்கப்போ.

எப்ப அந்த ஏசி சிவகரி கஞ்சா விஷயத்துல எனக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினானோ அன்னைக்கே எனக்கு முதல் மணி அடிச்சாச்சுன்னு உள்மனசு சொல்லுச்சு. எப்ப அந்த பைத்தியக்கார கலவி துப்பாக்கியால என்ன சுட்டாலோ அப்பவே 2வது மணி அடிச்சு நிரூபணம் ஆயிடுச்சு. 3வது மணி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் கமிஷனர் சார். ரயில்வே கேட்டானாலும் சரி, டோல் கேட்டானாலும் சரி.

0: சென்ட்ரல் ஜெயில் கதவுகளானாலும் சரி, இந்த ஜிடிங்கிற பேரை கேட்டாலே சாவி இல்லாமலே திறக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே.
1: எல்லாரும் பணத்தை மட்டும் காட்ரேஜில் வச்சு பூட்டுவாங்க, நீங்க மத்தவங்க பலவீனத்தையும் வச்சு பூட்டுறீங்க.
0: கமிஷனர் சார், எங்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்காக உயிரையே கூட கொடுப்பாங்க. கொடுமை என்னன்னா, இப்ப எனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. அதனால இப்ப நான் ஒரு கருப்பு புலியோட சிநேகம் வச்சிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேங்க, 10 வரல 20 கத்தி சுத்தனான் சார்.
1: யாரு?
0: மனுஷன்.
2: அண்ணா, நான் இந்த கருப்பு துணியை ஏன் போடுறேன் ஏன் கேளுங்களா? கருப்பு இருட்டு, அஜ்ஞானம், நான் அஜ்ஞானி முட்டாள், அதனால போடுறேன். அண்ணா, நான் இந்த மூணு துணியை ரொம்ப மதிக்கிறேன். எந்தெந்த துணியு கேளுங்க?
1: எந்தெந்த துணிங்க?
2: 1 காவி, 2 காதி, 3 காக்கி. ஏன் கேளுங்க? காவி ஞானிகள் போடுற துணி, விவேகானந்தர், புத்தர். காதி மகாத்மா காந்தி போட்ட துணி. காக்கி
0: என்ன தாதா, காக்கி சட்டையை பார்த்தோம்னு கப்புன்னு இறங்கிருச்சா?
1: எல்லாம் இறங்கி போச்சு.
0: கமிஷன் சார், நான் சொல்லல 10 வரல் 20 கத்தி பார்ட்டி தான். எப்படி?
1: வணக்கம்
0: தாதா. சார் தான் சிட்டி போலீஸ் கமிஷனர்.
1: வணக்கம்
0: சார். நமக்கு ரொம்ப வேண்டியவர். அரசாங்கத்தில் என்னை பற்றி யாராவது மூச்சு விட்டா கூட கேட்குதுன்னா சார் தான் காரணம். நடமாடும் டேப் ரெக்கார்டர், நம்பிக்கையான ஜெராக்ஸ் காப்பி.
2: ஜிடி சார், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். உங்கள் சட்டப்பைக்குள்ள சர்க்காரையே யப்பா.
3: அதில் என் கதை இருக்கா? என் கதை மயில இருக்காதே. என் புருஷன் ரத்தத்தில் தான் இருக்கும்.

0: நான் சொன்னேன்.
1: இங்க இருந்த அந்த அம்மா எங்க?
2: ஜிடி வந்தா சார், அந்த அம்மா பார்த்தார் சார், கமிஷனர் போய் ஏதோ பேசினார் சார்.
3: வா சிவகிரி, என்ன விஷயம்?
1: ஜிடியை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு ஒரு அம்மாவை லாக்கப்ல வச்சிருந்தேன், இப்போ அந்த அம்மா லாக்கப்ல இல்ல.
3: எதுக்காக அவங்களை பத்தி கேக்குறேன்?
1: அவங்கள நான் உடனடியா பார்க்கணும்.
3: அவங்கள யாரோ வந்து ஜாமீன்ல அழைச்சு போயிட்டாங்க.
1: யாரோன்னு பேர் தெரியாத ஆளா இல்ல அட்ரஸ் இல்லாத ஆளா?
3: கூட்டிக்கிட்டு போனது பெரிய பெட்ட தாதா.
1: தாதாவா?
3: ஆமா, ஆமா, சொந்த ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டான். அதோட ஜிடி அந்த அம்மாவை மன்னிச்சு வழக்க வாபஸ் வாங்கிட்டார்.
1: நிஜமாவா?
3: என்ன சிவகிரி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா?
1: இப்போதான் புரியுது நீங்க இதுவரைக்கும் உண்மையே சொல்லலேன்னு.
3: சிவகிரி,
1: இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி.
3: இப்போ உங்ககிட்ட பேசுறது கமிஷனர். நான் சொல்றத நீ நம்பணும்.
1: தாதா அந்த அம்மாவை கூட்டிட்டு போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். திரும்பவும் கேக்குறேன், அந்த அம்மாவை கூட்டிட்டு போனது யாரு?
3: தாதா தான்.
1: தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போறான்? கமிஷனர், தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போனா? அடியாளம் தெரியுதா?
3: தாதாவா?
1: காக்கி சட்டை போட்ட சிவகிரி தான், கருப்பு சட்டை போட்ட இந்த தாதா. என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? கடவுள் அவதாரம் எடுத்தா கையெடுத்து கும்பிடுறீங்க, மனுஷ அவதாரம் எடுத்தா மலைச்சு போறீங்க. நான் டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்க வந்த உடனே கமிஷனர் ஆபீஸ் கதவுகளையும் ஜன்னல்களையும் தான் தட்டி பார்த்த. நிறைய ஓட்டைங்க இருந்தது. அரப் கதையில வர மந்திர காட்சிங்க மாதிரி அடுக்கடுக்க நடந்த கொலைகள் என்னை யோசிக்க வச்சது. எலியா மாறினாத்தா எங்கெங்க பொந்துங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பறவையா மாறினாத்தா பூமிக்கு மேல போய் பூமியில என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த சிவகிரி பெரிய பேட்டை புதுதாதவா மாறினா. ஆலமரத்துல உள்ள அத்தனை விருதுகளும் பலமா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஆலமரமே பலமா இல்லை, அது வேற இருந்து நிக்குதுன்னு நான் உங்களை ஜிடி வீட்டுல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு நம்பிக்கையான டேப் ரெக்கார்டர், நடமாடும் ஜெராஸ் காப்பி, சர்க்கார் கோட்டையில மூச்சுட்டா கூட அது ஜிடி கோட்டையில கேக்கும்னு ஜிடி உங்களை மனப்பூர்வமா புகழ்ந்ததுமே நான் துடிச்சிட்டேன். செஞ்சோத்து கடனுக்காக துரியோதன் கிட்ட இருந்தானே கர்ண, அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்,

0: துரியோதனம் கெட்டவன் தெரிஞ்சும் கர்ண அவன் கூட இருந்தா நான் தெரியாமலே இருந்துட்டேன். நான் இப்போ யாரு தேடி வந்திருக்கே தெரியுமா? முகன் தெரியாத இருட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேனே. என் தாய், என் பெற்ற தாய். சின்ன வயசுல என் அம்மா என்ன தொலைச்சிட்டா, பெரியவன் ஆயிட்டு நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன். எங்க என் அம்மா? எங்க என் அம்மா? எங்க என் அம்மா?
1: அகண்ட காவேரியா இருக்க வேண்டிய வாழ்க்கை பெரும் சாக்கடையா போயிடுச்சு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு, அந்த ஜீடி என் பலவீனத்தை படம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சுட்டான். எடை போட முடியாத பாவியான நான் செஞ்ச ஒரே நல்ல காரியம் உன்னை எடுத்து வளர்த்ததுதான். எனக்கு அவங்களை உங்க அம்மானு தெரியாது. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்து. ஜீடி வீட்டில் தான் இருக்காங்க. தீர்ப்பு சொல்றவங்களையே அவன் கொன்னுடுவான், சாட்சி சொல்றவங்களையே விட்டு வைக்க போறான். நீ சீக்கிரம் போப்பா, உங்க அம்மாவை.
2: நீ இன்னும் உயிரோட இருந்தாத்தானே எனக்கு பிரச்சனை. நான் கில்பர்ட் தனசேரனாயிருந்தும் புருஷனை கொன்னனே, அப்பவே உன்னையும் பிள்ளையும் கொன்றிருந்தா ஜீடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. என் நாய்களுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போடுற பழக்கம் இல்லை. கூடுமான வரைக்கும் சைவம் தான். என்னைக்காவது அது ஆசைப்பட்டா மனுஷக்கறி தான். இன்றைய ஸ்பெஷல் நீ தான். நடக்கிறது எனக்கு தெரியும். தூங்குறதுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடுனே, அதுக்குள்ள நீ ஒரு சின்ன நாடகமே நடத்திட்டே. எதிரிங்க இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அதனால எதை தின்னா பித்தந்தளின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டேன். நீ ஜெயிச்சுட்டதாவே நினைச்சிட்டியா? கருப்பு சட்டை போட்ட தாதாதான் காக்கி சட்டை போட்ட இந்த ஈரோடு சிவகரிங்கிறது எனக்கும் தெரியும். கமிஷனர் சாகும்போது நீ யாரு, உன் சரித்திரம் என்னங்கிற சொன்னையே, அது இந்த ஜிடிக்காரருக்கு கேட்டுச்சு. அதுவும் நல்லதுக்குத்தான். உன் தாய் பாசத்தை நாய்க்குள்ள வச்சிருக்கேன். முடிஞ்சாக்கா பாத்தீங்க.

0: கம்பெனி எல்லாம் எனக்கு தெரியும். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சேசின் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிவகிரியின் தந்தையால் சிறு துவக்க பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிலையம் இன்று வேர்விட்டு விழுதுகளோடு பெரிய ஆலமரமாக திகழ்கிறது. தேச விரோத சக்திகளால் வீழ்த்தப்பட்ட இந்த கொடிமரம் அந்த மாவீரனின் மறைவுக்கு பிறகு 20 ஆண்டு காலமாக மீண்டும் ஏற்றப்படாமலே இருந்தது. இன்று மிஸ்டர் சிவகிரி அவர்கள் அந்த தீய சக்தியை வேரறுத்து வீரத்தின் உறைவிடமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரால் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்டே பெருமை அடைகிறது. மிஸ்டர் சிவகிரி அவர்களை இந்த மணிக்குடியை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது BR ஆர்ட் பிலிம்ஸ் மனோஜ்.

0: கிரியேஷன்ஸ் கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடிப்பவர்கள் ரஜினிகாந்த், அமலா, சுஜாதா, ஜனகராஜ், மணிவண்ணன் மற்றும் பலர். இசை அம்சலேகா, பள்ளி கொண்டே வசனம் ஆர் செல்வராஜ், இயக்கம் பாரதி ராஜா, அமைப்பில் உதவி வே புனிதா, வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: மதிய வணக்கம் மக்களே. நேரம் 2:16 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் இதமா இசையாய் பல மெலோடி பாடல்கள் ஒழிக்க இருக்கு. அந்த வரிசையில் முதலாவதாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி திரைப்படத்திற்காக ஒரு அருமையான மெலோடி ஒன்று ஒலிக்க இருக்கு ஸ்வர்ணலதா வாய்ஸில். ஸ்வர்ணலதா அவ்வளோ அழகாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை கேட்டு நீங்களும் இந்த மத்திய வேலையில் அந்த மெல்லிசையான பாடலில் மிதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ பண்பல் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

நேரம் 2:25. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்கிறக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக ஒரு பாடல் ஒலிக்கியிருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, வைகை நதி அப்படின்னு ஒரு அருமையான பாடல். எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில், வாலி அவர்களின் வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சம்மதுள்ளது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 2:30 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: लगे ये चलता जाता है,
1: लगे ये चलता जाता है,
0: सर्दी गर्मी बनते इससे,
1: सर्दी गर्मी बनते इससे,
0: ये दिन रात बनाता है,
1: ये दिन रात बनाता है,
0: दे प्रकाश पर नहीं है दीपक,
1: दे प्रकाश पर नहीं है दीपक,
0: सूरज ये
1: कहलाता है।
0: शाबाश, सूरज ये कहलाता है, सूरज ये कहलाता है। चलो अब अगली बार के लिए अगली पहेली लेकर मैं फिर आऊंगी।
2: मुझे एक और पहेली आज ही बता दो।
0: आज नहीं, अब मुझे देर हो रही है। ठीक है,
3: जल्दी आना मौसी।
0: बिल्कुल जल्दी आऊंगी बेटा।
2: हमें देर की तो फिर हम मुश्किल पहेली पूछ लेंगे आपसे।
0: मैं तो डर रही हूँ भाई। मैं कल आऊँ की नहीं आऊँ?
2: वो भी दस
0: पहेलियाँ। अच्छा चलो, मैं भी फिर तैयारी करके आऊंगी ना।
2: मौसी
0: डर जाती
2: है। और आपके कोई मिला के 70 हो जाएंगे।
0: 70 हो जाएंगे? वो 10 से एकदम 70
3: नहीं, 80 हो जाएंगे।
0: फिर 100 हो जाएंगे, फिर 200। ओके, इससे पहले कि ये 500 तक पहुँचे मैं जा रही हूँ। टाटा बाय बाय।
4: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03.
2: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.

0: டாக்டர், கேன்சர்னா என்ன, அது எதனால வருது?
1: கேன்சர் அப்படிங்கிறது புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம உடம்புல வந்து கோடிக்கான அணுக்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த அணுக்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட், அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் மாறுபட்டு அது வேற மாதிரி மாறும் பொழுது, அந்த அணுக்கள் வந்து அந்த சரியான பாதையில் செல்லாத பொழுது, அது மாறுபட்ட அணுக்களாக, அபூர்வமான அணுக்களாக உருவாகும். இந்த அபூர்வமான அணுக்களின் அபிரிதமான வளர்ச்சி, இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் கோடிக்கணக்கான அணுக்கள்னு சொன்னேன். ஸோ நிறைய அணுக்கள் இருக்கு, ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு, இப்போ நம்ம பெத்தாலஜின்னு சொல்ல போனா அதுல வந்து ஸ்குவாமஸ் செல் இருக்கு, பாலிபாய்ட் செல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செல்லையும் வேறுபடும் பொழுது, அப்நார்மல் செல்ஸ் அதுல ஃபார்ம் ஆகும் பொழுது, அதை தான் நம்ம புற்றுநோயின்னு சொல்றோம், சரிங்களா? பட் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகாம தடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, செக் பாயிண்ட் இருக்கு நம்ம உடம்புல. நான் ஒரு பர்டிகுலர் மெத்தடுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த அணு வந்து இப்போ ஒரு குழந்தை உருவாகும் பொழுது, ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு அணுவும் தந்தை கிட்ட இருந்து ஒரு அணுவும் சேர்ந்து ஒரு அணு ஃபார்ம் ஆகுது, கரு உருவாகுது. இந்த கருங்கிறது ஒரே ஒரு செல் தான், ஒரே ஒரு அணு தான். இந்த அணு வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து ஒரு குழுமம் மாதிரி ஃபார்ம் ஆகி, அந்த அணுக்கள் எல்லாம் மாறுபட்டு ஒவ்வொரு பாகமாக மாறும். ஸோ இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு அணு வந்து நிறைய அணுக்களாக உருவாகி, அந்த நிறைய அணுக்கள் வந்து ஒவ்வொரு பாகமாக உருவாகணும். ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகுது, ஒரே அணுல இருந்து தான் எல்லா வேறுபாடும் நடக்குது. இப்போ கண்ணுக்கு உண்டான அணு உருவாகணும், லிவருக்கு உண்டான அணு உருவாகணும், லங்குக்கு உண்டான அணு. ஸோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு, பாதை இருக்கு. ஸோ இந்த பாதையில அந்த பாதை கரெக்டாக போகுதா? இப்போ இந்த இந்த குரூப் அணுக்கள் வந்து இது ஃபார்ம் ஆகணும், அந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், இந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், அங்கே வந்து வேறுபாடு நடக்கிறது. சோ அப்ப அந்த வேறுபாடு நடக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த செல்ஸ் எல்லாம் இந்த சைடு போகணும், இந்த செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகணும், செக் பாயிண்ட்ஸ் இருந்து அந்தந்த அணுக்கள் வந்து அந்தந்த பாகத்துக்கு ஏற்படுறதுக்கு ஒரு பாதை வகுத்து கொடுக்கறாங்க. அந்த உடம்புலயே செக் பாயிண்ட்ஸ் நடக்குது. இந்த செக் பாயிண்ட் சரியா வேலை பண்ணலன்னா தான் மாறுபாடு ஏற்படும். சோ அது ஒரு செக் பாயிண்ட் வேலை பண்ணலன்னு கூட அடுத்த செக் பாயிண்ட்ல வந்து சரி பண்ணிடும். அந்த சிசு உருவாகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நம்ம இதுல. ஸோ இந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகும் பொழுது, இதே மாதிரி இப்போ செக் பாயிண்ட் வேலை செய்யலைன்னா அது அபூர்வமான அணுக்கள்னு உருவாகும் பொழுது, இந்த அபூர்வமான அணுக்களை பிடிக்கிறதுக்கு இல்லை அதை வந்து சிறைப்பிடிச்சு இதுக்கு மேலே இது வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அணுக்கள் இருக்கு. ஸோ அது நம்ம உடம்புல வந்து மச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மச்சங்கள் எல்லாம் ஆக்சுவலாக அபூர்வமான அணுக்கள். இந்த அபூர்வமான அணுக்கள் எல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இதுங்க இனிமே வந்து வளரக்கூடாதுன்னு வந்து அந்த சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம உடம்புல. ஸோ அந்த செக் பாயிண்ட் அதுல இருக்கு. இதெல்லாம் மீறிதான் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகணும். சோ இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகி அதுக்கு என்னன்னா, தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த அபூர்வமான அணுக்கு இது எல்லாமே செயல்படுத்த முடியும், என்னாலே எல்லா வேலையும், இவ்வளோ அணுக்கள் அவ்வளோ செய்யும், மாறுபட்டு செய்யறத நான் ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிற எண்ணத்தோட இது வந்து அபிரதமா வளர்ச்சி அடையும். அபிரதமா வளர்ச்சி அடையும் பொழுது இதுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. ஸோ இது நம்மளுடைய இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு, இவ்வளவுதான் இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் தகுந்தது அப்படிங்கறது இருக்கு, சரிங்களா? இப்ப நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன்னா இவ்வளவு பேர் தான் சேர முடியும், அதுக்கு மேல சேர முடியாது இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு பகுதிக்கு இவ்வளவுதான் அணுக்கள்னு வந்து கட்டுப்பாடு இருக்கு. அண்ட் ஒரு ஒரு அணு இன்னொரு பக்கத்துல போச்சுன்னா அது உருவாகாது, அதுக்கு மேல அது வளர்ச்சி அடையாது. ஆனா இந்த அபூர்வமான அணுக்கள் எப்படின்னா, இதுக்கு வந்து தன்னுடைய தன்மை எப்படின்னா, இது வந்து எப்படி இருந்தாலும் நீ வளர, நானும் வளர, எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்மள ஒரு குழுமம் நம்மள எப்படி வேணாலும் வளரலாம். சோ நம்ம எல்லாரும் வளரலாம்னு சொல்லி இது வளர ஆரம்பிக்கும். இது வளர ஆரம்பிச்சு இது ஒரு பகுதி, எந்த பகுதியில் அது வளர்ச்சி அடைதோ அந்த பகுதிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதில் தான் இது வந்து அபூர்வமான அணுக்களின் அபிரிதமான வளர்ச்சி தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த பகுதியில் அது ஏற்படுதோ அந்த இடத்துக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே வருதுங்கிறது, அதுக்கு உண்டான இந்த புற்றுநோய் வந்து பல வகைப்பட்டது, 100 வகைப்பட்டது ஆக்சுவலி, இது ஒரே ஒரு வகை கிடையாது, பல வகைப்பட்டது. பெத்தாலஜி அப்படிங்கறதுல தான் வந்து என்ன மாதிரி கேன்சர் அப்படிங்கிறது தெரியும். இந்த என்ன மாதிரி கேன்சர்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சதப்பரீட்சை, பயோப்சி அதெல்லாம் பண்றோம். இந்த சதப்பரீட்சை பண்ணாதான் அது எந்த மாதிரி அணுலிருந்து இந்த அபிரதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த அபிரதமான வளர்ச்சியை அதுக்கு மேலே எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது அதுக்கு மேலே தான் தெரியும். ஸோ கேன்சருங்கிறது இதுதான். இதோடைய அடுத்த தன்மை என்னன்னா, பரவக்கூடிய தன்மை. இந்த பரவக்கூடிய தன்மைங்கிறது நேரடியாக பரவுதல், ஒரு இடத்துல இது உருவாகும் பொழுது

0: இது வந்து நீங்க முக்கியமா பெண்களுக்குன்னு கேட்கும் பொழுது, இந்த பெண்களுக்குங்கிறதுல வந்து முக்கியமான கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோயில ஒரு மார்பகத்துல ஒரு பகுதியில இந்த அபூர்வமான அணுக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு உருவாகுதுன்னா இது எப்படி பரவலாம்னா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு. சோ மார்பகத்து உள்பகுதியில் இருக்குதுன்னா அது வெளிப்பகுதிக்கும் வரலாம், கீழ்பகுதிக்கும் வரலாம். சோ ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஒரு மார்பகத்திலிருந்து இன்னொரு மார்பகத்துக்கும் நேரடி டைரக்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு பேரு. சோ நேரடி பரவல் ஏற்படலாம். இரண்டாவது வகையான பரவுதல் வந்து நெறிக்கட்டிகள், நெனநீர் கட்டிகள் அப்படின்னு இருக்குது நம்ம உடம்புல. சோ இந்த நெனநீர் கட்டிகள் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் நெனநீர் டிரைனேஜ் இருக்கு. சோ இந்த நெனநீர் டிரைனேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் அதுக்கும் இருக்கு. சோ அந்த பர்டிகுலர் வகையில இந்த நெனநீர் கட்டிகள் மூலமாவும் புற்றுநோய் பரவலாம். மூணாவது வந்து இந்த அணுக்கள் வந்து எங்க பரவுதோ அதுக்கும் ரத்தம் தேவை, ரத்தம் வந்து இருக்கணும். ஏன்னா ரத்தத்துலதான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். சோ இதுக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் வந்து அந்த ரத்தம் மூலமா தான் எல்லாம் கிடைக்கும். சோ அந்த அணுக்கள் வந்து பெருகும் பொழுது ரத்த நாளங்களும் உள்ள வளர்ச்சி அடைஞ்சு அப்போ அதுல வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் பொழுது அது வழியா என்ன ஆகும்னா, ரத்த நாளங்களுக்குள்ள இந்த அணுக்கள் புகுந்து அது வழியா எங்க வேணாலும் போகலாம். சோ ரத்தம் எங்க போகுதோ, இப்ப மார்பகத்துல ஆரம்பிக்குதுன்னா மூளைக்கு பரவலாம், முட்டைப்பையில பரவலாம், எலும்புக்கு பரவலாம், லிவருக்கு பரவலாம். சோ எங்க வேணாலும் இது பரவக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல போய் ரத்த வழியா இது எங்க வேணாலும் பரவக்கூடிய தன்மையுடையது. இந்த வகையான பரவுதல்னாலதான் எல்லாருக்குமே ஒரு அச்சம், அண்ட் அதனாலதான் வைத்தியமும் சிகிச்சையும் மாறுபடும்.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
4: பெண்களுக்கு கேன்சர் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால வருதா இல்ல ஜெனடிக் ரீசன்ஸால வருதா?
5: புற்றுநோய்ங்கிறது ஏன் வருதுன்னு இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. இதுதான் காரணம் அப்படிங்கறது இன்னும் சரியாக புலப்படல, சரிங்களா? ஆனா காரணிகள் அப்படின்னு சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு எடுக்க போனா, ஒரு பெண் வந்து ருதுவார சமயம், முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து 14-15 வயசு, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பெண் ருதுவார சமயம் 9-11 வயசு. சோ நீங்க கேட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்கே இருக்கு. சோ 14-9 வயசுல இப்ப ருதுவார சமயம் வந்துடுச்சு. சோ மெனார்கி ஏஜ் வந்து வேகமா அடைஞ்சிடுறாங்க. சோ மெனார்கி ஏஜ்ங்கிறது இப்ப அந்த ஈஸ்ட்ரஜனுடைய இஃபெக்ட். சோ பெண்ணுக்கு தனியா வந்து அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மார்பகம், கர்ப்பப்பையே, அந்த கர்ப்பப்பையோட முட்டைப்பையே, இது பெண்களுக்கு உரித்தான பாகங்கள். மற்ற பாகங்கள் எல்லாம் ஆணோட சேர்ந்துதான் இருக்குது, பட் பெண்களுக்கே உரித்தானது வந்து மார்பகங்கள், கர்ப்பப்பை, முட்டைப்பை. சோ இந்த இதுல இருந்துதான் ஹார்மோன்ஸ் அப்படிங்கறது, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் பெண்களுக்கு உரித்தான ஹார்மோன்ஸ், அது ரெண்டும். ஆண்களுக்கு உரித்தானது டெஸ்டோஸ்டிரோன். சோ பெண்களுக்கு உரித்தானது இது. ஆனா ரெண்டு பேருக்கும் இருக்கு இது. டெஸ்டோஸ்டிரோன் பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரானும் இருக்கு. பட் எல்லாம் வந்து இப்ப ஆணுங்கிறதுனால டெஸ்டோஸ்டிரோன் அதிகமான நிலையில இருக்கும், இதெல்லாம் வந்து கம்மியான நிலையில இருக்கும். பெண்ணுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும், டெஸ்டோஸ்டிரோன் குறைவாக இருக்கும். சோ ரெண்டு பேருக்கும் இருக்கு, பட் பேலன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து ஆண் பெண் அப்படிங்கறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். சோ இப்ப இதுல வந்து இவங்களுக்கு பெண்ணுக்குன்னு சொல்லும் பொழுது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறதும் இருக்கு. மாற்றங்கள், நம்ம வந்து காலம் காலமா மாற்றங்கள் ஏற்பட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல அன்னைக்கு இருந்த சாப்பாடு வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, சரிங்களா? சோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வந்து சாப்பாடு நல்லாதான் இருந்திருக்கு, சரிங்களா? பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காலத்துல வந்து வயசு, ஒரு 50 வயசு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். 45 வயசு, 50 வயசு தாண்டினாலே பெரிய விஷயம். அதனாலதான் உங்களுக்கு அன்னைக்கு வந்து 60வது கல்யாணம் அப்படிங்கறது ஒரு விசேஷமா கொண்டாடின. இன்னைக்கு 60 சர்வசாதாரணமா எல்லாரும் தாண்டறாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 78 வயசு இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சர்வைவல். இப்ப இருக்கிறதுல வந்து 78 வயசு ஒருத்தர் இருக்க முடியும் நல்லபடியா. ஜெனட்டிக் சேஞ்சஸ் பார்க்க போனா, ஜெனட்டிக் சேஞ்சஸ் விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நிறைய சொல்லலாம். ஜெனட்டிக் சேஞ்சஸ் அப்படி

ரொம்ப கம்மி, சரிங்களா? ஒரு புற்றுநோய் ஒரு ஒரு குடும்பத்துல உருவாகணும்னா மூணு பேருக்கு மேல வந்து அந்த குடும்பத்துல மூணு பேருக்கு இருக்கு, மூணு பேருக்கு மேல புற்றுநோய் இருக்குன்னு சொன்னாதான் அது வம்சாவளி, ஹெரிடிட்டரி புற்றுநோய். இல்லைன்னா அங்கே வம்சாவளி புற்றுநோய் கிடையாது, சரிங்களா? முக்காவாசி 90% வந்து இது வந்து ஸ்பொராடிக், தன்னிச்சையாக உருவாகிற புற்றுநோய்கள் தான். ஒரு 3% மட்டும்தான் வந்து வம்சாவளி புற்றுநோய். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்றது வந்து குறைவு தான். பட் ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியாத பொழுது ஜெனட்டிக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பர்சன் வந்து ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு விஷயத்தை அவங்களுடைய மென்டல் மேக்கப், பர்சனாலிட்டி, ஜெனட்டிக் மேக்கப் அண்ட் ஃபைனலா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி வாழறாங்க, லைஃப் ஸ்டைல் அவங்களுடையது, ஒரு குடும்ப சூழல், அப்பா சிகரெட் பிடிக்கிறாங்க, அம்மா வந்து வேலைக்கு போறாங்க, ஸோ அந்த குடும்ப சூழல் அப்படிங்கறது எடுக்கும் பொழுது, ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் அவங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்கறது. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால அம்மா வந்து அப்ப கர்ப்பமா இருந்தாங்கன்னா அந்த உருவாக போற குழந்தைக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அந்த சிகரெட் புகையை இவங்க சுவாசிக்கும் பொழுது, இவங்க அந்த அப்பாவுடைய அம்மாக்கள் வயசானவங்க இருக்கும்பொழுது அவங்க சுவாசிச்சா அவங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம், அந்த உருவார குழந்தைக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுனால இவங்களுக்கு பிபி அதிகமாகலாம், கேன்சர் உருவாகலாம், குழந்தை வந்து மென்டல் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக உருவாகலாம், தாய் தந்தையருக்கு அனீமியா வேற ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம், ஆஸ்மா ஏதாவது உருவாகலாம். ஸோ இது வந்து நம்ம சொல்ற குடும்ப சூழல் சொன்னேன் நான். புற்றுநோய் அப்படிங்கறது பார்க்கணும்னா 40% புற்றுநோய் வந்து இந்த டொபாக்கோனால, புகையிலைனால, சிகரெட்னாலையும் இருக்கலாம், புகையில்லா புகையிலையாலும் இருக்கலாம், புகை உள்ள புகையிலையாலும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டு வகையாலையுமே 40% புற்றுநோய்கள் இந்த டொபாக்கோனால ஏற்படுது. ஸோ பெண்களுக்குன்னு வரும்பொழுது கர்ப்பப்பை புற்றுநோய் தான் இந்த புகையினால ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மார்பக புற்றுநோய் வந்து புகையிலினால இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ருதுவார சமயம் ஏர்லியரா இருக்கு, ஏர்லி ஏஜ் அட் மெனார்கி. ஸோ ருதுவார சமயம் 9 வயசு, மாதவிடாய் நின்று போற டைம் வந்து 50-55 வயசு இருக்கும் பொழுது, இடைப்பட்ட காலங்கள் உங்களுக்கு வந்து 9 வயசுல இருந்து 50 வயசு எடுத்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் வந்து இந்த ஹார்மோன்னால பாதிப்பு ஏற்படுது, மார்பகங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும், கர்ப்பப்பையிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது, கர்ப்பப்பையிலும் பிரச்சனைகள் வருவதற்கு அதிகம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து மார்பகம் எதுக்கு இருக்குன்னா, பெண்ணுக்கு குழந்தைக்கு உண்டார குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் இந்த மார்பகம். சோ கர்ப்பப்பை எதுக்கு இருக்குன்னா ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு அது இருக்கு. சோ இப்ப இது வந்து ரெண்டுமே வந்து அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது, குறைவாகவும் வேலை செய்யக்கூடாது. எதுவுமே ரொம்ப வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு, குறைவா வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு. சோ மார்பகங்கள்ல இருந்தும் பால் கொடுக்கற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பால் கொடுக்கறது முடியல, பாலே வரல அப்படின்னு சொல்றதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த பால் கொடுக்க முடியும் ஆனா பால் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அதுவும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு நேரம் வாய்ப்பாகுது. அடுத்தது என்னன்னா, அவங்க முதல் குழந்தை பெத்துக்கிறது 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுல வந்து ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் தான். இது வந்து இத்தனை வருஷங்கள் மார்பக புற்றுநோய் பேஷண்ட்ஸை பார்த்து இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது தானே தவிர இப்ப புதுசா ஒன்னும் சொல்லல. சோ ஒரு பெண் ருதுவார சமயம் ஏர்லியா இருக்கு, லேட்டா மாதவிடாய் நின்னு போகுது, முதல் குழந்தை 30 வயசுக்கு மேல பெத்துக்கிறாங்க, பால் கொடுக்கறதுக்கு பால் இல்ல, லாக்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது, இல்ல பால் இருக்கு ஆனா கொடுக்க முடியல. சோ இதெல்லாம் சேர்ந்து காரணிகளை அதிகமாகும். சோ ரிஸ்க் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. வம்சாவளி நான் சொன்ன மாதிரி 3% தான். சோ அதனால வம்சாவளி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்னொரு ஒரு காரணியும் சேருது. இதை தவிர வந்து உடல் பருமன். சோ இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உடல் பருமனாக இருக்கிற பெண்களுக்கு அந்த ஃபேட் இதுல போயிட்டு கொஞ்சம் இருக்கும். சோ அது மாதவிடாய் நின்னு போச்சுன்னு நினைச்சாலும் கூட அந்த கொழுப்பு சத்துக்கள்ல கூட, கொழுப்பு பாகங்கள்ல கூட இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். சோ அதுல பிரச்சனைகளும் வருது, மார்பகத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. சோ இதெல்லாம் தான் காரணிகள். சோ இதுல வந்து வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை, இது ஜெனட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல்னால தான். சோ லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு பாகம் இருக்கு, ஒன்னு வந்து கர்ப்பப்பை, இன்னொன்று கர்ப்பப்பை வாய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேற, கர்ப்ப

பை புற்றுநோய் வேற. ஸோ கர்ப்பப்பைங்கிறது வந்து யூட்ரஸ், கர்ப்பப்பை வாய்ங்கிறது தான் சர்விக்ஸ். நம்ம கர்ப்பப்பை வாயை தான் வந்து பிறப்பு வாய் வழியா பார்க்க முடியும். கர்ப்பப்பை வந்து நம்ம உள்ள பாக்குறதுக்கு அதுக்கு தனியா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிற மூலயமா தான் பார்க்க முடியும், இல்ல சிடி ஸ்கேன் மூலயமா அது வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ரேடியோலஜி வைஸ் பார்க்கலாம். மற்றபடி இந்த கர்ப்பப்பைய பாக்குறது கஷ்டம். கர்ப்பப்பை வாய் தான் நம்ம வந்து அது தன்னிச்சையா ஏற்படுத்தினா ஒரு துவாரம் ஒரு பெண்ணோட உடம்புல. ஸோ அந்த துவாரம் வழியா எந்த கிருமிகள் வேணாலும் உள்ள வரலாம். ஸோ அந்த நிறைய கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்காவாசி வந்து வைரஸ்னால ஏற்படுது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அது நிறைய இருக்கு, ஒரு 100 வகை இருக்கு. ஆனா அதுல 4 வகைகள் தான் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 வகையில 2 வகை தான், 16-18 வகைகள் வந்து 70% கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்மளுக்கு வேக்சினேஷனும் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்கவாசி இந்த வைரஸ்னால ஏற்படுது. மற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம கர்ப்பப்பை வாய்க்கு எடுத்தா, ஒரு பெண்ணுக்கு வந்து இங்க மார்பக புற்றுநோய்க்கு வந்து குழந்தையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா முதல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது, இங்க வந்து அதிகமா குழந்தைகளை பெத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இதுல குழந்தையே இல்லை அதனால மார்பகத்து பால் யூஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியல, இங்க கர்ப்பப்பை வாய் வந்து அதிகமா யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் பெத்திருக்காங்கன்னா, இவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறது இல்லை, எல்லாரும் குறைவா தான் பெத்துக்கிறாங்க. ஆனா அதிகமா அபார்ஷன் நடக்குது. ஸோ அதிகமா அபார்ஷனும் அதுக்கேத்த மாதிரி தான், நம்ம வந்து அந்த உள்ள கிளீன் பண்ணும் பொழுதும் நம்ம அந்த கிருமிகளை உள்ள நிறைய வர்றதுக்கான நம்மளே வழிவகுத்து கொடுக்கறோம். ஸோ அதுல மாற்றங்கள் அந்த கர்ப்பப்பை வாயில ஏற்படுது. இன்னொன்னு வந்து பல பேருடன் உடல் உறவு கொள்ளுதல். ஸோ ஒரு பெண் பல ஆண்களுடன் உடலுறவு கொண்டாலோ, இல்லை ஒரு ஆண் பல பெண்களுடன் உடலுறவு கொண்டாலோ, இந்த கிருமி ஆக்சுவலா அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக்குது. ஸோ இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற தசை, அது பேர் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது தான் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கு. இந்த எண்டோமெட்ரியம் தான் நம்மளுடைய மாதவிடாய எண்டோமெட்ரியம் வெளியில வருது. ஸோ ஒரு கர்ப்பப்பை எதுக்குன்னா குழந்தை உருவாகிறதுக்கு. ஸோ இப்போ குழந்தை உருவாகல அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த தோல் வந்து தானா வந்து அப்படியே உறிஞ்சி வெளியில வந்து திரமாக அதுலோட சேர்ந்து இது வெளியில போயிடும். இப்போ இன்னொன்னு புதுசா உள்ள இருக்கிற தோல் உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மாதவிடாய். ஸோ அந்த மாதவிடாய் குழந்தை வந்து உருவாகல அப்படின்னு சொன்னா இந்த மாதவிடாய் கரெக்டா மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். உருவாகி இருந்ததுன்னா அங்க அந்த மாதவிடாய் நின்று போகும், அந்த குழந்தை கரு வந்து அங்க உருவாகும். ஸோ இதுதான் அது. ஸோ அது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, இது நிறைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. எல்லாமே லைஃப் ஸ்டைல் தான் சொல்ல முடியும், ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இதுலயும் கிடையாது. ஸோ ஜெனட்டிக்ஸ் தான் நான் சொன்ன, ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லலாம். ஒரு டிஎன்ஏ மரபணுக்களுடைய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கு, இவங்க இந்த மாதிரி சூழல் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு குழந்தை இல்லாமல் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அதிகமாக நம்ம ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற தோல் வந்து பழுதடையுது, அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அண்ட் கர்ப்பப்பையில் வந்து குழந்தை பிறக்கலைன்னா அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. பிளஸ் உடல் பருமன், ஒபிசிட்டி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இந்த மூணு பாகங்களில் நம்ம ஓவரி முட்டைப்பையின் அப்படின்னு சொல்லும் பொழுது, முட்டைப்பையில வந்து இப்போ குழந்தை உருவாகியிருக்கும், குழந்தை இல்லாமலும் இருக்கலாம், பட் ஹார்மோன்ஸ் அதில் வந்து இன்னும் ஆக்சுவலாக இதுதான் காரணம்னு சொல்லறதுக்கே நிறைய இல்லை. இல்லை வந்து ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ குழந்தையில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னா ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, அவங்க வந்து குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த காலுக்கு தொடையில பவுடர் போட்டு விடும்பொழுது அந்த பொடி அப்படின்னால வந்து உள்ள போகும்பொழுது அது மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த முட்டைப்பையில அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஸோ அதனாலையும் முட்டைப்பையில புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஸோ முட்டைப்பை வந்து குழந்தை இருக்கு குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் காரணங்கள் இல்லை. ஆனால் அது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்னே ஒன்றுதான் காரணிங்கிறது இப்போதைக்கு தெரியும், பட் மற்ற காரணிகள் தெரியலை. ஸோ இதுதான் ஆராய்ச்சியில் நடந்துட்டு இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் வெளியில வரும். பெண்களுக்கான புற்றுநோய்

0: குறித்து
1: கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்ப சில பேர் சொல்றாங்களே கேன்சர் வந்து இப்ப ரீசெண்டா வந்த நோய் தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்ட்டு, இது உண்மையாது?
2: ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, ஆனா ஒரு விதத்துல கரெக்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன இல்லையா, பெண் வாழறதுக்கான லைஃப் வந்து நம்மளுக்கு ஆயுள் வந்து குறைவா இருந்திருக்கு முன்னாடி, இப்போ வந்து அதிகமா இருக்குது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால நம்ம வாழற எதிர்காலங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஆயுள் அதிகமா இருக்கும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. பட் அந்த காலத்திலயும் கேன்சர் இருந்திருக்கு, பட் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் யாரும் பண்ணல. ஆக்சுவலி 360 BC என்னவோ ஒரு ஸ்கெலட்டன் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல வந்து எலும்புகள்ல வந்து மாற்றங்கள் வந்து நம்ம வயிற்று புற்றுநோயினால ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்பயோ கண்டுபிடிச்சதுங்க. ஆக்சுவலி புற்றுநோய் வந்து கண்டுபிடிச்சதுனாலதான் அது வந்து நம்ம பித்தத்தினால ஏற்படுற வியாதின்னு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி அது, சரிங்களா? கருப்பு பித்தம்

0: அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு பைல், ஸோ பிளாக் பைல் தியரி. ஸோ அந்த தியரினால புற்றுநோய் உருவாகலாம். ஸோ அதனால லாட் ஆஃப் அது வந்து நிறைய இது இருந்தது. ஸோ இந்த பைல்னால தான், இந்த பித்தத்தினால தான் வியாதி வந்திருக்கு. நம்ம வாத்தா பித்தா கப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுர்வேதிக் இதில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது அந்த இதில் வந்து இந்த பித்த வகை வியாதிகள், ஸோ இது வந்து இந்த இதனால தான் ஏற்பட்டதுன்னு. இன்னொரு தியரி என்னன்னா, கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ஒரு பொருளை வந்து தேக்க தேக்க அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ கூர்மையான பல் இருக்கும் பொழுது இந்த வாயில் தோலில் போய் உராயும் பொழுது அந்த தோலில் வந்து சின்னதாக புண்ணு ஆரம்பித்து அந்த புண்ணு நாளடைவில் புற்றுநோயாக மாறலாம், அந்த பல்லை சரி பண்ணலைன்னா. ஸோ அது புற்றுநோய், அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் தியரின்னு. ஸோ அந்த மாதிரி வகைகள் நிறைய தியரிஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அதில் கிருமிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹெப்ஸ்டன் ஹியூமன் பாப்புலமா வைரஸ் சொல்றேன். லிம்போமாங்கிற ஒரு வியாதிக்கு ஹெப்ஸ்டன் பார் வைரஸ், இதனால இபி வைரஸ்னால இந்த லிம்போமா ஏற்படலாம்னு, பர்கிட்ஸ் லிம்போமா அப்படின்னு ஒண்ணு. ஸோ அது ஏற்படலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சார்ட் ஃபுட்ஸ் இல்லையா, அந்த சார்ட் ஃபுட்ல வந்து சாப்பிடும் பொழுது வயிற்றுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால வயிறு புற்றுநோய் ஏற்படலாம். இதுல வந்து ஒரு ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா, ஸோ இந்த பாக்டீரியா தியரி, ஸோ இதாவது கிருமிகள் தியரி இது. ஸோ ஹெலிகோபாக்டர் பைலரை வந்து வயிற்று புற்றுநோய் ஏற்படுத்தலாம். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த சி வைரஸ் லிவர் கேன்சரை ஏற்படுத்தலாம். ஸோ இது வந்து கிருமிகள் தியரி. ஸோ நிறைய தியரிகள் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபைனலா எப்போ வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் இது வந்து மரபணுக்களுடைய மாற்றம்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் காரணிகள் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்தது, பட் ரெக்கார்டிங் கம்மியா இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய தெரியணுங்கிறதுக்காக நிறைய இப்போ ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, டியூமர் ரெஜிஸ்ட்ரிஸ் செட்டப் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் உலகம் பூரா இருக்கு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டேஜிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு கேன்சர் ஸ்டேஜிங் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்களும் ஜப்பான்ல இருக்கிறவங்களும் யுஎஸ்ஏல இருக்கிறவங்களும் கூட்டு கான்ஃபரன்ஸ் நடத்தி இதில் வந்து நாங்கள் வந்து ஓகே நீங்க இவ்வளோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, நாங்க. ஸோ இதுல எந்த வைத்தியம் வந்து பலிக்குது, நல்ல பலித்தத்தை கொடுக்குது, ரெஸ்பான்ஸை கொடுக்குதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டேஜிங். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜிங்கை வந்து மக்கள் வேற விதமா அதை பார்த்து அதை ஏதோ பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டேஜிங் வந்து அதனால தான் உருவாச்சு. ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு டாக்டர் இங்கேருந்து இன்னொரு டாக்டரோட பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணத்துக்கு தான் அது. கேன்சர் இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியும், இன்னைக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, நம்ம நிறைய வெளியிலையும் கொண்டு வரோம், நிறைய பேருக்கு அவேர்னஸும் கொடுக்கறதுனால இன்னைக்கு வெளியில தெரியுது.
1: டாக்டர், கேன்சர்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
0: பல வகைகள் இருக்கு. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, ஸோ ஃபாலிகுலர் செல் கார்சினோமா. ஸோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அணு வந்து இருக்கு. ஸோ அந்த அணுவைக்கு தகுந்தபடி தான் புற்றுநோய்களும் அமைஞ்சிருக்கு, சரிங்களா. ஸோ யூஸ்வலா நாங்க வந்து எபிதீலியல் செல்லிலேருந்து உருவாகிறத வந்து கார்சினோமா அப்படின்னு கொடுத்துருக்கோம் பேரு. மீசன்கைமல் செல்ஸ்லேருந்து வரதுல வந்து சார்கோமா அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்குறோம், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு இந்த தசைகள்லேருந்து வர்றதுக்கு வந்து சார்கோமா, மேல் தோல் அந்த பகுதியிலேருந்து மேல் இருக்கிற உள் பகுதியில் மேல் இருக்கிற பகுதியிலேருந்து வர்றதுக்கெல்லாம் கார்சினோமா. ஸோ அப்படி பேர் தான். பட் இது எல்லாமே கேன்சரை சேர்ந்தது தான்.
1: டாக்டர், இந்த கேன்சர் பரவுதுல என்னென்ன ஸ்டேஜஸ் தான் இருக்கு?
0: ஆரம்ப நிலைன்னு ஒன்று இருக்கு. பரவின நிலை, அதாவது அங்கே லோக்கலா பரவின நிலைன்னு இருக்கு. முற்றி போன ரொம்ப முதிர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி இது. ஸோ ஆரம்ப நிலைன்னா அந்த ஒரு எந்த பாகத்துல அது ஆரம்பிக்கிறோம் அதுக்குள்ளேயே அது இருக்கு, இன்னும் வெளியில வரல. அதை விட கொஞ்சம் அதிகமான நிலைன்னா அந்த இடத்துல இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற நிணநீர் கட்டிகள்ல பரவி இருக்குதுன்னா லோக்கல்லி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு பரவி போயிருக்குது. இப்போ மூளைக்கு பரவி இருக்கு, மார்பகத்துல இருந்துன்னா பரவி போன ஸ்டேஜ். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ்.
1: டாக்டர், உடல் ரீதியா ஒரு ஆணோட உடலுக்கும் பெண்ணோட உடலுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு?
0: ஆண்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது, ஸோ அவங்களுக்கு டெஸ்டஸ் அப்படின்னு இருக்குது. பெண்ணுக்கு டெஸ்டஸ் இல்லை. ஆண்களுக்கு மார்பகங்கள் இருக்கு, ஆனால் பெண் அளவுக்கு அது இல்லை, சரிங்களா. ஸோ ஆண்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன். ஏன்னா அவங்க முட்டைப்பை இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் அதிகப்படியாக அதில் உருவாகுது. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி

0: வகை குணம் இருக்கு, இவங்களுக்கு வேற மாதிரி குணம் இருக்கு. ஸோ ஆண் உறுப்புகள்னால தான் எல்லாமே மாற்றங்கள். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து வேறுபடுறதுனால தான் ஒரு ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் நம்ம சொல்றோம்.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: எல்லாமே தமிழ்.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், ஒரு கருத்து இருக்கு, பெண்களுக்கு வந்து கேன்சர் வர ஆண்களை விட சான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு, அது உண்மையா?
3: இல்ல, ஆக்சுவலா உலகம் பூரா பார்க்க போனீங்கன்னா ஆணுக்கு தான் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்கு, பெண்களுக்கு அதிகமான இன்சிடென்ஸ் இல்ல, ஓகேங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால இறக்குறது அதிகமான ஆண்கள் தான். பெண்கள் ப்ராபப்ளி அது என்னன்னா, ஒரு நம்ம இந்தியால எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாலயே எடுப்போம், நம்ம ஏன் உலகம் புற போனோம். பெண்ணுக்கு வந்து என்னன்னா, நிறைய பெண்ணை வந்து இப்போ நம்ம உப்ப இருக்கிற காலகட்டத்தில் பெண்ணுக்கு நிறைய சொல்றோம், ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், பெண்ணுக்கு இந்த மாதிரி மரபு புற்றுநோய் வந்து இருக்கு. இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த சதவிகிதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 11 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வரலான்னு, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவும் எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் வரலாம்ட்டு. இன்னைக்கு அது 10ல் ஒருத்தருக்கு, 8ல் ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்கு, சரிங்களா? ஸோ 8 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க

0: வாழ்க்கை புறவும் சொன்னா அதிகம் தானே அது. ஸோ ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது புற்றுநோய் இல்லாம இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ. ஆனா பெண்களுக்கு வந்து ஆக்சுவலி குறைவான இதுதான் இருக்குது, ஆண்களுக்கு இன்சிடென்ட்ஸ் அதிகம். ஆண்களுக்கு பழக்க வழக்கங்கள், இப்போ அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அண்ட் ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடம், இப்போ அவங்க எல்லாரும் நிறைய மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்குது, டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்குது, அவங்க பண்ணுற வேலை அந்த மாதிரி. ஸோ அதில் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். பெண்களுக்கு வேற மாதிரி ரிஸ்க். ஸ்கிரீனிங் கிளினிக்ஸ் ஏற்படுத்தினாங்க. ஸோ மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, ஸோ பாப்ஸ்மியர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக அவங்க கொண்டு வந்து போனாங்க. இதே போல் பெண்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை பேர் இருக்குன்னா அவங்க டாக்டரை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து நிறைய சான்சஸ், ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன நோய் இருந்ததுனாலும் ஆரம்ப நிலையில கூட பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகம் இருக்கு. ஆண்களுக்கு அப்படி இல்லை. எத்தனை ஆண்கள் போயிருக்காங்க செக்கப்க்கு? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஒண்ணுமே இல்லாம 40 வருஷம் ஒருத்தர் போகாம அவருக்கு கடைசியில எனக்கு வந்து நான் எதுக்கோ போய் நான் பார்த்தேன், ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னது எனக்கு, அவர் வந்து வயிறு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு போய் பார்த்ததுல அவருக்கு குடல்ல வந்து புண்ணு இருக்கு, அந்த புண்ணு வந்து புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எதுவுமே எனக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் ஒன்றும் ஒரு செக்கப் கூட பண்ணதில்லை. ஸோ அந்த டாக்டர் வந்து ஒன்றுமே செக்கப்பே பண்ணலை, இப்போ வந்து இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லா பரிசோதனைகளும் அப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய ஆண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஆண்கள் நேரடியாக போய் செக்கப் பண்ணிக்கிறதே இல்லை. பெண்களுக்கு அவங்க பெண்களை எடுத்துக்கணும், பார்த்துக்கணும், பாதுகாக்கணுங்கிறதுல இருக்கும் பொழுது பெண்களை பாதுகாக்கிறாங்களே தவிர தங்களை பரிசோதனை பண்ணிக்கிறது குறைவு. ஸோ ஆண்கள் வந்து பரிசோதனை வந்து பண்ணும் பொழுது அதிகப்படியான நிலையில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மார்ட்டாலிட்டி, இந்த கேன்சர்னால இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. பெண்களுக்கு அது இப்போ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயெல்லாம் வந்து எப்படின்னா, இன்னைக்கு அந்த கிருமி இருக்குது அப்படின்னு சொன்னா 8 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ தான் அது புற்றுநோயா மாறும். ஸோ இந்த லேட்டன் பீரியட், இந்த டிலே, மாற்றங்களுக்கு தாமதம் ஏற்படுறது டைம்ல வந்து கண்டுபிடிச்சா கூட நம்ம அதை வந்து ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ அதுல அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆனால் மார்பக புற்றுநோய் அப்படி கிடையாது, அவங்க உடனே பார்த்துக்கணும். ஒரு கட்டி இருக்குதுன்னா பரிசோதனை பண்ணும்பொழுது அதை பார்த்துக்கணும். ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதுதான் வித்தியாசம். பெண்கள் இவங்க நம்ம நாட்டில் வந்து அதிகமாக பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஆண்களுக்கு குறைவு தான். ஆண்கள் செக்கப் பண்ணிக்கிறதும் குறைவு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் தே லிசன் வெரி வெல். ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஆண்கள் தான், பெண்கள் கம்மி. கேட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டு பெண்களை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, ஆனால் அவங்கள பார்த்துக்கிறது இல்லை. இதுதான் நிறைய இருக்குது. சிகரெட் கண்டிப்பா ஒருத்தர் வந்து பிடிக்காம இருக்கிறது நல்லது. ஆல்கஹால் கூட வந்து குறைக்கிறாங்களோ என்னவோ தெரியல எனக்கு, பட் சிகரெட் இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. பட் சிகரெட் ரொம்ப ரொம்ப புகையிலை, வெரி வெரி கெடுதல், ரொம்ப கெடுதல் ஒரு மனிதனுக்கு, தனக்கும் கெடுதல் இன்னொருத்தருக்கும் கெடுதல். ஆண்களுக்கான புற்றுநோய்கள்னு பார்க்க போனீங்கன்னா ஓரல் லங் கேன்சர், ஓரல் கேவிட்டி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், ஸோ இந்த மூணும் தான் இப்ப அதிகம் இதுல இருக்கு. ஸ்டமக் கேன்சர் பெண்களுக்குன்னு பார்க்க போனா முதலிடத்துல நிக்கிறது பிரெஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஒவேரியன் புற்றுநோய், அப்புறம் ஓரல் கேவிட்டி கேன்சர். ஸோ இப்படிதான் அது வருது, சரிங்களா? ஸோ புகையிலை இன்னைக்கு டொபாக்கோ ஸ்மோக்கிங் பெண்களுக்கும் இருக்கிறதுனால ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸும் அதிகமாயிட்டு வருது நம்ம பெண்களுக்கும் கூட. ஸோ ஆல்கஹால் ரெண்டு பேரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இன்னும் போனா மேபி இன்னொரு 10 வருடங்கள்ல இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம்.
1: டாக்டர், மெனோபாஸ் வந்து பெண்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதா?
0: அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி மெனோபாஸ்ல வந்து மாதவிடாய் நின்று போகிறது மெனோபாஸ். ஸோ மாதவிடாய் நின்று போகும்பொழுது ஹார்மோனுடைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதில் வந்து கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது கிடையாது. ஆனால் மெனோபாஸுக்கு அப்புறமும் தீட்டு வருது அப்படின்னு வச்சா அதை வந்து பெண்கள் டெஃபினட்டா போய் பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து முக்காவாசி கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மாதவிடாய்க்கு முக்காவாசி கேன்சர்ஸ் வந்து 40-60 வயசுக்குள்ளதான் அதிகமா வருது. மார்பக புற்றுநோயும் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சரி, இந்த 40-60 வயசுக்குள்ளதான் அதிகபட்சமான கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கப்படுறது. ரொம்ப குறைவானது தான் 40 வயசுக்கு கீழே. 60 வயசுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் சதவிகிதம் இருக்கு. ரொம்ப மெஜாரிட்டி கேன்சர் கேசஸ் வந்து 40-60 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மெனோபாஸ்னால கேன்சர்ஸ் அதிகமாகறது இல்லை, பட் மெனோபாஸுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள்

0: இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கணும், செக்அப் பண்ணிக்கிறது நல்லது.
1: மெனோபாஸ் அடைந்த பெண்கள் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு?
0: செக்அப் போகணும். ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து இந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. ஸோ மார்பக பரிசோதனை போய் டாக்டர் கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை காமிச்சுக்கணும், மார்பக பரிசோதனை பண்ணிக்கணும். மேமோகிராம் அப்படின்னு ஒன்று, எக்ஸ்ரே, மார்பக எக்ஸ்ரே ஒன்று. ஸோ அதை வருஷத்துக்கு ஒரு தடவை 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் பண்ணிக்கணும். அண்ட் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை. ஸோ கர்ப்பப்பை வாயில இருந்து பாப்ஸ்மியர் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த ஸ்மியர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கும் பொழுது அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்னங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த வைத்தியம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 வருஷமா நம்ம அதை பரிசோதனை பண்ணும் பொழுது 3 வருஷத்துலயும் ஒண்ணுமே இல்லை, அந்த கர்ப்பப்பை வாய் கிளீனா இருக்கு அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னவோ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா மார்பகம்ங்கிறது வந்து மேமோகிராம் வந்து 40 வயசுக்கு மேல கண்டிப்பாக எடுத்துக்கணும். குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கணும், இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் எடுத்துக்கணும். அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்கறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் இருக்கும். ஏன்னா அவங்க பரிசோதனை பண்ணும் பொழுது அதோடைய மார்பகத்துடைய தன்மையும் தெரியும், கர்ப்பப்பை வாயோடைய இதுவும் தெரியும். சோ அப்படி தெரியும் பொழுது டாக்டர் அதுக்கு தகுந்தபடி அறிவுரை கூறுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த உடல் பருமன் வராம நம்ம உடல் சிகிச்சைகள் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. உடல் பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், வாக்கிங் நல்லா பண்ணிக்கணும். எல்லாருமே 40, ஆணும் சரி பெண்ணும் சரி, டெஃபினட்டா சுகர் பிபி இதெல்லாம் செக்அப் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணினா நல்லது. ஹார்ட்டும் பாதிக்கப்படலாம். ஸோ புற்றுநோய் தான் எல்லாருக்கும் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சுகர்னாலையும் பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அதை பிபினாலையும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெண்ணானாலும் சரி ஆணால் இருந்தாலும் சரி 40 வயசு ஆகும் பொழுது எல்லா பரிசோதனைகளையும் பண்ணணும். உடல் பயிற்சி முக்கியம். எப்பொழுதும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் வாழ்க்கையில். அதிகமாக உணவு பொருட்களில் வந்து ரெட் மீட்டை வந்து அதிகமாக சேர்க்கறதுக்கு தவிர்க்கலாம். ஒரு அதிகமாக ஒரு பீஃபோ மட்டனோ போர்க்கோ எடுக்கும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. குடல் பெருங்குடல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால கூடுது. ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து குறைவா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிராய்லர் சிக்கன்னால கொழுப்பு சத்துக்கள் நம்ம உடம்புல சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லது. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதுதான் அவங்க வந்து எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். காய்கறிகள் பழங்கள் பெண்களும் சாப்பிடணும். பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு பரிசோதனைக்கு பெண் வந்து முன்னாடி வந்து நிக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாத்துலயும் பின்னாடி தான் வராங்க. ஸோ பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லை ஒரு அம்மா வந்து ஒரு தன் குழந்தைகளுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இன்னி காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் இருக்கு இன்னும் கொஞ்சம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு அனீமியா வர்றதுக்கான காரணமே இதனால தானே. அவங்க சரியா சாப்பிடாம வேலைக்கு போயிட்டு, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அசதி இருந்தாலும் கூட குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறாங்களே தவிர தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அசதியா போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில திரும்பி எழுந்து ஓட வேண்டிய அவசியம் ஏற்படுறதுனால தன்னை அவங்க கவனிச்சுக்கிறதே கிடையாது ஒரு அம்மா. ஸோ அப்போ கவனிக்காத பொழுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும். ஸோ அந்த சின்ன வயசு நம்ம ஒரு இது சொல்லியிருப்போம் தெரியுமா, அம்மா சுட்ட தோசை வட்ட வட்ட தோசை, உனக்கு 2, எனக்கு அப்பாவுக்கு 3, அம்மாவுக்கு 2, உனக்கு எனக்கு 1 அப்படின்றது. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலாக அதுக்காக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த போயம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கலாமே. ஹெல்த்தியாக ஒரு பெண் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். அவங்களே ஹெல்த்தியாக இல்லைன்னா அவங்க என்ன குடும்பத்தை பாதுகாக்க முடியும்? கஷ்டம். ஸோ அவங்களும் சரியாக சாப்பிடணும். ஸோ பழக்க வழக்கங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அவங்க பார்த்து சாப்பிடணும். இந்த மாமிசத்தை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும்.
2: இதுவரை பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர் வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.
4: எஸ் குட் குட் குட் குட் ஈவினிங் மக்களே, பாஞ்சு பறந்து துரசிங்க வரல, கொஞ்சம் குறைஞ்ச அரசிங்கம் தான் வந்திருக்கேன். ஆரஞ்சு நாப்பொலிக்கும் மல்லினா வணக்கம், ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு வணக்கம். நேரம் 4:03, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுறீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக

0: ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு கேம்லாம் கொண்டு வரல. ஆல்ரெடி நம்ம வீடுகளில் விளையாடுற ஒரு சாதாரண விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விளையாடும்? எஸ் நானே சொல்லிடுறேன். நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டுக்கு பாட்டு தாங்க விளையாட போறோம். எஸ் நான் ரெடி, நீங்க ரெடியா? ரொம்ப ஈஸி தான் நேர்களே. அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், அந்த வார்த்தையில் தொடங்குற பாடலை வந்து நீங்கள் பாடணும். இந்த லெட்டரில் தொடங்குற பாடலை நீங்கள் பாடணும். உங்களுக்கு அடுத்து வர நேயர்கள் அவங்க என்ன பாடலில் விட்டாங்க, என்ன லெட்டரில் விட்டாங்களோ அந்த லெட்டர்லேருந்து பாடணும் போவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, நம்ம நிகழ்ச்சியில் ஆல்ரெடி பாடின பாட்டை பாடக்கூடாது. அதனால் நேயர்கள் நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனிக்கணும். எஸ் எஸ் எஸ். இப்போ உங்களுக்கு உங்கள் மனதுக்கு திடம் ஊட்டும் விதமான ஒரு செயல் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னன்னா, நான் பாட்டு பாட போகிறேன். பாட்டு பாடவா, பாட்டு போடவா, பாட சொல்லவா, எழுந்து ஓடவா. தம்பி எதுக்கு பாரு இந்த பாட்டெலாம் பாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டதாங்க. இந்த குரல் வளத்தை வச்சுட்டு நானே பாடுறப்போ நீங்களாம் பாட மாட்டீங்களா? ஸோ தயங்காமல் நிகழ்ச்சியில் இருந்து நீங்களும் பாடுங்க, பாட்டு பாடி பரிசுகளை வெல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஸோ அதிகபட்சமாக எங்களால் தர முடியாத ஒரு கைத்தட்டு தான். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு பெரிய உற்சாகம் தானே. எஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைஞ்சு பாட்டுக்கு பாட்டு விளையாட நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6000-38 மற்றொரு எண் 295-2-0554 அப்படின்ற நம்பரை டயல் பண்ணுங்க. முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரை சேர்க்க மறந்துடாதீங்க. எஸ் நிகழ்ச்சியில் இப்போ முதல் காலர் இணைஞ்சிட்டாங்க. ஸோ பாட்டுக்கு பாட விளையாட அவங்க ரெடி. யார் என்னன்னு பாத்துறலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எக்க ஆகுது, யார் பேசுறா இங்க இருந்து?
1: மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யாமா சொல்லுங்க, ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, சோ நல்லா ஜோஷா பேசுங்க.
1: ஜோக்கா
0: இல்லம்மா, ஜோஷா சொல்லுங்கம்மா. இப்ப நிகழ்ச்சியோட தலைப்பை நீங்க எதை வச்சு ஃபன் பண்ண போற அப்படின்னு
1: தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பாட்டோட வார்த்தை சொல்லுவீங்க. அந்த இப்ப வா வா
0: பாடுங்க.
1: பரவாயில்ல,
0: நிகழ்ச்சியில முதல் நேரா இணைஞ்சு சூப்பரா பாடிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி ஐயா சொல்லுங்க, பாட்டு பாடலாம். என்ன வார்த்தை அப்படின்னா, போன நேர் வந்து எந்த வார்த்தையில முடிச்சாங்க கேட்டிங்களா?
2: நீயா?
0: நீ இல்ல, டி.
2: டியா?
0: டி. அப்ப டாடா டிடில இருந்து நீங்க பாடலாம்.
2: பாடிடலாமா?
0: பாடிடலாம், போடுங்க. நான் தாளம் போட நான் ரெடி.
2: டெல்லிக்கு ராஜா நாளோ பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு, அழகில் அறிவு நீ மறக்காதே.
0: ஏன் பாட்டி நிறுத்தி விட்டீர்கள்? பட்டியை கிளப்புங்கள், அடுத்த சரணத்துல ரெண்டு வரி எடுத்து விடுங்க.
2: அடுத்த வரி தெரியாதா?
0: பரவாயில்ல, என்ன வார்த்தையில முடிச்சீங்க? நான் கவனிக்கல, உங்க பாட்டுல நான் வாங்கிட்டனால என்ன வார்த்தையில
2: முடிச்சீங்கன்னு
0: எனக்கு பாக்கல.
2: சொல்லுங்க.
0: வணக்கம்.
3: பாடுங்க
0: சார், நீங்க பாடுங்க.

0: அது கிடையாது இந்த பாட்டோட முதவரி. அதுக்கு அது பாட்டுக்கு வேற பாட்டு, நீங்க கரெக்டா பாடுங்க. டூ டூ டூ நடுவுல வரும். நீங்க டாடா டிடில இருந்து வேற நல்ல பாட்டு யோசிங்க, நிறைய பாடல் இருக்கு. எனக்கு இந்த பாட்டு கேட்டோன்னே ஆனந்தமாயிருச்சு. சூப்பர் சார், இந்த பாட்டு வந்து உங்க டாடி கேட்டு டிகிட் பண்ணிடலாம் இந்த
1: பாட்டை.
0: நன்றி சார், நன்றி. அடடா அடடா, நேர்கள் வந்து நான் என்னவோ நினைச்சேன், ரொம்ப தயங்குவாங்க. அப்பலாம் நம்ம நேர்கள் ஆச்சு, ரொம்ப ஜோஷான நேர்களுங்க. அவங்க வந்து வைப் பண்றதா அவங்க நேர்களோட முழு நேர வேலையை நினைக்கிறேன். நல்ல நிகழ்ச்சி இணைஞ்சு நல்லா ஃபன் பண்ணக்கூடிய நேர்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள். ஸோ அந்த மாதிரி நேர்களை ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்ஜியாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல நல்ல பாட்டா பாடினாங்க. நான் யாவச்சுக்கணும் கடைசியில் அவர் என்ன பாட்டு பாடினாருன்னா, மே தான் உன்னை கண்டாலே ஆனந்த மே அப்படின்னாரு. மே இது ஜூன் மாதம், பரவாயில்ல இருந்தாலும் மேலே பாடியிருக்காரு. ஸோ அடுத்து வர நேர் வந்து மேலே பாடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மேபி நான் சர்ப்ரைஸாக வேறு ஒரு வார்த்தை கூட கொடுக்கலாம். அதனால் அடுத்து வர நேர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா பாட்டு கேட்டாச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலான ஒரு பாட்டு, என்ன தான் நம்ம நேர்கள் பாடினாலும் ஒரு நல்ல பாடல் கேட்குறது வந்து ஒரு நல்லது தானே. ஸோ அப்படி நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு தான். இந்த பாடல் வந்துட்டு ஒரு அருமையான பாடலுங்க. இந்த பாட்டு வந்து ஒரு தெலுங்கு பாட்டோட தழுவல் தான். ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு மனுஷனால் எப்படி விழாமே இருக்க முடியும், விழுந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். ஸோ அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கேட்டு இணைந்திருங்க மக்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ண நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அர்ஜுனும் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். போன பாட்டு கேட்டீங்க பாத்தீங்களா, விழாமல்லே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அந்த லிரிசிஸ்ட அந்த கவிஞர் வந்து அந்த பாடலாசிரியர் வந்து எழுத சொல்லியிருக்காரு, சாரி அந்த இசையமைப்பாளர் அது எழுத சொல்லியிருக்காரு அந்த பாடலை. அது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படத்தோட தழுவல் தான். ஆனால் அந்த முதல் லைன் மட்டும் அவருக்கு சிக்கவே இல்லை. எவ்வளோ நல்ல லைன் இருக்கு, ஆனால் அந்த லைன் முதல் லைன் மட்டும் சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, லிரிசிஸ்ட் யாருன்றதை கடைசியாக சொல்கிறேன். அவர் அன்றைக்கி நைட்டு ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரெண்டு பேசஞ்சர்ஸ் பேசிட்டு இருந்திருக்காங்க. அவன் பாரு ஆறு நாட்டத்துக்கு அவனால விழாமலே இருக்க முடியுமா, இப்போ விழுந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு தோணியிருக்கு, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையில் இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான லைனை எழுதி விட்டார். அந்த எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமுத்துக்குமார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். காதல் ஒரு பரமபதம், கண்ணிரண்டில் தாயம் விழும் அப்படின்னு அடடா என்ன மாதிரி வரிகளை எழுதிருக்காருல. சரிப்பா சரிப்பா, மேட்ருக்கு வா, நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா, என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், பாட்டு பாடவா கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். போன காலர் என்ன லெட்டர் முடிச்சாங்க அப்படின்னு அடுத்த காலர்ட்ட கேட்டு பார்ப்போம், கேட்டிருக்காங்களா இல்லையான்ட்டு. வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிறது பேசுறான்?
1: வணக்கம், நுங்கம்பாக்கம் டேக்ஸ் சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன்.
0: போஜராஜன் ஐயா வணக்கம் ஐயா, கேட்டீங்களா போன காலர் என்ன இதுல முடிச்சாங்க, எந்த வார்த்தையில? அப்படிங்களா, எனக்கு யாவும் இருக்கு, அவர் மேல முடிச்சாரு. இப்ப பாருங்க, மாமா மீமில இருந்து பாடுங்க ஒரு பாடல். மாமா மீயா, என்னங்க என்ன கேம்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பாட்டு பாடவா கேம் இருக்கோம். போன காலர் ஒரு லைன்ல வார்த்தையில முடிப்பாரு, அதே வார்த்தையில நீங்க பாடணும். பாட்டுக்கு பாட்டு விளையாண்டுருக்கீங்களா
1: வீட்டுல? பாட்டு முடிச்சோன்னு
0: அடுத்த ஆரம்பிங்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும்.
1: என்ன
0: பாட்டு சார்? அதுதான் சார், நீங்க தான் சார் பாடணும்.
1: என்ன
0: சார் மண்ணுக்கு வருது சார், என்ன சார் மேல பாடணும்? நன்றி சார், நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில மடத்தினர் வணக்கம்.
2: நன்றி
0: கலாமா, இப்படிலாம் சொன்னா மட்டும் உங்களுக்கு நான் பாஸ் மார்க் போட மாட்டேன். நீங்க பாட்டு பாடணும், பாடியே ஆகணும், சொல்லுங்க. அது என்ன
2: பாட்டு?
0: இது ஜூன் மாதம்மா, மே மாதம் இல்ல. பாட்டு பாட, ஆமாமா மே தான், மே மாமா மீமி மேல எதனாலும் பாடல நீங்க.
2: மாமா ஒரு
0: பொண்ண கூட, பாடுங்கம்மா பாட்டா பாடுங்க.
2: ரஜினி பாட பாடுறது
0: அதெல்லாம் சொல்லப்படாது, பாட்டு பாடினா தான் செல்லும், இல்லாட்டி செல்லாது
2: செல்லாது.
0: சரி வச்சிருக்கீங்களா, என்னங்க நல்லா பாட வந்தீங்க விட்டுட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியில இருக்கு, நன்றி. நிகழ்ச்சியில இனிமே அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், யார் இங்க இருந்து பேசுறா?
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா அம்மா சொல்லுங்க, நீங்களாச்சும் பாட ரெடியா?
3: மேதான்
0: மேலேயே பாடணும் இல்ல, நீங்க மாமா மீமில கூட பாடலாம்.

0: முடிச்சீங்க? யாரிடம் தூது சொல்வது? உன்னை நான் என்று சேர்வதா?
1: என் அன்பே.
0: என் அன்பே? நான் சரி ஓகே, என் அன்பே முடிச்சிருக்கீங்க. அப்ப பாபா பிபில இருந்து பாடணும். சூப்பரா பாடணும். உங்களுக்காக ஒரு கிளாப்மா. சூப்பர் சூப்பர். அப்ப நிகழ்ச்சியில என்ன நேரம் எனக்கெல்லாம் நீங்க கொடுக்கல அப்படின்னு கேட்க கூடாது. எல்லாருக்கும் பொறுமையா வழங்கப்படும். யார் பகோல போட்டது? நிகழ்ச்சியில நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க சார். நீங்க தான் சார் சொல்லணும். நம்ம ஃபன் பண்ணலாம். ஷோல இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கோம், நீங்க பாடலாம். ஆமா சார், உங்க பேர் முதல்ல சொல்லுங்க.
2: பாட்டுக்கு
0: ஒரு பக்கம் கிடக்குறீங்க. நீங்களே ஒரு பாடகராட்டு வாங்க. நன்றி. இந்த மாதிரி பாடகரா இருந்தா கூட டக்குன்னு ஸ்பாட்டு போடுறப்ப எல்லாருக்கும் பதட்டமா தான் இருக்குல்ல. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததை ஒரு பாடல் கேட்டலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: Rainbow

0: பாடல் கேட்டு வந்த நேரம் 4:27. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. ஆர்ஜி அர்ஜுன் தான் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் நம்ம இந்த படங்களில் பாப்பாவில் அந்தாட்சி விளாடுற மாதிரி சில சீன்லாம் வரும். அப்படி எனக்கு நினைவில் வந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல், லாலிபப்பு லாலிபப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு நடிகர்களும் அவங்க மாறி மாறி அந்த பாட்டு பாடிப்பாங்க. நல்ல பாடல் இது, அதனால தான் அந்த பாட்டு பிளே பண்ணேன். எஸ் பாட்டு பிளே பண்ணது போதும், எங்களை பாட விடுப்பா அப்படின்னு நேயர்கள் லைனில் தொடர்ந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறா?
1: தாமல்பட்டி தலை வெங்கட் சார். நிகழ்ச்சி சரவடி மாதிரி போகுது சார்.
0: சரவடி மாதிரி போதா? நீங்களும் சேர்ந்து ஒரு ஆட்டம் கொளுத்தி விடுங்க சார். பாடுங்க ஒரு பாடல. சக்கரம் அந்த வரச்சா அந்த சா அந்த வார்த்தை
1: கொஞ்சமா
0: நெஞ்சமா அடுத்து இருக்க கொஞ்சம் பாடிட்டு
1: இருக்கீங்களா?
0: முடிச்சிடலாமா? சரி என்ன வருதுல முடிச்சீங்க? கொஞ்சமா நெஞ்சமாவா?
1: நெஞ்சமா சார்.
0: மா நெஞ்சமா மாலை முடிச்சிருக்கீங்க.
1: ஆமா சார்.
0: நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில நீ மறுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறா?
2: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, அவர் போன காலர் எந்த முடிச்சான்னு கேட்டீங்களா?
2: நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்ன சொன்னால் புரியுமா
0: சார்? எனக்கு புரியாது சார், ஏன்

0: போன காலர் அந்த லைன்லயே முடிக்கலையே, அவர் மாலை முடிச்சாரு. சோ நீங்க மாலை வச்சு எல்லாரும் பாடணும். ஆமா மாலை தான் முடிச்சாரு.
1: அதுக்கு வச்சிருக்கேன் பாட்டு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு
0: கேளு. அடுத்து என்ன சார் வாங்குவீல பூங்குல நிறைய பாடுவீங்க நினைச்சா, நானும் நிறைய மெட்டலா ரெடி பண்ணி வச்சேன், லலலான்னு
1: முடிச்சிட்டீங்க
0: சார். வாங்குவீல பூங்குலே சேதி ஒண்ணு கேட்டுட்டோம், அடுத்து அடுத்த லைனாச்சும் பாடுங்க, அப்பதான் செல்லு இல்லடி செல்லாத செல்லாது. தெரியாதா என்ன சார், எல்லா பாட்டும் தெரியும், டப்பு டப்புன்னு சொல்லுவீங்க நீங்க, விட்டுட்டீங்களே பரவாயில்ல சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. எஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு வரையும் தெரிஞ்சால் கூட போதும் தான், ஆனால் நம்ம நிகழ்ச்சிக்கு அது போதாது. ஏன்னா வந்து நீங்கள் நல்லா பாடினாதான் அடுத்து வர காலருக்கு கொஞ்சம் டஃபாக கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கா மாலை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பாடிடுறாங்க. பாருங்க ஒரு சிலர்லாம் பாட்டை ரெடியாக பேங்க்கில் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க, அதனால் ரொம்ப டஃப்பான பாட்டாக யோசிச்சுடுவாங்க. உங்களோட உங்கள் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தர ஷோவாகவும் இது அமைஞ்சிட்ருக்கு, அதனால் தயக்கம் இல்லாமல் பாடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ எஃப்எம் 100.8.

மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும்

டிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு

0: 104.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் மக்களே, நேரம் 4:35 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஃபன் பண்ணலாமா
1: எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட நான் ஆர்ஜே அர்ஜுன் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நான் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா என்ன வச்சு நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நேர்கள் அப்படி ஒரு ஒருத்தர் பாடுற விதமும் ஒரு ஒரு ரேஞ்சாக இருக்கு. ஒரு சிலர் வந்து என்ன உண்மையிலே ஃபன் பண்ணுறாங்களா உண்மையில உங்களுக்கு பாட்டு தெரியலையா தெரியல. ஸோ அடுத்து அதை தீவிரமாக விசாரிக்கணும். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நேர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறார்?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஜி ஆர் சரவணன். சரவணன்
1: சார், இப்படி ஒரு பாடல் இருக்கா சார்? இதுவே இவ்வளவு லென்த்தா இருக்கு, இனிமேல் நீங்க பாட்டு போனா இன்னும் லென்த்தா இருக்கும் போலயே. சரவணன் சார், சூப்பர் சார். சரவணன் சார் பாடலாமா?
3: சொல்லுங்க.
1: ஆ, பாடல் பாடலாம் சார்.
3: ஹலோ
1: சார், கேக்குதுங்களா?
3: ஹலோ.
1: ஆ, பாத்தீங்களா என்ன வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, நிகழ்ச்சியில் நீ மனுத்த நேயர். ஹலோ ஹலோ, இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
4: அர்ஜுன் அண்ணா, பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொக்கலிங்கம் சார், சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் பாட்டு பாடலாமா? அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்களா? போன பாடல்
4: பாடலாம். காணா காவனா சொல்லுங்க, நான் பாடுறேன்.
1: காணா காவனா சொல்லுமா? உங்கள் ஆசைக்கினுங்க. நீங்கள் கொஞ்சம் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிங்கன்னா நான் அதையே கொடுப்பேன். எனக்கு ரேடியோ வால்யூம் தான் அதிகமாக கேட்குது. கொஞ்சம் அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம பாடலாமா?
4: பாடலாம். காணா
1: பாடலாம் சார். காலை ஏதாவது ஒரு பாடல் பாடுங்க சார்.
4: கல்லெல்லாம் மாடிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் சொல்லாகுமா, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம்.
1: அடடா அடடா அடடா, அருமையா பாடிட்டீங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். என்ன வார்த்தையில முடிச்சீங்க சார்? திருவாசகம் மாவுல முடிச்சீங்களா? மாலை முடிச்சிருக்கீங்க, சிறப்பா பாடிருக்கீங்க சார். நன்றி
4: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார், சுந்தரேசன் சார்.
1: சுந்தரேசன் சார் சொல்லுங்க சார், மாவரிசையில் ஒரு பாட்டு பண்ணும் சார், அவ்வளவுதான் டாஸ்க்.
5: மல்லிகை முல்லை
1: முல்லை
5: பனி கிள்ளை
1: கிள்ளை என்ன சார்? ஐயோ, ஏதோ பாடிட்டு நான் பாடி பாடிட்டீங்களா? அவ்வளவுதானா? என்ன சார், ஏதோ போன்ல ரிங்கு குடுக்கற மாதிரி ரெண்டே விரல் முடிச்சுட்டீங்க. நான் கூட நிறைய பாடுவீங்க
5: நினைச்சேன்.
1: போதும் சார், போதும் சார். அடடா அடடா, நான் சொன்னேன்னு சரண வரைக்கும் போயிட்டீங்களே. என்ன வார்த்தையில முடிச்சிங்க சார்? நான் வரிசையில் முடிச்சிங்களா?
5: நன்றி சார்.
1: நான் நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் நீ மறுத்து நேர்வர்கள். வணக்கம்.
6: நல்லா
1: இருக்க சார், யாருங்கிறது பேசுற, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: எனக்கு
1: பழைய பாட்டு தெரியாதுதான், அதுக்காக வந்து லிரிக்ஸ் ஏமாத்திருக்கேன். இப்படிதான் வரும் அந்த பாட்டு.
6: நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்களும் ஈடு கொடுத்து பாடுறீங்க, அழகா அருமையா இருந்தது சார் இந்த பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது உங்க மனசுல இருக்கிறதா நான் பேசணும் அவ்வளவுதானே சார்? கண்டிப்பா பேசிடலாம் சார்.
5: புது பாட்டு.
1: நன்றி சார், போதும். ஒரு பாடலை வந்து சிறப்பா பாடிட்டீங்க. எந்த வார்த்தையில முடிச்சிங்க சார்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் மாவரிசை எடுத்துக்கலாமா? உறவாட வேண்டும் இம்மல முடிச்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி சார்.
5: வாய்ப்புக்கு நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா சார்.
1: ஹேமா மேம் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே மேடம் சொல்லுங்க. போன

0: நேர் என்ன வாரத்தில் முடிச்சாருன்னு பாத்தீங்களா? மாவரிசையில் முடிச்சிருக்காரு. ஆமா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். மாலை இம்ல முடிச்சிருக்காரு, அதனால மாமா இம்ல
1: பாடுமா?
0: மாலை பாடுங்க.
1: மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள்.
0: சூப்பர் சார்.
1: அவனும் கனவுகள் அவள் படைத்தாள். அவ்வளவுதான் சார். இல்ல
0: என்ன சார், அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க? தங்கச்சிக்கு இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து பாடலாம்ல?
1: பண்ணுமா? ஐயோ, நேர்கள் வெயிட் பண்றாங்க.
0: நேர்கள் வெயிட் பண்றாங்க. அதனால என்ன சார், நீ நிறைய பாடுவீங்க நடிச்ச? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் ஒரு அருமையான பாடல் படிக்கிற நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கம்மா. சொல்லுங்க, நீங்க அந்த வரிசையில பாடலாம். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அப்படின்னு லால பாடலாம் நீங்க. நன்றிமா. அதனால நீங்களே முடிச்சு வச்சிட்டீங்கன்னு சொல்லி இனி ஒரு பாடகரா முடிச்சதுக்கு நன்றியம்மா. ஸோ அவங்க வந்து ஒரு லைனில் முடிச்சாங்க, அந்த லைனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதனால அடுத்த நேரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன் கொடுக்கலாம். அதற்கு முன்னாடி போதும்ப்பா, நம்ம பாட்டு பாடினது போதும், உண்மையிலேயே நல்ல ரேடியோவில் ஒரு நல்ல பாட்டாக போடு, இவங்க பாடினதெல்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அடையட்டும் அப்படின்னு சில பேர் சொல்கிறது கேட்குது. என்னங்க, நம்ம நேரங்கள் நல்லா தாங்க பாடுறாங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதனால் வந்து நேர்கள் எல்லாருமே வந்து அந்த உங்கள் குரல் வளத்தை இன்னும் நீங்கள் திடப்படுத்திட்டீங்கன்னா வந்து பல பாட்டு போட்டிகளை நம்ம கலந்து பல பரிசுகளை வெல்லலாம் என்று நினைக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளைஞர் இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சினிமா படங்களில் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கக்கூடும். அப்படி நான் என் நினைவுக்கு வர ஒரு பாடல் வந்துட்டு படையப்பா படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீலாம்பரி அதாவது ரம்யா கிருஷ்ணன் அவர்களோட வந்து ஒரு மோதும் மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் ஒரு பாட்டுக்கு பாட்டு பாட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு அருமையான பாட்டு தான். அது என்ன பாடு அப்படின்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், படையப்பா படத்தில் வந்து மின்சார பூவே அப்படின்னு ஒரு அருமையான பாடல் வரை இருக்கு. ஸ்ரீனிவாஸ் மற்றும் நித்யஸ்ரீ அவங்க குரலில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், ஏறக்கும் மனிசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலி 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: விட்டோம் அப்படின்னு பாடல் கேட்டு வந்த நேரம் 4:48 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு பாட்டுக்கு பாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நேர்கள் சூப்பராக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராது கொடுக்கணும், அது மட்டும் தான் கொடுப்பேன். எல்லாம் ரெண்டு லைனில் முடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் நாலஞ்சு வரி சேர்த்து பண்ணால் தான் அடுத்து வர காலேஜ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டு அடுத்த காலர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறா?
1: சொல்லுங்கம்மா,
0: பாட்டுக்கு பாட ரெடியா? ரெடி. சொல்லுங்க, என்ன பாட்டு பாடலாம்?
1: அம்மா யாவருமா
0: நம்ம சென்டிமெண்டா
1: பேசி

0: என்று சொல்லலாம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ரெண்டு பாடிட்டேன்.
1: சூப்பர்மா சூப்பர்மா, அடடா அருமையா பாடுறீங்களே. நான் கூட ஏதோ சும்மா கலைச்சு விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அழகா பாடுறீங்க மா. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவுன்னு ஒரு அழகான பாடல் பாடியிருக்கீங்க. எந்த வரியில முடிச்சீங்க? அப்பா என்றால் அறிவு, ஊ எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப சிறப்பா பாண்டிங்கம்மா உங்களுக்காக. சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த இளைஞருக்கு வந்து வா வரிசையில் ஏதாவது பாடல் கொடுத்துடலாம். நன்றி. வருக வணக்கம்.
2: வணக்கம. வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறா?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா, பாட்டுக்கு பாட ரெடியா?
2: டாக்டர் ஷோ சூப்பரா இருந்தது.
1: நன்றிம்மா. நம்ம ரெயின்போ எஃப்எம்ல எல்லா ஷோவும் சூப்பரா இருக்கும்மா, சோ நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
2: எப்பவுமே எப்பவுமே செம தூள்.
1: சூப்பர்மா சூப்பர்மா, அடடா நீங்க என்னோட வேலையை பாதி மிச்சப்படுத்துறீங்க. சூப்பர். ரைட், இப்ப பாட்டுக்கு பாடிடலாமா? பாட்டுக்கு பாட்டு
2: என்ன சொல்லணும்?
1: போன நேர் வந்து ஊ வரிசல வா வா விவில இருந்து ஏதோ ஒரு பாடலாம். வா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாடலாம்.
2: வா வா வந்தனம்
1: தொடர்ந்து
2: கஞ்சி வளையம் கொண்டு வஞ்சி வருதப்பா
3: வரப்பா.
1: ஓகேமா, விடுங்க விடுங்க, பி லீவ் இட் லீவ் இட், பி ஹாப்பி. வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, அந்த பாடல் பாடிருக்கீங்க. நான் அதை வந்து சரி, நீங்க ரெண்டு பாடல் பாடுறதால உங்க முயற்சிக்கு ஒரு இது பாராட்டும் விதமா அந்த பாடலையும் நான் எடுத்துக்கிறேன். நன்றிமா,
2: இப்ப கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே, நன்றிமா நன்றிமா
2: நன்றி.
1: நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறா?
4: போதும்
1: போதும் போதும், இதுக்கு மேல என்ன பாட சூப்பரா பாடிட்டீங்களே. அருமை அருமை, கண்ணுக்கு கண்ணு
5: பாடுறீங்க
1: வணக்கம்.
6: மாலை வணக்கம் நண்பா.
1: நண்பா வணக்கம்.
6: அடையாளமட்டிலிருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம. அந்த பாடல் பாடல் அவர் வந்து குங்கும
6: பூ. நானும் பாடிட்டுமா ஒரு பாட்டு?
1: நீங்க பாடுறது ஜோ இல்ல, நான் குடுக்கற லெட்டர் எல்லாம் பாடணும். அதான் ஜோ. என்ன பாட்டு பாடுவேன் நான் வந்து? அவர் இது குங்கும பூவே கொஞ்சம் புறாவே அந்த பாடல் பாடியிருக்காரு. புறாவே வாவா விவில இருந்து ஏதாவது பாடுங்க.
6: நான் பாட்டு ஒன்று பாடிடுறேன் சார்.
1: சரி சார், இவ்வளவு ஆச்சுப்பட்டீங்க. ஓகே பாடிடுங்க.
6: எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்ந்து மலர்வதும் எனக்காக, அந்த மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சார், நன்றி. சிறப்பா பாடிருக்கீங்க,
6: ரொம்ப ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யாருங்க பேசுறா? ஹலோ
7: சார்.
1: கேக்குது சார், சொல்லுங்க பேசலாம்.
7: பாபுராஜ் முகமது இக்பால்.
1: ஓகே சார், இக்பால் சார் பாடலாம் ஏதோ ஒரு பாடல். அவர் வந்து அவர் இருப்ப பாடல் ஒன்று பாடிருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா, வா வரிசில இருந்து ஏதோ ஒரு பாடல் பாட சொன்னேன். அடடா இணைப்புல இருந்து போயிட்டாரு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறா?
8: வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
1: சாமிநாதன் ஐயா பாடலாமா ஐயா? நீங்க தான் நிகழ்ச்சியோட நிறைவு காலர், நீங்க தான் அந்த லக்கி காலர். வா வரிசில இருந்து ஏதாவது

0: பாடல் பாடலாம் ஐயா.
1: வாவிருக்கீங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: வந்தால் மகாலட்சுமியே வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே.
0: அடடா அடடா அடடா சுமாரு, மகாலட்சுமி யார் ஐயா? நன்றி ஐயா. எஸ், இன்னைக்கு நேயர்கள் வந்து சூப்பராக பாட்டுக்கு பாட்டு விளையாண்டாங்க. அதில் சில பேர் ரொம்ப சூப்பராகவே பாடினாங்க. எதிர்பார்க்கல, என்னடா இவ்வளோ குரல் வளம் இருக்குது, நம்மலாம் வந்துட்டு ஆர்ஜின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், இன்னுமே சூப்பராக பாடுற நிறைய பேர் நம்ம ஷோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் அந்த நான் சொன்ன கனெக்டிவிட்டி, போன காலர் என்ன பாடினாங்கன்னு கேட்டு அதை கரெக்டாக பாடுறாங்க. ஏன்னா வந்து லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதையும் நோட் பண்ணி கரெக்டாக பாடிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், லைன் கிடைச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ட்ரை பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி இல்லை, எல்லா நிகழ்ச்சியிலையும் நம்ம ஃபன் பண்ண தான் போகிறோம், வாழ்க்கையே ஃபன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஜாலியாக வைபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறவா ஒரு வைபான சாங் தான் இறக்கிருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த வைப் அப்படின்னாலே ஏதோ இந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான வார்த்தைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, போன ஜென்ரேஷன் அதாவது போன இது கூட அந்த 80s 90s கூட அவ்வளோ வைபான பாடல்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவாக ப்ளே ஆகிருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கா திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் ப்ளே ஆகிருக்கு. அது யாரோட இசையமைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் கணேஷ் அவர்களோட இசையமைப்பில் ப்ளே ஆகிருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரலில் வாலி அவர்களின் வரிகளில் ஒரு வைபான பாடல் ஒன்று ஒலிக்கிருக்கு. ஸோ எஸ், மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆர்ஜே அர்ஜுன். கரெக்டாக இருந்தா புரட்டா, ஆர்ஜே அர்ஜுன் ஷைனிங் ஆஃப் வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேர்களே, ரெயின்போ மேடையில இன்று நாம சந்திக்கக்கூடிய விருந்தினர் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதை விட சூப்பர் என்னன்னா அண்டர் 19 கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஒரு கிரிக்கெட்டர் லைஃபையும் சரி, சினிமாவில் ஒரு ஸ்டார்டம் லைஃபையும் சரி பார்த்த ஒரு பிளஸ்டு ஹியூமன் அப்படின்னு சொல்லிடலாம். சினிமாவில் அவருடைய ஜேர்னியை வந்து 3 மூவியிலிருந்து கத்தி, காக்கி சட்டை, மௌனகுரு, சாட்டை, அறம், இமைக்கா நொடிகள், அந்தகாரம், மாறன், நெஞ்சுக்கு நீதி, வருணன், வடக்குப்பட்டி ராமசாமி, ஹாப்பி ராஜ், ஹவுஸ்மேட்ஸ், 10 hours அப்படின்ட்டுன்னு சூப்பராக வந்து அறிமுக படங்கள்லையும் சூப்பரான ஒரு ரோல்லையும், ஸ்டார்டம் படங்கள்லையும் சூப்பரான ஒரு ரோல்லையும் சூப்பராக நடிக்கக்கூடிய கலக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்டர் ஜீவா ரவி வந்திருக்கிறாரு. வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்
1: சார். உங்க லைஃப ரெண்டு இடத்துல பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட டீனேஜ்ல முழுக்க முழுக்க கிரிக்கெட்ல பயணப்பட்டிருக்கிறீங்க. அடுத்த ஒரு மெச்சூரிட்டி வரும்போது

0: அந்த எக்ஸ்பீரியன்ஸை சினிமாவில் கடத்திருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வித்து அப்படிங்கிறது தாத்தா பாட்டி யாராவது யோசிக்கலாம். உங்கள் லைஃப்பில் கிராண்ட் ஃபாதர் ஜி என் வேலுமணி அவர்களோட பங்களிப்பு, உங்களோட குழந்தை பருவத்தில் அவரோட சினிமாவை நீங்கள் பார்த்த விதம் பற்றி சொல்லுங்கள்.
1: தாத்தா ஜி என் வேலுமணி வந்து கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊரில் ஒரு டெய்லர். அங்கே வந்து அவருக்கு ஒரு சினிமா ஆசை வருது, ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின் போது ஒரு டெய்லராக இருக்க ஒரு நாலு பேரோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல்னு ஒரு படம் பண்ணுறாங்க. படம் சரியாக போகலை, சரி நம்ம தனியாக அவரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நடிகர் திலகம் சிவாஜி அவரோட நட்பு கிடைக்குது. ஸோ அவர்கிட்ட போய் பேசும்போது தான் வந்து பாகப்பிரிவினை உருவாகுது. ஃபஸ்ட்டு தாத்தா ப்ரொடியூஸ் பண்ண படம் பாகப்பிரிவினை, அது கோபிச்செட்டி பாடத்திலே ஃபஸ்ட்டு ஷவுட் பண்ணி முதல் படம் அங்கே தான். அதுக்கப்புறம் தான் நிறைய மணிமன்னன் சார் படம், சத்யராஜ் சார் படம். ஸோ அந்த பாரியூரம்மன் கோயிலில் பிள்ளையார் கோயிலுக்குன்ற சாங் தான் ஃபஸ்ட்டு. சிவாஜி ஒரு ஹேண்டிகேப்டாக இருப்பார், அதான் தாத்தா முதல் முதல் ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அவரோட பயணம் தொடர்ந்த போது என்னன்னா, ரெண்டு ஜாம்பவான்கள் திரையுலகத்தோட லிஜெண்ட்ஸ், புரட்சி தலைவர் அவர்களும் நடிகர் தலைவர் அவர்களும், புரட்சி தலைவரோட குடியிருந்த கோயில். ஸோ அந்த படங்கள்லாம் தாத்தா வரும்போது ரெண்டு குடும்பத்துக்கும் நம்ம வந்து செல்ல பிள்ளைகள் ஆகிட்டோம். நட்பு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் தாத்தா வந்து புரட்சி தலைவர் மட்டும் தாத்தாவை முதலாளின்னு தான் கூப்பிடுவார். ஒரு ரெண்டு மூணு பேரில் தயாரிப்பாளர் ரெண்டு மூணு பேரில் தாத்தாவும் ஒருத்தர், முதலாளின்னு கூப்பிட்றது அவரை மட்டும்தான். ஏன்னா தாத்தா ஒரு மூன்றரை மணிக்கே வந்து பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அன்னன்னைக்கே புரட்சி தலைவரே கேட்டுக்காரு, ஏன் இவங்களோட சீக்கிரம் செட்டில் பண்ணுறீங்க, கொஞ்சம் மொல்லமாக இல்லை இல்லை கொடுத்துட்டோன்னா அவங்க சந்தோஷமாக வேலை செய்வாங்க. ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்து பாதி நாளில் வந்து அவங்க மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு வேலை செய்வாங்க. அதுதான் இந்த கொடுத்துட்டாலும் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுனால அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரட்சி தலைவர் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே தான் இருப்போம், ராமாவரம் தோட்டத்தை தான் நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம். அங்கே தான் மத்தியானம் வரைக்கும் ஜானகி அம்மாவோட தான், அப்போ வந்து இவங்க தான் ஜானகி அம்மா, இவங்க தான் புரட்சி தலைவர் எங்களுக்கு தெரியாது, அந்த ஏஜ் இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் தெரியும் போது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, இந்த வேல்யூ எங்களுக்கு தெரியாமல் போச்சு. வெள்ளையாக ஒருத்தர் சுருட்ட முடியோட வேஷ்டியை இது வரைக்கும், அதாவது எம்ஜிஆர் சார் கட்டுற வேஷ்டி வந்து இது வரைக்கும் கட்டுவார், முண்டு மாதிரி.
0: ஓ
1: கேரளா, அதனால இப்படி கட்டுவாங்க. கட்டிட்டு அவர் பாட்டில் உட்காந்துருப்பார், ஷர்ட்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிட்ணும் அவருக்கு, சாப்பிடாம வந்தீங்கன்னா பிடிக்காது அவருக்கு. நல்லா சாப்பிட்ணும், குண்டா நிறைய இட்லி வச்சுருவாங்க எங்கள் எல்லாருக்கும் தட்டில். அப்புறம் மத்தியானம் லஞ்ச் அங்கே தான், சண்டே சண்டே அங்கே போயிடும். இது வந்து ஆக்சுவலி எங்கள் சித்தப்பா திரு இசையமாளர் சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர், இது வந்து பழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. எவ்ரி சண்டே கருமாரியம்மன் கோயில் போயிட்டு மாங்காடு போயிட்டு சேச்சா விட்டுவோம், நாங்கள் சேச்சா தான் கூப்பிடுவோம் புரட்சித்தர். அங்கே தான் இப்படி தான் இருந்துச்சு லைஃப், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தாத்தாவோட ஜேர்னியை நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா, எம்ஜிஆர் சிவாஜியோட அவரோ நட்பு தாத்தாக்கு இருந்தது. நடுவில் சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது. இது சத்தியம் படம் வந்து அவர் புரட்சி தலைவருக்காகவே எழுதின படம். தாத்தாக்கா அவருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை திரு அசோகன் பண்ணார். சத்தியம் இது சத்தியம் அந்த சாங் வந்து எம்ஜிஆர் அவர் புரட்சி தலைவராக எழுதின பாட்டு, அது கண்ணதாசன் வந்து இவர் தான் ஹீரோ நினச்சி எழுதின பாட்டு தான், திரு அசோகன் நடித்தார். அதில் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க ரெண்டு பேருக்கும், ஆனால் அந்த உறவு பிரியவே இல்லை, கடைசி வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி தாத்தாவோட இறப்புக்கும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து அவர் புரட்சி தலைவர் சொன்ன வார்த்தை நான் இருக்கேன், யாருமே எதுவுமே கவலைப்படாது சொன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். ஸோ தாத்தாவோட ஜேர்னி எடுத்தால் நிறையா லிஃப்ட் இருந்தது, நிறைய டவுன் இருந்தது. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் வந்து ராஜ்குமார்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணாங்க, அதை டோட்டலாகவே அப்போது தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். தாத்தா பண்ண ஒரே தப்பு என்னென்னா, தன்னோட ஓன் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில், ஸோ அங்கே மாட்டிக்கிட்டோம். வித்தவங்க ராம சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கும் ராஜ்குமார் படம் பார்த்தீங்கன்னா, ஷமி கபூர், சாதனா, சங்கர் ஜெய்கிஷன் மியூசிக், லெஜெண்டரி ஆக்டர்ஸ் போட்டு தாத்தா பண்ணாங்க. அண்ட் தாத்தா பண்ண கடைசி படம் வந்து பாவத்தின் சம்பளம், முத்துராமன் சாரும் பிரமிளாவும் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க டைட்டில் வேணாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு இருக்குது பைபிளில், அதான் லாஸ்ட் படம். தாத்தா ரொம்ப முடியாமல் நொடிஞ்சு போய் லாஸ்ட்லேருந்து எடுத்த படம் தான் பாவத்தின் சம்பளம். அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அத்தனையும் ஹிட். அன்னை அபிராமி, இதுக்கு அன்னை அபிராமிலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாகேஷர் முதற்கொண்டு கே ஆர் விஜயமா முதற்கொண்டு வி எஸ் பாலையண்ணன் எல்லாருமே கம்பெனி ஆர்டிஸ்ட். நாங்கள் உங்கள் வீட்டில் தான் விளையாண்டுருக்கோம், பழகிருக்கோம். ஸ்கூல் விட்டு வந்தால் பாலையண்ணன் வீட்டில் இருப்போம், இல்லை கே ஆர் விஜயமா வீட்டில் இருப்போம். ஏன்னா நாங்கள் அந்த அம்மா, எனக்கு பொறுத்த வரைக்கும் கே ஆர் விஜயமா பார்க்கும்போது அது அம்மனாவே தான் பார்ப்பேன். அந்த சின்ன வயசில் பதிஞ்சது, இன்னைக்கு பார்த்தா கூட எனக்கு அந்த பயம் இருக்கும், சாமி இது அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் வளர்ந்தோம், சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒன்றாவே இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வி எஸ் ராகவன் சார் அவர் பையன், நான், பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் சார், நாகேஸ்வர் பையன் ஆனந்த் பாபு, இப்படி வந்து ஒரு ஸ்டார் கிட்ஸ்ன்னுவாங்க இல்லையா. நாங்கள் எல்லாரும் அப்போ நாங்கள் ஸ்டார் கிட்ஸ்ன்னு தெரியாது, யார் ஸ்டாருன்னு தெரியாது, நாகேஸ்வர் யாருன்னு தெரியாது, அங்கிள் அங்கிள் அங்கிள் அவ்வளோதான். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் யார் யார் கூட நம்ம இருந்திருக்கோம், அவங்களோட வேல்யூ இவ்வளோ பெரிய வேல்யூ, இன்றைக்கி நினச்சா கூட அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த வருத்தம். அண்ட் அந்த வீட்டில் நம்ம வளர்ந்துருக்கோம், அவங்க நம்மளை தொட்டிருக்காங்க, நம்ம கூட பேசியிருக்காங்க, இவ்வளோ நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அதுதான் எங்களுக்கு சினிமாவில் கிடைச்ச பிளெஸிங், அதை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம்.
0: சூப்பர். அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் எடுத்து கேட்க போற கேள்விகள் எல்லாம் மறந்து இந்த கேள்வியிலேயே அவ்வளோ அமுத சுரபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரே இடைவேளைக்கு பிறகு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய ஆளுமைகளை சந்திச்சிருக்கீங்க. டி எஸ் பாலையா அவர்கள், அவர்களோட வாய்ஸும் சரி மாடுலேஷனும் சரி, அவரும் நாகேஷரும் பேசிக்கொள்கிற காட்சியெல்லாம் எவர் கிரீனா இருக்குது. நீங்க நேர்ல அவங்கள சந்திக்கும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கு
1: சார்? நேர்ல வந்து பாலையப்பா வந்து அவங்க வந்து பாலையாவே இருக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாரோ, அவரோட பசங்க பேர பசங்க இப்படி தான் ஜாலியாக இருப்பாங்க. தவிர எங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவர் பாலையானே தெரியாது. சிலனா மோகனாம்பல்னா நான் படம் பார்க்கும் போதுலாம் நான் வந்து

0: எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம அப்பா நம்ம அம்மா அப்பா நம்ம மாமா அப்படி தான் பேசுவோம். நாகேஷ் சார் வந்து எப்படின்னா அவரோட ஹேபிட்னா அவர் வீட்டில் இருக்கும்போது சண்டே சண்டே அப்போ தூர்தர்ஷன் வேறு சேனல்லாம் எதுவுமே கிடையாது, சண்டே சண்டே படம் போடுவாங்க. நல்ல ஞாபகம், ஒரு தடவை வந்து நீர்க்கும்பிழி போடுறாங்க. நீர்க்கும்பிழின்றது நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, நானும் ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபுக்கு ஒரு தம்பி இருக்கா ராஜேஷ் பாபு, ராஜேஷ் பாபுக்கு இன்னொரு மூணு பசங்க மொத்தம். கடைசி பையன் தான் நாகேஷ் சாரோட இருந்தாப்ல லாஸ்ட் வரைக்கும், கடைசி பையன் தான் கூட போவார் ஷூட்டிங் வருவார். அப்போ எல்லாரும் உட்கார வச்சிருவாங்க. நாகேஷ்வர் ஒய்ஃப் ரஜினா ஆண்டி வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பரிமாறுவாங்க, சொல்லுவாங்க அப்பா படம் ஆரம்பிக்கும் போது குவைட்டாக உட்காந்து பாருங்கன்னு. கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் இன்டர்வல் போக போக நாங்கள் தேமி அழுது, நீர்க்கும்பிடி தெரியும் உங்களுக்கு படம் எப்படி, பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் சார், நாகேஸ்வருக்கு புற்றுநோய் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலே கலகலகலன்னு வச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் திடீர்னு இறந்து லாஸ்ட்ல இருப்பார். ஸோ நாகேஸ்வர் படங்கள் எல்லாம் கலடா கல்யாணம்லேருந்து எல்லா படமும் அதே மாதிரி இந்த பாலயானன்னு நாகேஷ் சார் பண்ணது வந்து இந்த காதலிக்கு நேரம் இல்லை, அதை நாங்கள் பண்ணி பார்ப்போம். நாங்கள் பண்ணி பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போவார். நாகேஸ்வர் வீட்டில் போன பாலையா என்ன பண்ணிட்டா படிங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்து பண்ணும் போது அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடில் வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி வரும்போது, நம்மளுக்கு வயசு வரும்போது பாலையண்ணன் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ ஒரு பெரிய இவர்கிட்டயே நம்ம வயிற்று மேலே அடித்து விளையாண்டுருந்தோம், இவர்கிட்டயே தோல் மேலே உட்காந்து விளையாண்டுருந்தோம், அப்பா எவ்வளோ பெரிய அந்த படங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம கண்ணில் தண்ணி கண்ணீரே வந்துடும். ஏன்னா நம்ம அந்த டைமில் அவங்க பாதி பேர் இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா எங்கள் வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டில் எங்கள் வீடுனா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சந்திரபாபு சார் வீடு, அங்கேயும் விளையாடுவோம், பாட்டு பாடுவார், எங்களை விளையாட வைப்பார். அப்போ சந்திரபாபு சார் வந்து அவரோட டவுன் பீரியட் அது அதான் கடைசி காலகட்டம், ஜாலியாக அவரோட ஸ்டைலில் அவரோட பாட்டு, அவரோட ஏறி உட்காருறது ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் அந்த சின்ன வயசில் பார்த்தோம். அண்டு அப்போ நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, நம்ம படித்து பெருசாகி வரும்போது தான் ஐயோ சந்திரபாபு சாரோட வீட்டில் எப்படி இருந்திருக்கும், நாகேஷ் சாரோட பாலையண்ணன் பக்கத்தில் நம்ம உட்கார முடியுமா, இவ்வளோ பெரிய நடிகர், சிவாஜி சார் வீட்டுக்கு சர்வ சாரமாக போகும், சிவாஜி சார் வீட்டில் மட்டும் இல்லை கெட்ட பொம்மெல்லாம் பார்த்துட்டு தூக்கில் போடும் போதெல்லாம் நாங்கள் கத்திருக்கோம், அப்படி இருக்கும். ஸோ எதுக்கு என்ன புரட்சி தலைவர் இவங்களாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்ம இதை நம்ம பெருசாக எங்கேயுமே சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி இன்ட்ரிவியூ வரும்போது தான் நம்ம இந்த ரிஃப்ரெஷ் ஆகி சந்தோஷமாக இதை ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து அதை கேட்குறது கூட நேராக இருக்குமா மற்றவங்களுக்குன்னு அது தெரியாது. பட் அது சொன்னாலும் சில பேர் மிகையாக ரொம்ப ஓவராக சொல்கிறாருன்ற மாதிரி இருக்கும், பட் இது உண்மை.
1: சார், சந்திரபாபு சாரோட லைஃபை கண்ணீரும் புன்னகையும் அப்படிங்கிற புத்தகம் வாசித்து தூக்கம் இழந்து பல இரவுகள் அந்த ஞாபகத்துக்குள்ள போக வேணாம் அப்படிங்கிற அதுலயும் கவலை இல்லாத மனிதன் பத்தி அவர் எழுதியிருக்கிற அவருடைய படங்கள் சார்ந்து அவரோட லைஃப் எப்படி, ஏன்னா ஒரு காம்பவுண்ட் வால்ல ஜம்ப் பண்ணி எம்ஜிஆர் சார் அவர் சந்திக்கிற மொமெண்ட்ல இருந்து நீங்க இப்ப அவரோட பாட்டு பாடி ஜம்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்க, அவர் ஜிம்னாஸ்டிக் எதுவும் பயிற்சி எடுப்பாரா இல்ல பஸ்ல இருந்து கூட டைவ் அடிப்பாரு, கோழி குஞ்செல்லாம் தொண்டைக்குள்ள போட்டுட்டு எடுத்து டைலாக் பேசுவாரு, அவர் நிகழ்த்திய மேஜிக் அப்படிங்கிறது லைவா இருக்கும், எப்படி இவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்னு யோசிக்க முடியாத லெவல்ல அந்த ஷாட்டை முடிச்சுட்டு
0: சார். ஒன்னே ஒன்று சொல்லணும், கடவுளோட படைப்புல நிறைய படைப்பு இருக்கு, மனுஷங்களை கடவுள் படைக்கும் போது இவர் யூனிக், இவர் உடம்பே வந்து ஸ்பிரிங் மாதிரி தான் இருக்கும், அவரை தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டார், அவருக்கு ஆல்ரெடி இது இன்பான் டேலண்ட், அதாவது போய் ப்ராக்டிஸ் பண்ணி வந்த டேலண்ட் சொல்ல முடியும், இன்பான் அவருக்குள்ளேயே இருந்த விஷயங்கள் தான் இந்த கோடி முடுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவர் முடிவு பண்ணி நான் இதுக்கு வரேன் ஆனால் வந்திருந்தார்னா மிகப்பெரிய ஹீரோவாக தான் வந்திருப்பார், காமெடிலாம் போயிருக்கவே மாட்டார். பட் இருந்தாலும் சந்திரபாபு அப்படின்ற ஒரு பொக்கிஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருந்தது, அது என்ன சொன்னால் பொற்காலம்னு சொல்லலாம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு நடிகர் இங்கே இருந்தார்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றோம், இளைய தளபதி விஜய் ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அப்படின்னு சொல்கிறோம், சந்திரபாபு பேரும் நம்ம சொல்லியிருப்போம், டெஃபினட்டாக சொல்லணும், நம்ம டெஃபினட்டாக சொல்லணும். இந்த காலகட்ட ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ்னு வாங்கல, அவங்களுக்கு சந்திரபாபுலாம் யாருன்னு தெரியாது மேக்ஸிமம். நான் சொல்கிறது என்னென்னா சினிமாவும் வந்து ஒரு புத்தகமாக வெளியே வரணும், இந்த லெஜெண்ட்ஸ் பற்றி டெஃபினட்டாக சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் அவங்க இருக்கணும், ஏன்னா சினிமா ரசிகர்கள் அப்படின்னு சினிமாவை கொண்டாடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், அந்த ஆசை எனக்கு இருக்குது, டெஃபினட்டாக அதில் ஒரு பங்கு நான் டெஃபினட்டாக பண்ணுவேன், அது தெரிகிற அளவுக்கு அந்த புக்கு வர்றது நான் டெஃபினட்டாக பண்ணுவேன்.
1: சூப்பர் சார். சார், இவ்வளோ பேரை பார்க்குறேங்க லைஃப்பில், தூரமா இருந்து ஒரு பஞ்சாயத்து பெட்டி டெக்கு டிவியில பாக்குற ஆளுமைகளை நீங்க வீட்டுக்குள்ள பாக்குறீங்க, விளையாடுறீங்க, அந்த டைம்ல உங்க மனநிலையில எப்படி இருந்துச்சு, சினிமாவில நீங்க இல்ல உங்களுக்குள்ள சினிமாங்கிறத உணர்ந்தீங்களா?
0: ஆக்சுவலி அந்த டைம்ல எதுவுமே வரல, அந்த டைம்ல எது வந்ததுன்னா அந்த படத்தை ரசிப்போம், ஆனா என்ன பண்ணுவோம்னா படம் பார்த்துட்டு அதே மாதிரி நடப்போம், அதே மாதிரி உட்காருவோம், புரட்சி தலைவராகவே நம்ம நினச்சிப்போம். அண்ட் மூணு ஒரு நடிகர் சிவாஜி சார் பண்ண படம் நிறைய படங்கள் இன்னைக்கு எனக்கு உள்ள ஆணி பதிச்ச மாதிரி அப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பழைய படங்களுக்கு போல வாழ்க்கைன்னு ஒரு படம் பார்த்தேன், அவர் சிவாஜி சார் அம்பிகாவும் நடிச்சிருப்பாங்க, அந்த எமோஷன் வந்து நிறைய படங்கள்லேயும் சீரியல்லையும் எனக்கு பயங்கரமாக உதவி இருக்குது அந்த படம். அண்ட் மூரோவர் எனக்கு அப்போ சினிமா ஆசை வரல, ஏன்னா நம்ம ஒருவேளை வந்து நம்ம டெய்லி ஷூட்டிங் கூட நம்ம போய் பார்த்தது இல்லை, ஷூட்டிங் தாத்தா எப்படின்னு கூட்டு போக மாட்டாங்க, ஏன்னா ஷூட்டிங் போனாலே எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் சொன்ன விஷயம் பசங்களை ஷூட்டிங்க கூப்பிட்டு வராதிங்க படிக்கட்டும், ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கா மெச்சூரிட்டி தெரியும் எது நல்லது எது கெட்டது எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் உங்க சினிமா சூஸ் பண்ணா பரவாயில்ல.
1: நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரே இடைவேளைக்கு பிறகு.
2: எனக்கு

0: டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நெர்லே த்ரீ, ஜீவா, கத்தி, காக்கி சட்டை, மௌனகுரு, ஹாப்பி ராஜ், ஹவுஸ் மேட்ஸ், டென் அவர்ஸ் படங்களோட நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர், 9 to 6 ஜாப், அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நீங்க பேசின இடங்கள்ல கிரிக்கெட்டு சார்ந்த நபர்களை சந்திக்கவே இல்லை. ஆனா கிரிக்கெட்டுக்குள்ள அண்டர் 19 போய் ரீச் ஆகுறீங்க. சொல்ல போனா இப்ப சூரியவன்ஷி வைபவ் பார்த்து எல்லாரும் வந்து அண்ணாந்து பாக்குறாங்க, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இவ்வளவு இளம் வயதுல அப்படின்ட்டு. சோ நீங்க எப்படி உங்களுக்குள்ள கிரிக்கெட் வந்தது, கிரிக்கெட்டுக்குள்ள எப்படி நீங்க டெல்லியில கபில் தேவ் சாரை மீட் பண்ணி அவரோட கோச்சிங்ல இடம் பிடிக்கிறதுங்கிறது
1: வரம்.
0: சோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்க லைஃப்ல கிரிக்கெட் ஜேர்னி?
1: அது ஆக்சுவலி பார்த்தா கிரிக்கெட் ஜேர்னி வந்து இந்த சினிமாக்கு எல்லாமே முன்னாடி

0: ஸ்கூல் படிக்கும்போது வெங்கட சுப்புராவ் வித்யாமந்திர படிக்கும்போது ஸ்ரீகாந்தோட குடும்பம், ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், அவட அப்பாவும் எங்கள் அப்பாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெசநகரில் ஒரு வீட்டில் அங்கேயும் வளர்ந்துருக்கோம். அப்போ வந்து கிரிக்கெட் எப்படின்னா ரோட் கிரிக்கெட், ரோட்டில் கிரிக்கெட் ஆடுவோம், நாங்கள் பாட்டில் போலிங் போடுவோம். ஸ்ரீகாந்த் வந்து அப்போ வித்யாமந்திரில் நம்பர் ஒன் கிரிக்கெட்டர், ஸ்கூல் டீம் ஆடுறாரு. அப்போ அவர் தம்பி ஸ்ரீநாத்தும் கிரிக்கெட்டர், ரெண்டு பேருமே கிரிக்கெட்டர். ஸ்ரீநாத் வர வேண்டியது, ஸ்ரீநாத் வரல, ஆனால் நல்ல கிரிக்கெட்டர் அவர். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஆடிட்டு இருப்போம் ரோட்ல, அவர் வந்து எப்படி போடுறா டே, இப்படி போடுறா டே, இப்படி போடுறா, இப்படி ஆடி இப்படி ஆடி ஆடி, யாரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பசங்க சொன்னாங்க உனக்கு நம்ம பால் நல்லா டேர்ன் ஆகுதுரா, அதை ப்ராக்டிஸ் பண்ணு நல்லா அப்படின்னு. ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருந்துச்சு, சரினு சொல்லி ஸ்கூல் டீமில் போய் போடலான்னு. ஸ்கூல் டீமில் போனால் அவங்க இவ்வளோ டேர்ன் ஆகும், உனக்கு இவ்வளோ இதாக இருக்கு ஸ்பின்னரா, அப்படி நல்லா வரலாமல் ட்ரை பண்ணு அப்படியே ஆடிட்டே இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னா என்னோட இது ஸ்கூல் மாறிச்சு, சிட்டியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறேன், கோபிச்செட்டிப்பாளையம் எங்கள் அப்பா அம்மாவோட ஊர், அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணால், ஈவினிங் எல்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க, சரி கிரிக்கெட் ஆடு யாரெல்லாம் ஆடுறான்றதா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சு இங்கே ஒரு நெட் இருக்குது, நீ வேணால் வந்து போர்டிங் போடு அப்படின்னு. அப்போ நான் எப்பவுமே ஸ்பின் போட்டிருந்தேன், திடீர்னு நியூ பால் கையில் கொடுத்தானே, சரி ஓடி வந்து ஃபாஸ்ட் போட்டு பார்ப்போமே, போட்டால் பயங்கரமாக ஸ்விங் ஆச்சு. அங்கே இருக்கிறவங்க பயங்கர ஸ்விங் ஆகுது, சென்னை பிளேயர் ஆகாமல் அவங்க நினைச்சிட்டாங்க சென்னையில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. நான் எதுவுமே சொல்லிக்கல, அப்படியே விட்டுட்டேன். போட பால் ரெண்டு பக்கம் ஸ்விங்காக ஸ்லோவாக நான் பண்ண டெக்னிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ மேட்சஸ் பார்க்கும்போது கை இப்படி போதா கை அப்படி, அப்புறம் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த டெக்னிக் இது. ஸோ அப்போ கபில் தேவோட பெரிய ஃபேனாக மாறினேன். கபில் தேவ் வந்து அப்போது 1983 வேர்ல்டு கப் சொல்லவே தேவையில்லை, பெரிய ஃபேமஸாக நாங்கள் உட்காந்து ரேடியோவில் கேட்டிருக்கோம் கமெண்ட்ரி. ஸோ அந்த கிரிக்கெட் ஃபீவர் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக இருந்தது, ஆடணும் பெரிய நேஷனல் லெவலுக்கு ஆடணும். அப்படி ஆடும்போது கம்பைன் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணுறாங்க ஒரு டீம், அந்த டீமில் நான் இருக்கேன். அந்த டீமில் ஆடும் போது என்ன ஆகுது, நீங்கள் சென்னை வாங்க, சேப்பாக்கு வாங்க, கவாஸ்கரோட கோச் வராரு. அங்கே வந்து செலக்டிவாக கிராமத்தில் அந்த வில்லேஜ்லேருந்து வரவங்க சிட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து போடும்போது அவர் பார்த்துட்டு என்ன கிவா அப்படின்னாரு, திடீர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்க, கை வச்சுக்கோ, போலிங் போகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணு. போனால் அடுத்த நாள் இண்டூவில் வந்துடுச்சு, ப்ராமிசிங் போலர் ஃபார் இந்தியா, யங்ஸ்டர் அண்டர் 17 நினைக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ எனக்கு கட்டிங், அந்த கட்டிங் மிஸ் பண்ணிட்டேன். கவாஸ்கரோட கோச் அவர், ஆர்பி கென்னி, சுனில் கவாஸ்கரோட கோச். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெல்லிக்கு போங்க. இங்கேருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணுறாங்க, நான், பெங்களூரில் கர்நாடகாவில் ஒருத்தர், பாண்டிச்சேரியில் ஒருத்தர், சவுத்துலேருந்து நாங்கள் மூணு பேர் போகிறோம். அங்கே போனால் குருச்சரண் சிங் அவர் தான் கோச். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச டைம். ஸோ நம்ம பிளேயர்ஸ்லாம் வராங்க, நேஷனல் ஸ்டேடியம் டெல்லி, என்ஐஎஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்துடும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பெரிய ஸ்டேடியம், அங்கே தான் எல்லா பிளேயர்ஸும் ஆடுவாங்க. இந்த பக்கம் ஃபுல் கேர்ள்ஸ் டீம் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக ஜென்ஸ் டீம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நான் ஆடுறேன் இந்த நெட்டில், கபில் தேவ் தான் கோச். ஃபஸ்ட்டு டே போய் பார்த்துட்டேன், சொல்லிவிட்டு நீட்டாக இருக்கணும், டக்கின் பண்ணணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு க்ளீனாக இருக்கணும், அதேமாதிரி நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங், டிசிப்ளின்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சமோசா டீ தான் கொடுப்போம், ஃபுல் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், ஃபீல்டிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நெட்டுக்குள்ளே போங்க. இப்படி பண்ண பக்கத்தில் ஒரு நாங்கள் ஜாடிட்டே இருப்போம், ஒரு கூட்டம் வந்து ஒரு பையனை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, யாராவது நம்ம இங்கே எவ்வளோ சீனியர் ஆடுறோம், அது ஜூனியர் நெட் வேறு, ஒன் இயர் ஜூனியர் நெட்டு, அண்டர் 15 வச்சுக்கலாம், யாரோ ஒரு பையன் சுருட்ட முடியும் நல்லா ஃபேராக பின்னி பெடல் எடுக்கிறான், ஆக்ஷன் ஸ்டைலெலாம் பயங்கரமாக இருக்குது, என்னடா அவன் இப்படி ஆடுறான்னு தான் சச்சின்.
1: ஓ
0: அவன் ஒன் இயர் ஜூனியர் நம்மளுக்கு, அங்கே தான் பக்கத்து நெட்டு தினைக்கும், நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம். அப்போவே வந்து இன்றைக்கி எல்லோரும் கிரவுண்டில் சச்சினை பார்த்துருக்காங்க, நான் நெட்லேயே பார்த்தோம். அப்புறம் பின்னாடி போய் நின்று பார்ப்போம், இவன் எப்படி ஆடுறான், பால் அங்கேருந்து வரும், ஸ்பீடு தெரியும் நம்மளுக்கு, இது டர்ஃப் இல்லை, காரையில் வந்து இன்னும் ஸ்பீடாக வரும், சறுக்கிட்டு வரும் பால், சர்வசாதாரணம் ஆடுவாப்புல, க்ளீனாக எஃபர்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ என்னோட சான்ஸ் வரும்போது மேட்ச் நடக்குது, மேட்ச் போது கபில் தேவ் சொல்ல, நீ போலிங் ஓப்பன் பண்ண போகிறேன், அங்கே இருக்கிற டீமுக்குள்ளேயே மேட்ச் வைப்பாங்க. ஸோ போலிங் பார்த்துட்டு அவர் முடிஞ்சோடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி என்னை கூப்பிட்டார், நீ என்னோடய டீம் ஆடு, ஜலந்தர் ஆடு.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: ஓ
0: நேவியில் ஜாப் கிடச்சிரும், நம்ம இங்கேயே டெல்லியிலேயே அப்படியே பண்ணலாம் அப்படின்ற டைமில் சரி ரொம்ப ஹாப்பி ஆகி எல்லாம் சரி போகிறோம். அவர் டீம் ஆடுற, அவர் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தது வந்து கிரவுண்டில் வந்து அந்த காயின் வைப்பாங்க, 50 பைசா காயின் வச்சு அந்த காயினில் பிச் பண்ணணும், பிச் பண்ணால் பால் பவுன்ஸருக்கு ப்ராக்டிஸ், அது எப்படி பவுன்சர் போடணுன்னு சொல்லி நான் கரெக்டாக பண்ணணுன்னு ரொம்ப ஹாப்பி. ஸ்போர்ட்ஸ்லேருந்து நேவிக்கு செலக்ட் ஆகிறேன், நேவிக்கு போகிறோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அந்த டைமில் தான் நான் சென்னையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காதல்னு சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி அவங்க தான் ஒய்ஃபு, இருந்தாலும் அங்கே வந்து லவ் பண்ணி அங்கே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன், திருப்பி என்னால் போக முடியல.
1: இது உங்கள் லைஃபோட இன்டர்வெல்லா?
0: இது வந்து என்ன சொல்கிறது, லைஃபோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்களே, போயிருந்தால் டெஃபினட்டாக இந்தியா ப்ராப்ளம்ஸ்.
1: எனக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பயங்கரமாக விண்டோ சீட்டில் இருந்து பார்த்துட்டு போகிறோம், ஏன் திடீர்னு இந்த இடத்துல ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே லவ் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது. சூப்பர். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பில் ட்ராவல் ஆகுறீங்க அப்படிங்கும்போது அந்த முடிவு சரியானது அப்படின்னு எடுத்துக்கலாம். நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரே இடைவேளைக்கு பிறகு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நெர்லே 3, ஜீவா, கத்தி, காக்கி சட்டை, மௌனகுரு, ஹாப்பி ராஜ், ஹவுஸ் மேட்ஸ், 10 hours படங்களோட நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஜீவா படம் நீங்க சொல்லியிருக்கீங்க, 3 மூவி உங்களோட கெரியர்ல. ஒரு பிரபு சார் இருக்கிறாங்க, தனுஷ் சார் இருக்கிறாங்க, ஸ்ருதிஹாசன் மேம் இருக்கிறாங்க, பானுப்ரியா மேம் இருக்கிறாங்க, ரோஹிணி மேம், இப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆக்டருமே வந்து 100 படங்களுக்கு மேல உள்ளவங்க. நீங்க வந்து உள்ள இறங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: நான் வந்து கத்துக்குட்டி, நான் உள்ள இறங்கும் போது நான் ஒருத்தன் தான் புதுசா.

0: இருந்தது.
1: நான் வந்து கத்துக்குட்டி, நான் உள்ளே இருக்கும்போது நான் ஒருத்தன் தான் புதுசு அங்கே. அது போக வந்து எனக்கு கொஞ்சம் சீனியர் வந்து சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி மக்கள் முன்னாடி நல்லா ஃபோக்கஸ் ஆகி நல்ல வெல் நோன் செலிபிரிட்டி அவர், அப்போது டிவி செலிபிரிட்டி. நான் உள்ளே போகும்போது நான் மட்டும்தான் புதுசு. அண்ட் எனக்கு என்னென்னா, பிரபு சாருக்கு ஈக்குவலாக நம்ம சம்மந்தம் நிற்கணுமா, நிற்க முடியுமா அவர் முன்னாடி? என்ன நம்ம இத்தரும் இருப்போமே. அவர் தனுஷ் சார் வந்து என்ன சொன்னேன், எனக்கு வேண்டியது ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதர், ஒரு புது ஃபேஸ் சினிமாவுக்கு, ஒரு புதுமுகம், ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா, அவ்வளோதானே தவிர நீங்கள் கொடூரமான குரூவலான அப்பா கிடையாது. நியாயமான படித்தா வேலைக்கு போகணும், நான் ஒரு பையனை பார்த்தா நீ அதை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி தான் உங்கள் நல்லது தான் நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த மூடை ஏற்றிங்க உள்ள. அது அவர் சொன்னது தான் நம்ம செஞ்சோம். தனுஷ் சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சோம். அண்ட் அது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்னோட கரியரில். ஸோ தனுஷ் சாரும் வந்து பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, சட்டில்டாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இதுதான் நான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட. ஸோ பிரபு சாரும் பாராட்டினார்.
0: இந்த பக்கம் எங்கேயும் எப்போதும் இந்த பக்கம் சாட்டை அப்படிங்கும்போது அங்கே கிரியேட்டர் சரவணன், இங்கே சமுத்திரகணி சார், அவங்க கூட பயணப்பட்டதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது.
1: ஆக்சுவலி அங்கேனா சாட்டை வந்து அன்பழகன் சார் டைரக்டர். அன்பழகன் சார் வந்து இது நான் 3 கமிட் ஆகிட்டு வரேன், அடுத்த 2 நாளில் கால் வருது சாட்டைக்கு. அப்புறம் சார் இப்போ தான் சார் 3 கமிட் ஆகிட்டேன்னு, பரவாயில்ல பண்ணுங்கள், அதுவும் பண்ணுங்கள் இதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது எனக்காக வந்து பண்ணுங்கன்னு முருகதாஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். அப்போ என் பிரதர் முருகதாஸ் சார்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் டேரக்டர் சரவணன் வந்து செலக்ட் பண்ணார். ஃபஸ்ட் டைம் சரவணன் சார் பார்க்குற, அவ்வளோ பிரில்லியன்ஸ், இஸ் எ பிரில்லியன் டேரக்டர். பட் டெஃபினட்டாக வருவாருங்க, இருக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க பாருங்கள். போயிட்டோன்னே சொன்னார், ஒரே ஒரு சீன் தான் சார், சரவணனோட அப்பா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் காதில் இப்படி பேசி ரவுண்டாக அப்படி பேசி விட சீன் முடிஞ்சிடும், ஆனால் கட் இருக்காது சார், டைலாக் பார்த்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா எனக்கு 13 வயசில் கல்யாண ஆசை வந்துச்சு, உனக்கு ஏன் வரல, டாக்டர் எதை செக்அப் பண்ணலாமா, பைக்கில் போகும்போது அடிபட்டுச்சா, ஓப்பனாக சொல்கிறேன் கிட்டேன்னு. அப்படி ஒரு ஜாலியான அப்பா, இல்லைப்பா நீ வேறப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்ப்பான்னு பஸ்ஸில் அவர் பேசுவார், நான் எங்கள் ஆஃபீஸில் பேசுவேன். அதுக்கப்புறம்
0: எப்படி இவ்வளோ நாள் டைலாகை ஞாபகம் வச்சிருக்கீங்க?
1: இல்லை சில டைலாக்ஸ் வந்து நமக்கு கூடவே இருக்கும், சில நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம உணர்ந்து அந்த டைலாகை வந்து நல்லா உணர்ந்து ஃபீல் பண்ணி நம்ம பேசுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் பண்ணும்போது என் பையன்கிட்ட பேசுற மாதிரி தான் நினைப்பேன், எல்லா அப்பாவுக்கும் இந்த விஷயம் நடக்கும். ஸோ நான் என் பையன்கிட்ட அப்படி தான் பேசுவேன், என்னடா பண்ணுற காமெடி பண்ணா இப்படி தான் பேசுவோம். அது உட்காந்துருச்சு நம்மளுக்கு. சாட்டையில் பேசின சில டைலாக்கு முதல் முதல் புக்கானது 3, நடித்தது வந்து எங்கேயுமே போதும். அதுக்கப்புறம் 3 சாட்டையும் ஒன்றா பண்ணேன் சைமன்டேனியஸாக. 3 கொஞ்சம் நிறைய சாட்டைக்கும் நிறைய டேட் கிளாஷ் வந்தது. அதில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு காலகட்டம் வந்து 3 வந்து அடுத்த நாள் நான் சென்னையில் இருக்கணும், சாட்டை வந்து இதில் போகுது நெய்வேலியில் ஷூட்டிங் போயிடுது. அடுத்த நாள் காலையில் நான் இருக்கணும், ஐஸ்வர்யா மேம் லைனில் வந்துட்டாங்க, வந்தவனு ரவி சுருதிஹாசன் டேட் இல்லை பாம்பே போகிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை தெரியல, ஓகே மேடம் சொல்லிவிட்டு இங்கே போனால் அன்பழகம் சொன்னேன் சார், 2000-3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், இது வந்து சின்ன படம் சார், எங்கள் நம்ம கடன் வாங்கி படம் எடுக்கிறோம் வட்டிக்கு, நீங்கள் கொஞ்சம் மேம்கிட்ட பேசி பாருங்கள், ஒரு 2 தள்ள முடியுமா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையில் ஜட ஜட ஜட டட அந்த சாங், அது நம்ம நான் என் கூட இருக்கிற நம்ம இறந்து போன ஜோ பாலையண்ணோட பையன், ஜூனியர் பாலையண்ணன் ரகுன்னு அவர் இருக்கார் என் கூட, அவர் தான் பிரின்ஸிபல் கதையில். ஸோ நான் அவர் எல்லாருமே இருக்கோம். சமுதிரகணி ஒய்ஃபாக நடித்தது சுவாசிகா, இன்றைக்கி அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் லப்பர் பந்து, ஸோ அவங்க இருக்காங்க அதில். ஸோ அப்போ அதெல்லாம் அந்த சாங் போது இப்போ இருந்தே ஆகணும் சார், நீங்கள் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுக்கணும், அவாய்ட் பண்ண முடியாது சார், ஹீரோ ஃபாதர் நீங்கள் ஃப்ரெண்டில் நிற்கணும். அவர் கத்தியில் குத்தப்பட்டதே வந்து இவங்களால தானே, வேறு வழி இல்லாமல் ஐஸ்வர்யா மேம்க்கு மறுபடியும் ஃபோன் பேசினா பயம் மெசேஜ் அந்த மாதிரி எல்லாம் போட்டேன் டீட்டெயில்டாக. அவர் அவ்வளோ டைம் இருக்குமா அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு தெரில, பட் ஒரே வார்த்தையில் போட்டாங்க, அங்கே முடிச்சுட்டு வாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், தேங்க்யூ மேம்னு, பரவாயில்ல ரவி அவங்க கடன் வாங்கி இவ்வளோ படம் எடுக்கிறாங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு, அந்த குவாலிட்டி, படம்னா என்ன கஷ்டம், ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் வரும், என்ன கஷ்டம் வரும், எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என் படத்துக்கு வரணும், நீங்கள் லிட்ரலாக சொல்லிருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் முடிச்சுட்டு வாங்க.
0: ஜீவா படம் கோச் அப்படிங்கும்போது சுசீந்திரன் சார் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள், ஏன்னா நீங்கள் பேசிக்கலி கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அந்த இடத்துல.
1: ஆமாம், அது நான் மட்டும் இல்லை, விஷ்ணு விஷாலே ஒரிஜினல் கிரிக்கெட்டர் தான், லக்ஷ்மன் அதில் நடித்த லக்ஷ்மன் இறந்துருவார் படத்தில், அவரும் ஒரிஜினல் கிரிக்கெட்டர், அவர் மதுரையில் பெரிய கிரிக்கெட்டர், அவர் விஷ்ணு விஷால் பெரிய கிரிக்கெட்டர். ஸோ நான் வந்து உள்ளே போகிறேன், நானும் வந்து நல்ல கிரிக்கெட்டர். ஸோ நிறைய விஷயங்கள் உட்காந்து படம் முன்னாடி டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம், கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம். எல்லா படமும் ஈஸியாக பண்ணது இது டஃப்பாக இருந்தது, ஒரு பெரிய டீம் உட்காந்துருக்காங்க. அண்ட் மொரோவர் சுசீந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு கம்போசிஷன் வச்சுருப்பார், இந்த கேரக்டர் இதுதான் பண்ணும், அவர் நடிச்சே காமிப்பார். இப்போ நான் அவரை வாட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணோம். அண்ட் இந்த கிளைமேக்ஸ் சீன் தான் ஃபஸ்ட் எடுத்தாங்க, அந்த கிளைமேக்ஸ் ஓடி வந்து விஷ்ணு விஷாலை கட்டி பிடிச்சி, ஆண்டவன் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டான்டா ஐபிஎல்ல நீ செலக்ட் ஆகிட்டேன்னா, அப்படியா என்ன கோச் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அந்த ராஜஸ்தான் டீம் கேப்டனில் அவர் தான்டா உன்னை ரெஃபர் பண்ணியிருக்காரு, நீ ஜெயிச்சுட்டு. ஆனால் அந்த இவன் பேர் சொல்ல, அவனுக்கு நடந்த விஷயமே எந்த கிரிக்கெட்டருக்கும் நடக்கக்கூடாதரா, இந்தியன் டீம் நீ ஆடுறது நான் கூடிய சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு அந்த எமோஷன். செமையாக வந்தது அந்த சீன் அந்த ஃபோன்.

0: வர சீன் ஒன்று வரும். அந்த ஃபஸ்ட்டு நான் அப்படி சோகமாக வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அவனோட லைஃபே முடிஞ்சுது, லவ்வர் கூட வந்துட்டு ஸ்ரீதேவியா கூட வந்துட்டு போயிடுவாங்க, இனிமேல் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னா. அவன் ரொம்ப சோகமாக கிட் பேக்கை தூக்கி தோளில் போட்டு ஸ்லோ அதை ஸ்லோ ஹை ஸ்பீடில் எடுத்துருப்பாங்க. அங்கேருந்து வருவோம், நான் அப்படியே நின்றுட்டே இருப்பேன். ஃபோன் அடிக்கும், ஃபோன் அடித்தோன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்பி போய் ஃபோன் எடுப்பேன். ஹலோ யா, கோச் ஸ்பீக்கிங் அப்படின்னு அவன் சொல்கிறார். சார் அந்த மாதிரி ஐபிஎல்லில் செலக்டாக இருக்கானு அப்படியே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ வச்சுட்டு வச்சுன்னா அங்கேயிருந்து ஜீவான் கற்றுன்னு ஒரே ஷாட் ஓடி கட்டி பிடிச்சி திருப்பி டைலாக் பேசி கிளைமேக்ஸை நல்லா பண்ணி உயிரை கொடுத்து பண்ணணும். இதுதான் உன் டூ ஆர் டே, இது பண்ணலான்னு நடிகனே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடணும். அதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன், தனுஷ் சார் கூடயே பண்ணியாச்சு. ஆனால் இது பெரிய டஃப் சேலஞ்சாக இருந்தது எனக்கு. என்னென்னா நான் வந்து அந்த சீன் முடிச்சுட்டு நான் அப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், கேமரா கேமரா யூனிட் யாருமே இல்லை. நான் அப்படியே குனிஞ்சிட்டே இருந்தேன். என்ன சொல்லுவார் டேரக்டர் சொல்லுவார், ஓகே டேக் ஓகே சூப்பர்னு சொல்ல எதுவுமே கிடையாது, சைலண்ட். விஷ்ணு விஷால் பார்த்து அவர் பாட்டு பேக் போட்டு அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. என்னடா யாருமே காணும். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் கேட்டேன், சார் என்ன என்ன சொன்னேன், சார் நெக்ஸ்ட் சீன் ரெடி ஆகுங்க, நெக்ஸ்ட் சீன் காஸ்ட்யூம் சொல்லுங்கள், பா காஸ்ட் சொல்லுங்கள், பா சொல்லுப்பா டேரக்ட், சார் நீங்கள் ரெடி ஆகும் சார், நெக்ஸ்ட் ஷாட் டேரக்ட் கொண்டு டென்ஷனில் காரணம். ஐயோ ஐயோ நான் சரி என்னடா இது நம்மளுக்கு. அப்புறம் மறுபடியும் போய் டேரக்டர்கிட்ட போய் நின்னேன், சார் அதை என்ன பார்த்து என்னங்க அப்படின்னாரு, அடுத்த சீன் ரெடி அவங்க போங்க, டைம் இல்லைங்க, லைட்டு போதுங்க, நம்ம 6 மணிக்குள்ள சார் ஐயோ இப்போ கேட்கணும்னு வந்துட்டேன். சரி எல்லாம் பேக்கப் அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் டேரக்டர் கார் கிட்ட போய் நின்னேன். இப்படி நின்றுட்டு இருந்தேன், வந்தார். என்ன ரவி அப்படின்னாரு, சார் ஒன்றுமே சொல்லலையே சார், கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னாரு. டெஃபினட்டாக சார், அது சொன்னால் அடுத்த சீனுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. பார்த்தாரு, நான் அழுதுட்டேன், அவ்வளோதான் கார்ல ஏறி போயிட்டார். ஆஹா அழுதுட்டார்னா ஐயோ சீன் இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினச்சேன், நான் இப்படி வரும்னு நினச்சேன், இப்படி வந்திருக்கா அப்படின்னா. அந்த ஆக்சிடென்ட் இடத்துல சூப்பராக வந்துருக்கு சார் கிளைமேக்ஸ், அந்த சீன் எப்படி இருக்குது தேட்டரில் பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டேன், ஆடியன்ஸ் கை கொடுக்குறாங்க, பசங்க அழுகுறாங்க, சார் எனக்கும் இதே பிரச்சனை சார், நான் கிராமத்தில் ஆடுறேன் சார், அங்கேயே நான் சிட்டிக்குள்ளே ஆட முடியல சார், என்ன பண்ணணும் சார், நான் படம் பாருங்கள், அந்த படத்துக்கு அந்த மோட்டிவேஷன் எடுத்துங்க, உங்கள் எஃபர்ட் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். நானே பேசிக்கலி ஒரிஜினல் கிரிக்கெட்டர்.
1: நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரே இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மௌனகுரு படம், மௌனகுரு படம் டோட்டலி அதனோட ஜேனரே ஒரு சைலண்ட் பேஸ்டா போயிட்டு இருக்கும். அந்த படத்துல உங்களோட நினைவலைகள் எப்படி இருக்கு?
1: மௌனகுரு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போயிட்டு இருக்கு. டைரக்டர் பார்க்க போறேன், சாந்தகுமார் அப்படின்னு போது ஒரு சைலண்டா ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்காரு. ரெண்டு மேலையும் கிளியும் பார்த்தாரு. ஓகே, நான் இப்போ ஃபுல் ஜிப்பா போட்டிருக்கேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு, சாருக்கு அந்த மாடல் காமிச்சிருங்க. நான் எனக்கு அந்த போலீஸ் ரோல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ வந்து காமிச்சாங்க, சார் இந்த ஹேர் கட்டு இப்படி இருக்கணும் சார் அப்படின்னு. ஒரு ஹேர் கட் பண்ணும், ஆமாம் நீ ஹேர் கட் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அங்கே யூனிஃபார்ம் இருந்தது. நெக்ஸ்ட் டே போகிறேன், மறுபடியும் போயிட்டு ஹேர் கட் பண்ணி போட்டு போய் நின்னேன். ஆ கமிஷனர் சார் அப்படின்னாரு. நீங்கள் தான் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. நீங்கள் இது நல்ல சார், இது நார்மல் கமிஷனர் கிடையாது, எமோஷனலான கமிஷனர். உமாரியாஸ் மேடமோட காம்பினேஷன் இருக்கும். கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்கிற கடைசி விஷயந்தான் படமே அப்படின்னா. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே போகிறேன், உள்ளே ஒரு ஃபுல்லாக ட்ராலி போட்டிருக்காங்க. கமிஷனர் சீட்டில் உட்காந்துட்டு எனக்கு நார்மலாகவே வந்து மைண்டுக்குள்ளே சின்ன வயசுல இருந்து ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ், அட்லீஸ்ட் ஒரு டிசி, ஒரு ஏசி. ஸோ அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், கெத்து வரும், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக உட்கார மாதிரி. பாடி லாங்குவேஜ்லாம் கிரியேட் பண்ணி டேரக்டர் சொன்னால் ஃபுல் டைலாக் சார், நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஒரு மர்டர் நடக்கும் கர்நாடகா பார்டரில், அது விஷயமா நீங்கள் பேசுவீங்க. கேமரா ஃபுல் ஒரே டேக்கில் பண்ண முடியுமா உங்களால் சார், ட்ரை பண்ணுற சார் அப்படின்னு. ஸோ டைலாக் கொடுங்க, நான் டைலாக் பேசினேன். ஓகே, ஃபோன் கட், ஃபுல் டைலாக் அதில் கைத்திருந்தோம். சாந்தகுமார் சூப்பராக இருந்தது சார், நல்லா இருந்தது, ஃபென்டாஸ்டிக். வேறு வேறு ரேஞ்சில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ஓகே ஆனோன்னு எனக்கு பயம் போயிடுச்சு. அப்புறம் நீ எவ்வளோ ரேஞ்ச் வேணால் வச்சுங்க சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னு தைரியமாக இருந்து. சாந்தகுமார் சார் அந்த சைலண்ட்டாகவே வந்து சொன்னார், நல்லா இருக்குது ரவி சார், சூப்பராக பண்ணிருக்கீங்க. கிளைமேக்ஸ் நல்ல இம்பார்ட்டன்ட் கிளைமேக்ஸ் இருக்குது. உமாரியாஸ் மேம் அதுக்கு ஒரு

0: காமெடி நடந்தது. குமார் வியாஸ் மேடம் வந்து அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் ஷார்ட் முடிஞ்சோன்னு முள்ளும் அப்படி எழுந்திரிச்சாங்க. நான் மேடம் மேடம் ப்ளீஸ் முள்ளும் பார்த்து அப்படின்னா என்னை பார்த்தாங்க, இது வந்து ஒரிஜினல் இல்லையா, என் ஹஸ்பண்ட் 6 மாதமாக கேரளாவில் இருக்கு, ரியாஸ் கான் இங்கே இல்லை அங்கே இருக்காரு அப்படின்னா மேடம் புரிஞ்சிச்சு மேடம் அப்படின்னா இது வந்து படத்துக்காக, இந்த படத்தில் கேரக்டர் வந்து ப்ரெக்னென்ட் எனக்கு தெரியாது மேடம், நான் நினச்சேன் நிஜமாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக
1: இருக்கீங்கன்னு.
0: அப்புறம் சிரித்தாங்க. இல்லை ரவி, படத்துக்காக இந்த எமோஷ்னலாக ஒரு நல்ல கேரக்டர் அந்த இதில் இருக்கிற அந்த அம்மா வந்து ரைட்டராகவும் கான்ஸ்டபுளும் அவங்க ப்ரெக்னென்ட் அவங்க கேரிங்க. அதுக்கப்புறம் பேசி பண்ணோம். அதுக்கப்புறம் சாந்தகுமார் சார் சொன்னார், ரவி சார் நம்ம படம் அத்தனை படமும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து படம்லாம் முடிஞ்சிருச்சு, படம் வந்துடுச்சு, பெசன்ட் நகரில் பார்க்குறேன் அவரை உட்காந்து எழுதிட்டுருப்பார். ஒரு ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் கழித்து மறுபடியும் மகனை மொட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்து பெசன்ட் நகர் அந்த கடையெல்லாம் இருக்குது அங்கே உட்காந்து அப்போ தான் தெரிஞ்சு அவங்க ஃபாதர் தவறிட்டாங்கன்னு. அப்புறம் நான் சார்கிட்ட நான் பேச முடியல, கிட்ட போனேன் வணக்கம் சார்ன்னு, ஆ அப்புறம் பெஸ்ட் மரவி அப்படின்ட்டு போயிட்டேன். அவன் அவர் மைண்ட் அதுக்கப்புறம் ஒரு கால் வருது, சார் சாந்தகுமார் சார் படம் அப்படின்னா மறுபடியுமா அப்படின்னு. ஆமாம், அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடிக்கிறார் சார், தாய் மாமா ரோல், ஒரு 1 டே 2 டே தான் வரணும். அதே சாந்தகுமார் சார் படம் டேலாம் சொல்லாதீங்க, எங்கே எங்கே எங்கே மதுரை அப்படின்னா நான் வந்துடுறேன் சார்னு. அப்புறம் போய் அந்த பார்த்தா அதே சாந்தகுமார் வந்து கட்டி பிடிச்சி, சார் ரவி அன்றைக்கி வேறு மூடுறது அண்டு தப்பாக எடுத்து வேணா, நீங்கள் இருக்கணும்னு தான் கூப்பிட்டேன், ஒரு சீனாக தான் பரவாயில்ல, வேறு ரோல் இல்லை உங்களுக்கு சூட்டபுல்லா அப்படின்னா, இல்லை சார் நான் பண்ணுறேன். அவர் ரிலாக்ஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஷார்ட் மோது கூப்பிட்றேன். நான் காலையில் போனால் ஈவினிங் தான் கூப்பிட்டாங்க சாரோட
1: ரசவாதி, அந்த
0: ரசவாதி இதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மே லைஃப்பில் வந்து சில டேரக்டர்ஸ் மைண்டுக்குள்ளே ஹார்ட்டில் இருப்பாங்க, அதில் அவர் ஒருத்தர்.
1: கத்தி படம், கலெக்டர் கதாபாத்திரம், கோச்சு, அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒவ்வொரு கனவெல்லாம் பலிக்குது. கலெக்டர் கனவு கத்தி படத்தில், அதுவும் நடிகர் விஜய் சார் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா அந்த படத்தோட எமோஷன், அந்த விவசாயம் அப்படிங்கிற எமோஷன் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆன ஒரு இடம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டார் வேல்யூ படங்களில் நம்ம இருக்கும்போது எப்படி இருந்தது?
0: கத்தி வந்து அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுன்னா எனக்கு வந்து அங்கேயும் பாருங்கள், கார்த்திக் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வந்து அவரும் என் சன்னெல்லாம் ஒன்றாவே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து எங்கேயும் எப்போதும் இந்த படம்லாம் பழக்கம். அப்போ வந்து திடீர்னு ஒரு கால் பண்ணார், சார் ஹைதராபாத் கிளம்பி வர முடியுமான்னு. சென்னையில் இருக்கேன் கார்த்திக்னா, இல்லை நல்ல ரோல் இது கத்தியில் கலெக்டர் ரோல், நான் சார்கிட்ட சொன்னேன் உங்கள் ஃபோட்டோ காமிச்சு ஓகேன்ட்டாரு, கிளம்பிடுறீங்களா டிக்கெட் போட்டுட்டுமா அப்படின்னாங்க. சார் அவ்வளோதான் சார் இருக்கே, இதில் என்ன கேள்வி, கிளம்பிட வேண்டியதான் அன்றைக்கே கிளம்பி அன்றைக்கே ஷூட்டு வந்து நான் ஒரு 11 மணிக்கு இறங்குறேன், கார் வந்து என்ன பண்ணிச்சுன்னு நேராக கேரவன் கூப்பிட்டு போயிட்டு டப் டப் டப்னு ட்ரெஸ் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ன்றது ஃபார்மல். அப்போ அந்த சதீஷோட கேரவன் அது, சதீஷ் அந்த கேரவன்லேயே போய் மாத்துறேன், சதீஷ் ஜாலியாக பேசுகிறேன், வந்துட்டு நேராக வரேன் முருதாஸ் சார் வணக்கம் சொன்னேன், சார் தான் டைலாக் பேப்பர் கொடுவேன். ஹியூமராக இருக்கும் சார், நீங்கள் சீரியஸாகவே பேசுங்க சார், அந்த ஹியூமர்லாம் அவர் பண்ணுவார், நீங்கள் சீரியஸாகவே பேசுங்க, அது தியேட்டரில் பார்க்கும்போது ஹியூமராக இருக்கும் அப்படின்னு சார்கிட்ட ஒரு வாட்டி பேசிங்க அப்படின்னு. நின்றுட்டே இருந்தோம், பின்னாடியே சார் வந்தார், டக்குன்னு சார் ஹீரோ வந்துட்டாங்க. இப்படி திரும்பினா கலெக்டர் சார் நீங்கள் தானா, ரைட் ஓகே, எனக்கு அப்போயே கம்ஃபர்டபுள் பண்ணிட்டேன், தட்டி கொடுத்து சூப்பராக பண்ணலாம், ஹியூமர் ஜா செம்மையாக பண்ணலாம் வாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு பயங்கர ஃபீலிங்காக போயிடுச்சு, விஜய் சார் பெரிய ஸ்டாரு. நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர், ஒரு பையன், வாட் எவர் இட் இஸ், ஒரு தம்பி, அப்படி ஃபீலிங் வந்துடுச்சு. நான் பயம் போயிடுச்சு, ஆனால் அவர் கூட சேர்ந்து நான் பண்ண கொடுப்போம். அந்த முதல் ஷார்ட்டே வந்து என்னன்னா அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா டிடி, ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறது ஜீவானந்தம் இல்லை, முதல் விஜய் சார் பேர் ஜீவானந்தம், ரெண்டாவது வந்து கத்தி என்ற கதிரேசன், அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட், ஒரு திருடன். ஸோ இவர் தான் பின்னாடி உட்காந்துருக்க, அவரோட ஃப்ரெண்டு சதீஷ். ஸோ அவரை நான் வந்து ஜீவானந்தம் நினச்சிட்டு என்ன சொல்ல, உனக்கு ஆல்ரெடி உனக்கு வந்துட்டு உங்கள் கிராமத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபா டிடி நான் கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ உனக்கு இங்கேயே பார்த்துட்டேன், இங்கேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எடுக்க பார்ப்பேன். ஃபோன் வரும், ஃபோன் வந்து கையில் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு வார் விஜய் சார், கொடுத்து கொடுக்க மாட்டாரா நான் உடனே, ஆ இல்லை இல்லை இல்லை அது வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன்ப்பா அப்படி இருப்பா அப்படின்னு, ஐயோ ஐயோ ஐயோ அப்படி சதி சொன்னான், சார் செக்காக கொடுத்துருக்கேன் சார் அப்புறம் அப்படியா இதை வச்சுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு நேராக அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும், அந்த ஃபுல்லாக வயசானவங்க இருப்பாங்க. அங்கே போனோன்னே ஹே மறுபடியும் அந்த கலெக்டர் வந்துட்டான்ப்பா அவனை துரத்துப்பா, ஏன்னா அவங்களுக்கு என்ன கோவம், ஜீவானந்தத்தை வந்து அடித்ததுக்கு ஜெயில் போடுறதுக்கு இவர் தான் காரணம்னு நினச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பயங்கரமாக, இதெல்லாம் பயங்கர மெமரி, இன்னும் என்றைக்குமே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம். கத்தி வந்து மிக க்ளோஸ் டு மை ஹார்ட் படம்.
1: சூப்பர். நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரே இடைவேளைக்கு பிறகு.

நேர்களே, நடிகர் ஜீவா ரவி அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். உங்களோட ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்கள் சொல்லிடலாம். 10 Hours, ஹவுஸ்மேட்ஸ், ஹாப்பி ராஜ், யங் கிரியேட்டர்ஸ்,

0: இவங்களோட வைப் வந்து தியேட்டர்ல ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒருக்கு ஒரு சிரிப்பை கொண்டு வந்துடலாம், அடுத்து ஏதாவது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி ஒன்று கொண்டு வந்துடலாம், ஃபன்னு வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபன்னுனாலே படத்தை என்டர்டெயின்மெண்ட்ல ஹிட் கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு ஐடியாவில் பயணப்படுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ராஜவேல் டைரக்டர், மரியராஜ இளஞ்செழியன், இளையராஜா இவங்களோட பயணப்பட்டது எப்படி இருந்தது?
1: ஃபஸ்ட்டு மரியராஜ இளஞ்செழியன் வந்து ஆல்ரெடி பழக்கப்பட்ட டேரக்டர். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு படம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம். ஐ திங்க் அஜய் ஞானமுத்து அவரோட அசிஸ்டன்ட் அவர், அசோசியேட் அவர். ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் மேட்ஸ்னு ஒரு படம் பண்ணுறோம். தர்ஷன் ஹீரோவாக பண்ணுறாரு. ஏன்னா அப்போ நான் யங் ஃபேஸஸ் நிறையா புது உள்ளே வராங்க. தர்ஷன் ஆல்ரெடி தெரியும், கண்ணாலாம் பண்ணியிருக்காரு. அண்டு சிவகார்த்திகனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம். ராஜன் சம்பந்தம் கேரக்டர் சொன்னார், சார் நீங்கள் கம்பெனியோட எம்டி, இந்த மாதிரி விஷயம் நடக்கும், சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அண்டு ஒரு மாதிரியான கண்டென்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஹவுஸ் மேட்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படியே செம்மையாக இருக்கு சார், இது வேறு மாதிரி இருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அப்புறம் செம்மையாக இருக்கே அப்படின்னாரு. நீங்கள் வந்து அந்த இந்த போர்ஷனில் இருக்க மாட்டீங்க, ஆஃபீஸ் போர்ஷன். ஸோ நீங்கள் எனக்காக பண்ணுங்கள் சார் அப்படின்னு பண்ண டேரக்டரோட பார்க்கும்போது நினச்சேன், என்னடா இப்போ வர டேரக்டர்ஸ் எல்லாம். என் பையனும் டேரக்டர் தான், அஸ்வின் அன்பரி ஃபர்ஸ்ட் படம், அட்லியோட அசிஸ்டன்ட் அவர். இவங்க யோசிக்கிறத வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறமே. அந்த கண் ஏன் இந்த நாட்டை யோசிக்கிறாங்கன்னா, எப்படி இப்படி யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாட்டாக இருக்குதுன்னு. செம்ம சூப்பர் சார், பண்ணிடலாம். அப்போ படம் முடிஞ்சுன்னு படம் பண்ணல, நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் மோரோவர் ஹவுஸ் மேட்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த படத்தில் நம்ம இருக்கமா அப்படின்னு தான் யோசிச்சேன் நான். ஏன்னா ஓடிடியில் அந்த படம் கொண்டாடினது வந்து உங்களுக்கு தெரியும், தேட்டர்லேயும் சரி நல்லா கோயம்புத்தூர்லேருந்துலாம் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, சார் செம்மையாக இருக்கு படம், செம்மையாக இருக்கு படம்னு. ஸோ அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, செம்ம ஃப்யூச்சர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்டது 10 hours, இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் டைரக்ட் எக்ஸ்ட்ரீம். ஹாப்பி ராஜ் இந்த படமும் ஜாலியான படம், 10 hours சீரியஸான படம். உங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து உள்ளே போகும்போது ஒரு நைட்டு தான் போகிறேன், ஒரு வெறும் நைட்டு தான் போகிறேன். டேரக்டர் பார்க்குறேன், டேரக்டர் கை கொடுக்குறாரு, ஹாப்பி சார் சந்தோஷம் அப்படின்போது சிபி சாரை பார்க்குறேன். சிபி சார், சார் நல்ல ரோல் சார், வாங்க. போனால் ஒரு நைட்டு கச்சகமசான் இவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம். எனக்கு 2 மணிக்கு போனேன், 3 மணியாச்சு, 4 மணி, இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. படம் அந்த சீன் அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சீன் பண்ணுறேன் போஸ்ட்மார்ட்டம் ரூமில். நான் 2 சீன் தான் பண்ணியிருப்பேன், அது முக்கியமான இடத்துல வரும். படம் பார்க்கும்போது பார்த்தேன், ஃபஸ்ட்டு டே ப்ரிவ்யூ பார்க்குறோம், சீட் எஜில் உட்காரிச்சிட்டேன். அண்டு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், அந்த பெண்கள் பாதுகாப்புன்னு நம்ம பேசுகிறோம்ல, அது அத்தனை விஷயமும் அந்த படத்தில் இருக்கும். நம்ம படத்தையே நம்ம வந்து என்னன்னு தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் நடிப்போம், ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ் வந்து நம்ம தெரிஞ்ச டீம், ஜாலியான டீம், செம கண்டென்ட், ஆனால் வந்து ரொம்ப டீப்பான கண்டென்ட். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியான படம்னு சொல்லிடுறோம், கண்டென்ட் ரொம்ப டீப்பான ஒரு கண்டென்ட். ஏன்னா ஒரு படத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு கேரக்டர் வந்து ஃபுல் படமும் வரலைன்னா கூட பரவாயில்ல, முக்கியமான இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் அப்படி யோசிச்சு தான் அந்த படம் பண்ணேன். நல்ல டீம் அது, விஸ்வக்கில் நல்லது, கௌதம் மேனன் சாரோட பாதி டீம் அங்கே இருக்குது. யங் டேரக்டர்ஸோட படம் நடிக்கும்போது நம்மளுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக மரகத நாணயம் 2 நடிச்சுட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முடித்த படம் அது, ஏகேஆர் கே சரவணன். அந்த படமும் என்ஜாய் பண்ணி கொண்டாடுவீங்க. பெரிய திரைப்படம், சத்யராஜ் சார், ஆனந்த்ராஜ் சார், பிரியா பவானி சங்கர், நிக்கி கல்ராணி, ஈரம் ஆதி, முனிஷ்காந்த், ஸோ அண்டு என்ன முருகானந்தம் சார், இவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த படத்தில். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ஒரு நல்ல ஃபேண்டசி ஹாரர் படம் பார்ப்பீங்க, சூப்பராக. அந்த படமும் செம்மையாக வந்திருக்கு.
0: சூப்பர் சார், நிறைய படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சில குறிப்பிட்ட படங்கள் தான் வந்து கேட்கவே செஞ்சேன், ஃபில்டர் பண்ணி தான். ஒரு படத்தோட வெற்றி, ஒரு படத்தோட தோல்வி, நடிகராக அதில் நீங்கள் பயணப்பட்டதுனால உங்களுக்கு என்ன மனநிலையை?
1: டெஃபினட்டாக வருத்தமாக இருக்கும் சார். ஏன்னா நம்ம படத்தில் வந்து உண்மையாக லைவாக கிரவுண்டில் என்ன உழைப்பு இருக்குன்னு நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கும், ஒரு குடும்பமும் ஆகிடும் நம்ம. ஸோ அந்த ப்ரொடியூசர் வர்றது, எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் பணம் போடுறது, டைரக்டர் வந்து அவ்வளோ உழைப்பு, தூக்கம் இல்லாமல் நைட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் எடிட்டிங் போடுறது, டப்பிங் போடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது சே இவ்வளோ உழைக்கிறாங்களே இவங்களுக்கு, அந்த சந்தோஷம்னா என்ன, வெற்றி தான் சந்தோஷமே. படம் நல்லா ஓடணும், நல்ல பேர் மட்டும் வரல பத்தாது, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்தால் தான் அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ண முடியும். அவருக்கு அந்த போட்ட படம் வரணும், லாபம் வருது வழியும், அட்லீஸ்ட் அந்த போட்ட படம் வந்துருச்சுன்னா அடுத்த படத்துக்கான அவர் முயற்சி எடுப்பார், அடுத்த படம் இன்னும் பெட்டராக பண்ணணும், நம்ம எங்கெங்கே என்னென்ன தப்பு பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது.
0: இப்போ உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்குது? கிரிக்கெட் அப்படிங்கிறத ஐபிஎல் வடிவத்தில் டிவியில் பார்க்கும்போது, நடிகராக நீங்கள் வந்து ஜெயிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து டேட் கிளாஷ் ஆகிற அளவுக்கு அடுத்தடுத்து படங்கள் அப்படிங்கும்போது, கிரிக்கெட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது?
1: கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்கும். என்ன சொல்லணும், ஃபஸ்ட் லவ்னு சொல்லுவேன், ஃபஸ்ட் லவ் வந்து கிரிக்கெட். எப்பவுமே நம்ம ஃபஸ்ட் லவ்வரை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
0: சூப்பர் சார், எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட பிஸியான ஓட்டத்தில் ஒரு நேரம் கொடுத்து உங்களோட கிரிக்கெட் லைஃப், சினிமா லைஃப், இதில் நீங்கள் பார்த்த ரைஸ் அண்ட் ஃபால், அண்ட் ஒரு மூவியோட ஹிட் ஃப்ளாப் வந்து ஒரு ஆக்டரோட மனநிலையை எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாம் தாண்டி ஒவ்வொரு நிமிடமும் தன்னை புதுப்பி

0: முயற்சிக்கிட்டு இருக்கிற ஒருவரால் தான் தொடர்ந்து இந்த துறையில் நிலையான இடத்த பிடிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிந்தது. இதே போல் உங்களோட த்ரீ ஜீவா கத்தி காக்கி சட்டை மௌனகுரு சாட்டை இன்று நேற்று நாளை அறம் இமைக்கா நொடிகள் அந்தகாரம் மாறன் நெஞ்சுக்கு நீதி வருணன் வடக்குப்பட்டி ராமசாமி தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் நடிக்க வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நானும் வந்து சென்னை வானொலி நிலையம் வந்து சின்ன குழந்தையில நாங்கள் பார்த்தது ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த மியூசிக்கு அந்த நியூஸ் வாசிப்பாங்க சரோஜினி அவங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட கல்ச்சர் இல்லை நம்மளோட பாரம்பரியம் இல்லை நம்மளோட அடையாளம் நம்ம எங்கே போனாலும் அந்த அடையாளம் அந்த பில்டிங்குள்ளே இன்றைக்கி நான் வந்து விமல்குமார் அவர்களுக்கு நான் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். செலக்ட் பண்ணி கூப்பிட்டதுக்கு ஒவ்வொரு இடமும் நான் வந்து இங்கே உட்காந்து பார்க்கும்போது அது ஹிஸ்ட்ரி சரித்திரம் அது அந்த இடத்துல நான் இங்கே இருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோ கூட எத்தனை பேர் வர முடியும் ஈஸியாக நம்மளுக்கு தெரியாது பட் உள்ளே வந்து சில பாரம்பரியமான விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிச்சு இந்த இடம் வந்து நம்ம ரேடியோவில் கேட்டிருக்கோம் போகும்போது வரும்போது பார்த்துருக்கோம் இவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்து இந்த பில்டிங்குள்ளே இருக்குது அப்படின்போது அதில் நான் இங்கே இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னை வானொலியும் அனைத்து குடும்பத்தினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. விமல்குமார் உங்களுக்கும் நன்றி. அண்ட் மேலும் மேலும் ஆல் தி பெஸ்ட் உங்களோட எதிர்காலத்துக்கும் நல்ல விஷயங்கள்
0: நடக்கும். மிக்க நன்றி சார்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள் இணையதளம் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல் டிடி பாரதி டிடி கிசான் டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு

0: no.
1: La la la la la la la la. La la la la la la la la.
0: Come on, girls.

0: காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான

0: ரத்ன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜஸ்தபதி தெரிவித்தார்.
2: கடந்த 51 ஆண்டு காலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்ச

0: என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200 காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியிலே பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரி 7 மணி ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் பிரெயின் போன் ஆன் 1.5 சொல்லிருக்கீங்க. குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் டான் கலை. எஸ், இந்த மாலை வேலையில் வீக்கெண்ட் வந்தாச்சு இல்லையா? ஸோ வீக்கெண்ட் வைபோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான பேபி சாங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2K ஹிட்ஸ் தான் வந்து என்ன, நீங்கள் ரெயின்போ சேட் பாக்ஸில் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான அந்த 2K பேபி ஹிட்ஸ் எல்லாமே நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட போகிற ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய பாடல்கள் எந்த படத்துலேருந்து, அந்த 2000 மேலே கொஞ்சம் பேப்பியான சாங்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்துன்னா வீக்கெண்ட் வைபுக்காக வேலையிலேருந்து இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே நாளைக்கு வரப்போகுது, சண்டேவும் வரப்போகுது அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து வெல்கம் பண்ணுற வகையில் ப்ளசண்ட்டாக ஒரு பேப்பி சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வேலை இல்லா படத்தாரி மூவிலேருந்து அனிருத் ரவிச்சந்த் தனுஷ் அவங்களுடைய காம்போலேருந்து ஸ்டேட்யூ எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாம் எப்பவுமே சமதூரமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல் சென்னை எஃப்எம் ரெயின்போ 1.4 ஃபேஸ்புக் பேஜ் ஸ்டேட்யூன்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எனக்கு சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. மெஹந்தி சர்க்கஸ் வந்து ஒரு அருமையான பாடலை போடுங்கட்டு. பிரதீப் குமார், நித்யஸ்ரீ, யுகபாரதி, ஷான் ரோலர் உங்களுக்கு சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பாப்போம். மிஸ் அமுதுமா

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000

மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும்

அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்றுமுன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: அதனால இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.
2: பக்கத்து ஷோ ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.5 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான அந்த 2K பெப்பி சாங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ கொடுக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷனாக கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பெப்பி சாங்ஸுக்கு ஏற்ற மூடுக்கு ஏற்ற மாதிரி நானாக பிக் பண்ணி போடலாம். சென்னை ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எந்த வருடம் எந்த மாதம் எந்த கிழமை எந்த படம் எந்த பாடல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம பாடல் கேட்கலாம். சூப்பரான பாடல்

கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலிருந்து, பாயும் புலி மூவிலிருந்து திவ்யகுமார், சாஷா திரிபாதி, சரண்யா, கோபிநாத், வைரமுத்து, டி அமான் அவங்களுடைய காம்பல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் பிரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் செமதுமா.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ நாட் 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான அந்த 2K சாங்ஸ் பேபி சாங்ஸ் எல்லாம் கேட்க சொல்லியிருந்தேன். ஃபேஸ்புக் பேஜில் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹேமலா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் போட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிஷ் ராகவேந்தர் நான் முத்துக்குமார் ஸ்ரீகாந்த் தேவா உங்களுடைய காம்பன் சூப்பரான பாடல் ஸ்டேச்சியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே எல்லாமே மிஸ் அமதுமா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 102.4 இங்க எல்லாமே தோழி.
1: பேக் டு த ஷோ, ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வீரதரை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பராசக்தி மூவிலேருந்து ஹரிச்சரன், நாகாஷ், ஆசிஸ், வேல்முருகன், அறிவு, ஜிவி, பிரகாஷ் குமார் அவங்களுடைய சோ பாடலை, சூப்பரான பாடல் வந்து இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செம்மதுமா.

0: FM 101.4 இனி எல்லாமே தூள.
1: பேக் டு த ஷோ ரெயின்போ சேட் பாக்ஸில். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, பொன்னியமன் மேட்லேருந்து வண்ணை கணேசன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரன் மூவிலேருந்து சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிஷ் ராகவேந்தர், ஜாக், வித்யாசாகர் அவங்களுடைய காம்போவில் சூப்பரான பாடல் சி டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம் பம்பி சமந்து விடுமா.

பேக் டு த ஷோ ரெயின்போ சேட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த பாடல் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா செந்தில் கடலூர்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பாடல்? தர்மதுரை மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் இருக்காங்க. மதிச்சியும் பாலா யுவன் சங்கர் ராஜா காமெடின்னு சூப்பரான பாடல் இருந்திருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுளமாக.

0: box.
1: பேக் டு த ஷோ ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த பாடல் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜில்லா மூவிலேருந்து ஒரு பாடல். டி இமான், விவேகா, ஏவி பூஜா, ஸ்னிக்தா சந்திரா அவங்களுடைய காம்பல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம் பார்ப்போமே சமதுடுமா.

பேக் டு த ஷோ ரெயின்போ சாட் பாக்ஸில் 2K பேபி சாங்ஸ் எல்லாமே நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க கேட்டுருந்தோம் இல்லையா, எல்லா நாயர்களுக்குமே ஆஹா ஹோகோ பாராட்டுகள். சென்கோட லாஸ்ட் சாங் யூத் மூவிலேருந்து கென் கருணா, சோனி த ஃபோதில், ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுக்கு அமர்ந்துருக்கு. ஸ்டேட்யூன் ஃபம் ரெயின்போ நார் 1.4 இங்கே ஏழாம் போமே சமதுமா.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா

நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர்.

நேரம் சரியாக 9:16 ஆயிட்டு இருக்கேன். ரெயின்போ 101.4 நேர்கள் கேட்க போறீங்க. ரெயின்போ ராகங்கள் உங்க கூட உங்கள் நான் கலை. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பிடித்தமான அந்த மெலடி சாங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2K ஹிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பயில பண்ணி வச்சிருக்கும். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த படத்துல இருந்து ஏகான், விஷால் தத்லானி, அம்ஷிகா ஐயர், வைரமுத்து, விஷால் சேகர் அவங்களுடைய காம்போலேருந்து ரா 1 மூவிலேருந்து சூப்பரான படம் வந்துருக்கு. ஸ்டேஜ் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம் அப்போ மிஸ் சமதுவிடுமா.

எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கீங்க. 2K ஹிட் சாங்ஸ் எல்லாமே பயில பண்ணி வச்சிருக்கேன். அந்த வகையில் அடுத்த பாடல் விண்ணை தாண்டி வருவையா மூவிலிருந்து ஏ ரஹ்மான், ஷ்ரேயா கோஷல், தாமரை அவங்களுடைய காம்பல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம பூமி சமதுவிடுமா.

மற்ற ஷோ நேரம் சரியாக 9:28 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் அடுத்த பாடல் வாகை சூடவா மூவிலிருந்து கேஜி ரஞ்சித் ரஞ்சித் நேஹா பாசின் கார்த்திக் நேதா ஜிப்ரான் அவங்களுடைய காம்போ சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலம் எப்பவுமே சமதூரமாக.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: Back to the show from Rainbow Nod 1.4 Rainbow ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சிய அடுத்த பாடல் ஒரு கல் ஒரு கண்ணாடி மூவிலிருந்து முகேஷ், ஸ்ரீ மதுமிதா, நான் முத்துக்குமார் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் உங்களுக்கு கொம்பல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4. இங்கே எல்லாமே சமதுளுமா.

பேக் டு த ஷோ ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கேன். ரெயின்போ ராகங்களில் அடுத்த சாங் நண்பன் மூவிலேருந்து ஹேமச்சந்திரன், முகேஷ், நாம், முத்துக்குமார், ஹாரி ஜெயராஜ் அவங்களுக்கு அவங்களோட சூப்பரான பாடல் ஸ்டீச்சின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுடுமா.

0: புளினால இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராகங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜாராணி மூவிலிருந்து கிளின்டன் ஆல்கா, நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ்குமார் கமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுளமா.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராகங்கள்
2: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:53 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 1.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஷோவில் லாஸ்ட் சாங் ஐ மூவிலிருந்து ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல், கார்க்கி, ஏஆர் ரஹ்மான், கோமல சூப்பரான பாடம் இருக்குது. ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாமே சமதுமா.

காலத்தால் அழியா காவிய பாடல்களின் தொகுப்புகளோடு ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து, சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல். கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைன் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கிடைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

റെയിൻബോ റിവൈൻഡ്. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில் வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வமகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பஞ்சடையில் நெஞ்சமெனும் பஞ்சடையில் என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் செந்தலையும் வென்றவளோ அள்ளி வரும் பிள்ளை.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பி சுசீலா குரலில் கே வி மகாதேவன் அவர்களின் இசைப்பில் பாடல், கிழநேந்திர கலாமின் ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீமைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

റെയിൻബോ റിവൈൻഡ്. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லா ஈஸ்வரி குரலில் வாலி வரிகளில் கே வி மகாதேவன் அவர்களின் சேமிப்பில் பாடல் கீழ் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்காட்சி திரைப்படத்திற்காக மனோரமா மற்றும் எஸ் வி பொன்னுசாமி அவர்களின் குரலில் டி வி பச்சையப்பன் வரிகளில் குணக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

0: கதை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் தாத்தா பிடிக்க மாட்டோம்
1: காதை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் தாத்தா பிடிக்க மாட்டோம்.

0: கொஞ்சமேனும் வஞ்சகம் இல்லே, எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சமேனும் வஞ்சகம் இல்லே.
1: சாமி காடை பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம், சாரையும் காக்கா பிடிக்கும்.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காவிய தலைவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குழல், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்க மாமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பன்மலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உயிரா மானமா திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கீழிணைந்த கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையமைப்பில் பாடல். பாடலினை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நேயர்கள் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்மில் கேட்டு மகிழலாம். இதுவும் ஒரு நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஒரு நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.

நேரம் 11:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாடத் தோன்றுமா என்னவோ.

ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் குரலில் ஒலிக்கின்றது, வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சோபனா பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் அரவிந்தன்.

அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. தேவாவின் இசையமைப்பில் ரெட்டி ஜடை வயசு படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

இனிமையான தருணங்களை இனிமையான இசையில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இந்த இரவு வேளையிலும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரட்சகன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேரம் 11:30, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதல் தேசம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி எஸ்பி பாசுமணியம் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி சிவாசி இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது லவ் டுடே படத்திலிருந்து இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூலில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போமா? திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் மனசமயம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பீட்டர் சார், அவர்களுக்கு வணக்கம். மென்மையான அழகான பாடல்களின் பவனி என சொல்லியிருக்கின்றார், நன்றி. அடுத்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி என சொல்லியிருக்கின்றார். பிரகாஷ் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல காட்டுப்பாக்கம் அந்தோன்ராஜா என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயரும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் என சொல்லியும் இருக்கின்றார். அடுத்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் வான்வழி வந்த சப்தம், செவி வழி புகுந்த நிசப்தம், தேனொலியாக தந்த சொற்பதம், பண்பலை பாடல்கள் அற்புதம், முதன் முதலில் மனதில் உறைந்த அமிர்தம், இன்று மனசு மயங்கும் நேரம் மறையாமல் நிற்கும் மோரம் என சொல்லியிருக்கின்றார். நன்றி நண்பரே. அவரை தொடர்ந்து ஏமலது அவர்களும் ஏஆரின் புகைப்படத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார், நன்றி. சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம், மனசம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏழுக்கிணறு அபுதாயிர் என்ற அன்பு நேயரும் பூங்கொத்தை பரிசாய் கொடுத்திருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினை தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்கள் இனிமையான பாடல்கள் என சொல்லி கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் மனசம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். உடன் ஸ்ரீ

தேவி என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கனகரத்தினம் கன்னியாம்பூண்டியிலிருந்து அன்புக்குரிய அறிவிப்பாளர் பீட்டர் சகோவிற்கு இனியிரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடலும் முதல் வரி பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆசை படத்திலிருந்து உங்களுக்காக. தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். கேட்கலாமா?

0: நிகழ்ச்சி நிறைவாக மின்சார கனவு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றிய ரகுமணி சேமிப்பில் கேட்கலாமா? நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.
1: மனசு மயங்கும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழ்

எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்ப

தச்சுக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும், முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: தாங்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம்.

0: கட்டியமனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்.
0: கட்டியமனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ?
0: அவள் துணையினை பிரிவது முறையோ?
1: பகைதான் வளரும்,
0: பகையே அன்பாய் மலரும்.
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ?
0: கலந்தவர் பிரிந்திட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இன்னிசை இரவு. நேரம் 4:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 103.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையசையில் பக்தி பாடல்கள். தெய்வமகன் படத்திலிருந்தும் அனுமான் பாக்கிய விஜயம் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன. தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சாமோதம் சிந்தையாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம், மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில், தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.